தெய்வீக மனம் கமழும் அருள்மணி மாலையில் அடுத்ததாக இசையவிருப்பது கனகதாரா ஸ்தோத்திரம், பாம்பே சாரதா அவர்களின் குரலில்.

அடுத்ததாக இசையவிருப்பது கன்னியாகுமரி என தொடங்கும் பாடல். எல்ஆர் ஈஸ்வரி அவர்களின் குரலில், கீதப்பிரியனின் பரிகளில் எல் கிருஷ்ணன் அவர்களின் இசையமைப்பில்.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
1: உலகமெங்கும் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 23 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராப வருடம் ஆடி மாதம் 29 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14 தேதி வெள்ளிக்கிழமை. பண்பலை 101 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் இப்போது காலை மணி 5:55. வந்தே மாதரம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். கென்யாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர்

0: திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5,63,000 கிராமங்களில் திரவ கழிவு மேலாண்மை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமன்னா கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் 7.5% இடஒதுக்கீட்டை 10% உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின்கீழ் இதுவரை இல்லாத அளவாக 131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
2: நேரம் இப்போது காலை மணி 6:02. பொற்களின் மீது பனித்துளிகள் கண் சிமிட்ட ஆடி மாத காற்றில் புலர்ந்து கொண்டிருக்கிறது அழகிய விடியல் பொழுது. இப்பொழுதும் எப்பொழுதும் முப்பொழுதும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். நேர்களை இன்றிரவு 7 மணிக்கு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்றிரவு 9:30 மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். இன்றிரவு 8:10 சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள் படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 குரல் அமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள். 7:05 காந்தி அஞ்சலி. 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை மணி 8:09:10, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4 மற்றும் 5, இரவு 10:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். 8:30 கோயம்புத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் கேஜி பக்தவத்சலம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி. 8:50 3-in-1 தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை. காலை 10:02 இளம் சாரலில் இன்றைய தலைமுறையினரின் இனிய சுதந்திரம் கருத்துக்கோவை இடம்பெறும். 10:30 சுதந்திர தினத்தை முன்னிட்டு தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி. 10:45 திரை இசை. முற்பகல் 11:02 இலக்கியம் பேசுவோம் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்களுடன் நேர்முகம் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். குமரி எஃப்எம் 101 நிகழ்ச்சிகளின் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
3: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை தன்வி குரானா. President Draupadi Murmu will address the nation today on the eve of the 80th Independence Day. The President's address will be broadcast at 7 p.m. on the entire national

0: அவர்கள்.
1: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு குடும்பத்தின் இல்வாழ்க்கை என்பது தம்பதியரின் அன்பு பிணைப்பையும் நேர்மையான அறவழியையும் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு அமைந்தால் அந்த இல்லத்தருக்கு உரிய நற்பண்பும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய முழுமையான பயனும் அந்த வாழ்க்கைக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அன்பு பிறருக்கு உதவும் அறநெறியும் ஒரு சேர அமைவதே இல்வாழ்க்கையாகும். வீடு என்பது செங்கல், சிமெண்ட், மணல் இவற்றால் கட்டப்படும் கட்டடம் அல்ல. அன்பு, பாசம், புரிதல், விட்டு கொடுத்து வாழ்தல் ஆகியவற்றால் அமைக்கப்படும் ஆலயம்தான் இல்வாழ்க்கை. அந்த ஆலயத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அதற்கு அடித்தளம் இணக்கம் மட்டுமே. இணக்கம் என்பது கருத்து வேறுபாடு இல்லாத நிலை அல்ல. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மன வேறுபாடு வராமல் வாழ்வதே இணக்கம். ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லோருடைய சிந்தனையும் ஒன்றுபோல் இருக்க முடியாது. ஆனால் அனைவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் அந்த வீடு சொர்க்கமாக இருக்கும். நான் அதிகம் சம்பாதிக்கிறேன், நான் உன்னை விட அதிகமாக படித்திருக்கிறேன் என்று ஈகோ இல்லாமல் இருந்தால் நல்லது. இதில் ஈகோ ஏற்பட்டால் சண்டை சச்சரவுதான். கடைசியில் நீதிமன்ற படியேறி அலைய வேண்டும். ஒரு முதிய தம்பதியினர் 60 திருமணம் சஷ்டிப்த பூர்த்தி நடந்தது. அந்த தம்பதியரிடம் உங்கள் வாழ்வின் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டபோது, திருமணம் செய்து கொண்ட காலத்தில் உடைந்த பொருட்களை சரி செய்து பயன்படுத்தினோம், இன்று உடைந்த பொருட்களை தூக்கி எறிவது போல் உறவுகளையும் தூக்கி எறிந்து விடுகிறார்கள். கோபம் கண்ணை மறைத்து விடுகிறது. சண்டை சச்சரவு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். இன்று குடும்பத்தில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு காரணம் பொறுமையின்மை, கோபம், ஈகோ, ஒருவரின் கருத்தை காது கொடுத்து கேட்காமல் சதா சர்வகாலமும் கைபேசி, புலனம், முகநூல் என்று மூழ்கி விடுகிறோம். இணக்கத்தை ஏற்படுத்த தினமும் குடும்பத்தினருடன் ஒரு வேளையாவது சேர்ந்து உணவருந்த வேண்டும். மனம் திறந்து பேச வேண்டும். தவறு செய்தால் தவறுக்கு மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது. உதவினால் உடனே நன்றி சொல்லுங்கள். பிறந்த நாள், திருமண நாளை குடும்பமாக இணைந்து கொண்டாடி மகிழுங்கள். சிறிய தியாகமான செயல்களை செய்யுங்கள். ஒருவரின் நிறைகளை பாராட்டுங்கள். குறைகளை பெரிதுபடுத்தாதீர்கள். மனம் புண்படாதபடி தெளிவாக எடுத்து கூறுங்கள். யாரையும் யாருடனும் ஒப்பிட்டு பேசாதீர்கள். ஒரு தந்தை தன் மகன் கையில் இருக்கும் கண்ணாடி டம்ளர் எடை என்ன என்று கேட்டார். அப்போதுதான் அந்த தந்தையிடம் அதனுடைய எடையை சொன்னான். கண்ணாடி டம்ளாரை 1 நிமிடம் கையில் பிடித்திருந்தால் பிரச்சனை இல்லை. 1 மணி நேரம் பிடித்தால் கை வலிக்கும். 1 நாள் முழுவதும் பிடித்தால் தாங்க முடியாது. அதுபோல மனக்கசப்பையும் நீண்ட நேரம் சுமக்கக்கூடாது. மறப்போம், மன்னிப்போம் என்று மறப்பது கூட நல்ல பண்புதான். இணக்கமே இன்பம் தரும்.
0: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

கிழக்கு விளக்க கீழ்வானம் சிவக்க மலைமுகடில் ஆதவன் மெல்ல எட்டி பார்க்க பொன்னொழியில் கண்விழித்துக் கொண்டிருக்கிறது இயற்கை. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. வான்புகழ் வள்ளுவனின் உலக பொதுமறை மலர்கிறதிங்கே குரல் அமுதமாய்.

0: உண்டாக்கி வாழ்க்கையை சீரழித்துவிடும் சூதாட்டத்தை விட வறுமை தருவது வேறு ஒன்றும் இல்லை. குறள் எண் 934, அதிகாரம் சூது.
1: சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்று இல்.
0: பல குற்றங்களுக்கு ஆளாக்கி வாழ்க்கையை சீரழித்துவிடும் சூதாட்டத்தை விட வறுமை தருவது வேறு ஒன்றும் இல்லை. குறள் எண் 934, அதிகாரம் சூது.
2: குமரி பண்பலை நூற்றில் கேட்டது குறள் அமுதம். சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் அனைவருக்கும் கிடைத்திடட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறது குமரி பண்பலை 101. காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன் இன்றைய நாளை நல்வடியலாக மாற்ற உங்களுடன் இணைவது ஆர்ஜே ஜெலிஜூ.

காலை நேர திறவு கோலாய் அகையருளை நீக்கி உள்ளங்களில் ஆன்ம ஒளி ஏற்றிட வருகிறது குமரி பண்பலை நூற்றொன்றின் பக்தி மாலை. நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்து சேரும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா, நல்லதே நடக்கும் என நம்பு என்கிறது கீதை மொழிகள். ஆன்மீக சாரலில் நினைத்திட வருகிறது எல்லார் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
2: நேரம் இப்போ காலை மணி 6:28. அருணோதய பொழுதில் அருளின் அமுத சுரபையாய் ஆன்மீக மழையில் உங்களை நனைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பக்தி மாலை. பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்கிறது பைபிள் மொழிகள். அருள்மழையில் நனைத்திட வருகிறது வின்சென்ட் ஜோஸ் பாடியிருக்கும் பாடல்.

குமரி பண்பலை நூற்றொன்றில் இது பக்தி மாலை. அருட்பிரவாகமாய் வரும் பக்தி பாடலை இனி கேட்கலாம். விமலா டைட்டஸின் குரலில்.

0: எல்லைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: நேரம் இப்போ காலை மணி 6:36. காலை பொழுதில் பக்தி பூக்களை கோர்த்து தந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பக்தி மாலை. பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் நிச்சயமாக நேசிப்பதில்லை, ஆனால் தாழ்ச்சியுடையவரையே நேசிக்கிறான் என்கிறது திருக்குரான் மொழிகள். பக்தி மாலையில் பக்தி ரசம் சொட்டிட இனி இணைந்திடும் பாடல் நாகுரியம் ஹனீஃபா பாடியது.

காலை நேர திறவுகோலாய் குமரி பண்பலை 101 இதுவரை உங்களுக்கு தந்தது பக்தி மாலை. மனிதர்களை தோற்கடிக்க முயற்சி செய்யாதீர்கள், அவர்களின் இதயங்களை வெல்ல முயற்சி செய்யுங்கள் என்கிறார் புத்தர். ஆம், இன்றைய நாள் நன்மையினாலும் அன்பினாலும் பல இதயங்களை வெற்றி கொள்ளும் நாளாக அமையட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறது குமரி பண்பலை 101.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினந்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள். டக் டக்,
2: யாரது?
1: நான் தான்.
2: என்ன வேணும்?
1: செய்தி வேணும்.
2: என்ன செய்தி?
1: குறுஞ்செய்தி எப்ப வரும்?
0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.
3: இனி உலக நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் தெரிஞ்சுக்க குமரி FM 101 வருகிறது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80th சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று 7:00 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவை

அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசர அவசரமாக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.

0: ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒளிபரப்பாகிறது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் பிராந்திய அலைவரிசைகளில் ஒளிபரப்பாக உள்ளது. அத்துடன் குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணியின் பிராந்திய அலைவரிசைகளில் இன்று இரவு மணி 9:30 மாநில மொழிகளில் ஒளிபரப்பாகும். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழக சட்டப்பேரவையில் 12ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மக்களவையின் தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மாற்றாமல் அதே நிலை தொடர வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலிலேயே நடைமுறைப்படுத்த உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு அக்கடிதத்தில் முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த தீர்மானத்திற்கு எதிராக பிஜேபி உறுப்பினர் வாக்களித்தார் என்பதற்காக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேலி பேசியது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழகத்தில் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39லிருந்து 59ஆக அதிகரிக்கும் எனவும் தமிழகத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7.23% இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைத்து மாநிலங்களுக்கும் 50% உயர்வு கிடைப்பதால் யாருக்கும் பாதகம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதை எதிர்ப்பது அறியாமை என்றும் தொகுதி மறுசீரமைப்பை கைவிட வேண்டும் என்று கூறுவது தமிழக மக்களின் குரலை முடக்க வழிவகுக்கும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்பதே பாமகவின் நிலைப்பாடு என்றார். 3 மாதங்களுக்கு முன்பு நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்று கூறிய காங்கிரஸ் கட்சி தற்போது தொகுதி மறுசீரமைப்பை தேவையில்லை என்று நிலைப்பாட்டை மாற்றியிருப்பது ஏன் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். அரசின் வளர்ச்சித் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான சிறப்பு பயிலரங்கில் பேசிய அவர் அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
1: வளர்ச்சி செய்தி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப அரசு திட்டங்கள் எல்லாமே வளர்ச்சி செய்தி தான். அவங்க அந்த ஒரு திட்டத்தை ஏற்கிறாங்க, அந்த திட்டத்தை சொல்றாங்கன்னா அந்த திட்டம் கடைசி வரையில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா. PM-SRC ஸ்காலர்ஷிப் ஒரு ஸ்காலர்ஷிப், 9 முடிச்சுட்டு 10 போக நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க போஸ்ட் டாக்டர் படிக்கிற வரைக்கும் வருஷத்துக்கு 75,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப். 11th முடிச்சு 12th போய் இந்த எக்ஸாம் எழுதினீங்க 1,25,000 வருஷத்துக்கு 1,000 பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சு 3-4 வருஷம் இது ஒரு திட்டம். அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 9 பேரை விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். தற்போது மொத்தம் 49 மீனவர்கள் இலங்கை சிறைகளில் இருப்பதாகவும் அவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். கோவையில் சுற்றுலாத்துறை மேம்பாடு குறித்து நடைபெற்ற மாநாட்டிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கு பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
3: ஆன்மீக அளவில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாகூர், வேளாங்கண்ணி, திருக்கடையூர் இதெல்லாம்

0: இணைப்பதற்கு ஒரு அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி நதிகளை இணைப்பதற்கு, ஆன்மீக தலங்களுக்கு, அதே மாதிரி வனத்துறை வன அளவில் உள்ள சுற்றுலா, இப்படி அதிகமான ஒவ்வொரு தலைப்பின் கீழ அந்த சுற்றுலாவோட இணைப்பு வந்து நடக்குது. அவங்கள்ட்டையும் சில இதுக்கு வந்து நிதி கேட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்தில் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்தந்த ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய திட்டங்களை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், மேம்படுத்தலாம்ன்றத ஆய்வு செய்து அதுக்கும் வந்து இந்த வரக்கூடிய எங்களுடைய துறை சார்ந்த அறிவிப்புகளை நாங்கள்.
1: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி BSNL சிறப்பு சலுகைகளை அறிமுகப்படுத்தி இருப்பதாக மதுரை வட்ட பொது மேலாளர் திரு லோகநாதன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய இவர் இதனை தெரிவித்தார்.
2: இது இதுல என்ன இது அப்படின்னா, 1 ரூபீல வந்து சிம் கொடுத்துருவோம், அது வந்து 24 டேஸ் வேலிடிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க நார்மலா ரீசார்ஜ் பண்றது, உங்க பிளான் தேவையோ அதை போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு BSNL உடைய 4G சர்வீஸ் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரிதும் உதவியா இருக்கும். TTH பிளான்லயும் ரெகுலர் போன் அப்படிங்கிற ஒரு பிளான் கொண்டு வந்திருக்கிறோம். இது நார்மலா இருக்கிற பிளானை விட இது கம்மி, ஒரு 90 ருபீஸ் அரௌண்ட் இது கம்மியா வருது. இது வந்து 2 மந்த்ஸ் வேலிடு, 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். 2 மந்த்ஸ் வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்கும், ப்ரமோஷனல் ஸ்கீம், 6 மந்த்ஸ் வரைக்கும் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம்.
1: சென்னையில் சொத்து வரி மாற்றம் நிறுத்தி வைக்கப்படுவதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட தொடர் கோரிக்கைகளை அடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். இருவரி செய்திகள். பாகிஸ்தானில் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லியில் கைத்தறி சந்தை மையத்தை இன்று திறந்து வைக்கிறார். மூத்த குடிமக்களுக்கான தேசிய கவுன்சிலின் 5வது கூட்டம் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5,63,000 கிராமங்களில் திரவ கழிவு மேலாண்மை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமன்னா கூறியுள்ளார். சிவகாசி அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 400,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள அரசு மைய அச்சகத்தில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆய்வு மேற்கொண்டார். மை பாரத் சார்பில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னிட்டு விழுப்புரத்தில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. சென்னையில் கடந்த 3 நாட்களில் 6,893 திருநாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற முதலாவது ஆட்டத்தில் நெல்லை அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் கோவை அணியை வென்றது. பின்னர் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் திருச்சி அணி 17 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக்கம் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் உலக அலைச்சறுக்கு போட்டியில் ஜப்பான் வீரர்கள் அதிக வெற்றிகளை பெற்று முன்னணியில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் இப்போது காலை மணி 6:55.
4: காற்றோடு கதை பேசி உங்கள் காதுகளோடு உறவாடி இன்னிசை இசைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.
3: ரம்யமான காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம FM. இன்று பரப வருடம் ஆடி மாதம் 21 நாள் வெள்ளிக்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 க்கு

0: நிவாரணி செய்வால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: கடந்த 5 நாட்களில் மழை 13 மில்லிமீட்டர் அளவு பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸிலிருந்து 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸிலிருந்து 24 டிகிரி செல்சியஸாகவும் இருந்தது. எதிர்வரும் 5 நாட்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸிலிருந்து 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸிலிருந்து 24 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலைத்துறை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். பாரத பிரதமரின் PM கிசான் நிதியுதவி திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய அரசு வழங்கிடும் தவணைகளை பெற்றிட தங்களது நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அலுவலகங்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது. எதிர்வரும் காலங்களில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை மற்றும் வேளாண் விற்பனைத்துறை மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு மானிய திட்ட பயன்களுக்கும் அடிப்படையாக இந்த அடையாள எண் இருக்கும் என மத்திய மற்றும் மாநில அரசுகளால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வேளாண் அடுக்கக வலைதளத்தில் இதுநாள் வரை நில உடைமை விவரங்களை பதிவு செய்யாத விவசாயிகள் அருகில் உள்ள இசேவை மையம் அல்லது வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை ஆதார் எண், கைபேசி எண், நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம் போன்ற ஆவணங்களுடன் தொடர்பு கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் வேளாண் அடுக்கக வலைதளத்தில் இதற்கு முன்னர் பதிவு செய்த விவசாயிகள் அதே விவசாய அடையாள எண்ணில் வேறு பகுதிகளில் தங்களுக்கு இருக்கும் பிற நிலங்களை உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து அதே அடையாள எண்ணில் இணைத்திட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஒற்றை சாளர முறையில் அனைத்து துறை பயன்களையும் பெறவும், கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் எளிய முறையில் பயிர்கடன் பெற்றிடவும், PM கிசான் மற்றும் பயிர் காப்பீடு போன்ற இதர மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்களால் பயனடையவும், தமிழ்நாட்டில் விவசாயம் சார்ந்த திட்ட பலன்கள் வழங்கும் அனைத்து அரசு துறைகளுக்கும் இத்தரவு வழங்கப்பட்டு இதன் அடிப்படையிலேயே திட்ட பலன்கள் வழங்கப்படும். PM கிசான் நிதியுதவி பெறும் விவசாய பெருமக்கள் தங்கள் ஆதார் எண், வங்கி கணக்கு எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளதை சரிபார்த்திடவும், இசேவை மையத்தினை அணுகி EKYC விவரங்களை பதிவேற்றம் செய்திடவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதற்கான சிறப்பு முகாம்கள் ஆகஸ்ட் 13, 14, 17, 18 ஆகிய தேதிகளில் அந்தந்த வருவாய் கிராமங்களில் நடைபெறும். விவசாயிகள் அனைவரும் பங்கேற்று பயன்பெற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார்கள். அந்தியூர் கால்நடை கண்காட்சி மற்றும் மாநாடு 2026. இது ஒரு கால்நடை வேளாண்மை மற்றும் பண்ணை தொழில்நுட்பத்திற்கான கண்காட்சி மற்றும் மாநாடு. இக்கண்காட்சி இம்மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை ஈரோடு மாவட்டம் அந்தியூர் புதுப்பாளையம் அருகிலுள்ள வனம் கோவிலை ஒட்டி அமைந்துள்ள பல்கலைக்கழக வளாகமான பர்கூர் மாநாட்டின் ஆராய்ச்சி மையத்தின் தீவனப்புல் பண்ணை வளாகத்தில் நடைபெற உள்ளது. கண்காட்சியில் பரிசுகளுக்கான போட்டியில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்து கொள்ள பல்கலைக்கழக இணையதளத்தில் உள்ள ஆன்லைன் முறையில் விண்ணப்பித்து QR கோடு கொண்டு கட்டணம் செலுத்தலாம். 9865016174 அல்லது 9597640086 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம். மின்னஞ்சல் வழியாக பதிவு செய்ய தொடர்புக்கு LIVESTOCKCONCLAVE2026@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் பதிவு செய்து கொள்ளலாம். பண்ணையாளர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பவர்கள் அனைவரும் இக்கால்நடை கண்காட்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: குமரி FM 101 குமரி FM 101 குமரி FM 101
0: வட்டார செய்திகள்.

0: வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் தன்னிறைவு பெற்ற மாவட்டமாக மாறிட அனைத்து துறை அலுவலர்களும் இணைந்து பணியாற்ற வேண்டும். மக்கள் தொடர்பு முகாமில் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். மண்ணைக்காடு பகுதியில் அமைந்துள்ள நீர்நிலைகளை மாவட்ட ஆட்சியர் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் கல்குளம் வட்டம் வெள்ளிச்சந்தை பகுதியில் அமைந்துள்ள திருமண மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த பல்துறை பணி விரிவாக்க அரங்குகளை பார்வையிட்டும் தகுதியான பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில், பொதுமக்கள் அரசு அலுவலகங்களை நாடி வருவதை தாண்டி அரசே மக்களை தேடி சென்று அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிட வேண்டும் என்பதற்காக மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்று வருகிறது என்றும், மக்கள் தொடர்பு முகாமில் உடனடியாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், மேலும் நிலம் தொடர்பான கோரிக்கைகளுக்கு உரிய விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் என்றும், சாலை தெருவிளக்கு மற்றும் பெரிய உட்கட்டமைப்பு கோரிக்கைகள் அரசின் அனுமதி பெற்று விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில், தூய்மை பணியாளர்களுக்கான இலவச கண்ணாடி வழங்கும் திட்டம், உழவர் பாதுகாப்பு திட்டம், திருமண நிதியுதவி, உயர்கல்வி உதவித்தொகை மற்றும் பல்வேறு கடன் உதவிகள், டாட்கோ, டாப்செட்கோ, டாம்கோ குறித்து பொதுமக்கள் முழுமையாக அறிந்து கொண்டு அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், ஒவ்வொரு குடிமகனுக்கும் குடிமகளுக்கும் தேவையான அனைத்து திட்டங்களும் அனைத்து மக்களுக்கும் தகுதியான பயனாளிகளுக்கும் சென்று சேர வேண்டும் என்றும், அரசுக்கும் மக்களுக்குமான நல்லுறவை உறுதிப்படுத்தி நாட்டின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் மாவட்ட ஆட்சியர் பேசினார். மண்டைக்காடு பகுதியில் அமைந்துள்ள நீர்நிலைகளை மாவட்ட ஆட்சியர் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பேசியபோது, கன்னியாகுமரி மாவட்டத்திலுள்ள அனைத்து நீர்நிலைகளையும் தூர்வாரி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் வகையில் திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டு போதிய நிதி ஆதாரம் பெறப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன என்றும், இதன் ஒரு பகுதியாக கேரளா எல்லையிலிருந்து குளச்சல் வரை செல்லக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க பழமையான ஏவிஎம் கால்வாயை தூர்வாருவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும், இந்நீர்நிலைகளை முழுமையாக தூர்வாருவதற்கு தேவையான திட்ட வரைவை உடனடியாக தயார் செய்து பணிகளை விரைவில் தொடங்குமாறு நீர்வளத்துறை செயற்பொறியாளருக்கு அறிவுறுத்தப்பட்டது என்றும், மேலும் மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் கோவில் அருகில் உள்ள குளத்தினை உடனடியாக தூர்வாரி சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவரவும் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இத்துடன் இந்த வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
9: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 890-300-805.
0: நேரம் இப்போது காலை மணி 7:06. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
10: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சுயசரிதையான சத்திய சோதனை.

கேடா ஜில்லாவில் பிரவேசித்ததுமே கேடா சத்தியாகிரகத்தை பற்றிய பழைய நினைவுகளெல்லாம் எனக்கு திரும்ப வந்தன. எனவே அவ்வளவு தெளிவான விஷயத்தை நான் எப்படி புரிந்து கொள்ளாது போனேன் என்று ஆச்சரியப்பட்டேன். சாத்விக சட்டமறுப்பு செய்வதற்கு வேண்டிய தகுதியை மக்கள் பெறுவதற்கு முன்னால் அதன் ஆழ்ந்த உட்பொருள்களை அவர்கள் முற்றும் அறிந்து கொண்டிருக்க வேண்டியது அவசியம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். எனவே பொதுஜன அளவில் சாத்விக சட்டமறுப்பை திரும்பவும் ஆரம்பிப்பதற்கு முன்னால் நன்றாக பண்பட்ட சத்தியாகிரகத்தின் கண்டிப்பான நிபந்தனைகளை நன்றாக புரிந்து கொண்டிருக்கும் புனித உள்ளம் படைத்த தொண்டர்கள் படை இருக்கும்படி செய்ய வேண்டியது அவசியம். இவைகளை அவர்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லவும் உஷாராக இருப்பதன் மூலம் மக்களை சரியான வழியில் நடக்கும்படி செய்யவும் அவர்களால் முடியும். என் மனத்தில் இவ்விதமான எண்ணங்களுடன் நான் பம்பாய் போய் சேர்ந்தேன். அங்கிருந்த சத்தியாகிரக சபையின் மூலம் சத்தியாகிரக படையை திரட்டினேன். சத்தியாகிரகத்தின் பொருள் சம்பந்தமாகவும் அதன் உள்ளிருக்கும் முக்கியத்துவத்தையும் பொதுமக்கள் அறியும்படி செய்யும் வேலையை அத்தொண்டர்களின் உதவியை கொண்டு ஆரம்பித்தேன். இவ்விஷயத்தை போதிக்கும் துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு முக்கியமாக இந்த வேலை நடந்தது. இந்த வேலை நடந்து கொண்டிருந்த போது ஒரு விஷயத்தை நான் காண முடிந்தது. சத்தியாகிரகம் சம்பந்தமான சமாதான வேலையில் மக்கள் ஸ்ரத்தை கொள்ளும்படி செய்வது மிகவும் கஷ்டமான காரியம் என்பதை கண்டேன். தொண்டர்களும் பெரும் தொகையில் வந்து சேரவில்லை. சேர்ந்த தொண்டர்களோ ஒழுங்காக முறைப்படி பயிற்சியை பெறவும் இல்லை. நாளாக ஆக புதிதாக வந்து சேர்கிறவர்களின் தொகை அதிகமாவதற்கு பதிலாக குறைந்து கொண்டே போயிற்று. சாத்விக சட்டமறுப்பு பயிற்சியின் அபிவிருத்தி நான் ஆரம்பத்தில் எதிர்பார்த்ததைப் போல துரிதமானதாக இருக்கப் போவதில்லை என்பதையும் தெரிந்து கொண்டேன். இவ்வாறு அகிம்சையை பாதுகாப்பதற்கான இயக்கம் மெதுவாகவே எனினும் நிதானமாக ஒரு பக்கம் அபிவிருத்தி அடைந்து கொண்டு வந்த சமயத்தில் மற்றொரு பக்கத்தில் அரசாங்கத்தின் சட்டவிரோதமான அடக்குமுறை கொள்கை அதிக தீவிரமாக இருந்து வந்தது. பாஞ்சாலத்தில் அந்த அடக்குமுறை தனது பூரண சுரூபத்தையும் காட்டி வந்தது. தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். இராணுவ சட்டம் அமுல் நடத்தப்பட்டது. அதாவது சட்டம் என்பதே இல்லை என்றாயிற்று. விசேட நீதிமன்றங்களை அமைத்தார்கள். இந்த விசேட நீதிமன்றங்கள் எதேச்ச அதிகாரியின் இஷ்டத்தையெல்லாம் நிறைவேற்றி வைக்கும் கருவிகளாகத்தான் இருந்தனவே அன்றி உண்மையில் நீதி வழங்கும் மன்றங்களாக இல்லை. நீதி முறைக்கெல்லாம் முற்றும் மாறாக சாட்சியத்திற்கு பொருந்தாத வகையில் தண்டனைகள் விதிக்கப்பட்டன. அமிர்தசரஸில் ஒரு பாவமும் அறியாத ஆண்களும் பெண்களும் புழுக்களைப் போல் வயிற்றினாலேயே ஊர்ந்து செல்லும்படி செய்யப்பட்டனர். ஜாலியன் வாலாபாக் படுகொலையே உலகத்தின் கவனத்தையும் முக்கியமாக இந்திய மக்களின் கவனத்தையும் அதிகமாக கவர்ந்தது என்றாலும் இந்த அட்டூழியத்தின் முன்பு அப்படுகொலை கூட என் கண்ணுக்கு அவ்வளவு பெரியதாக தோன்றவில்லை. என்ன நேர்ந்தாலும் பொருட்படுத்தாமல் உடனே பாஞ்சாலத்திற்கு போகும்படி வற்புறுத்தப்பட்டேன். அங்கே செல்ல அனுமதி அளிக்குமாறு வைஸ்ராய்க்கு எழுதினேன். தந்தியும் அடித்தேன். ஆனால் ஒரு பலனும் இல்லை. அவசியமான அனுமதி இல்லாமல் நான் போவேனாயின் பாஞ்சால எல்லையை தாண்டி உள்ளே போக நான் அனுமதிக்கப்படமாட்டேன். சாத்விக சட்டமறுப்பு செய்தேன் என்ற திருப்தியோடு இருந்துவிட வேண்டியதுதான். இவ்விதம் என்ன செய்வது என்று தோன்றாமல் குழம்பிக் கொண்டிருந்தேன். இருந்த நிலைமைப்படி பார்த்தால் பாஞ்சாலத்திற்குள் பிரவேசிக்க கூடாது என்ற தடை உத்தரவை மீறுவது சாத்விக சட்டமறுப்பு ஆகாது என்றே எனக்கு தோன்றிற்று. ஏனெனில் நான் எந்த வகையான அமைதியான சூழ்நிலையை விரும்பினேனோ அதை என்னைச் சுற்றிலும் நான் காணவில்லை. பாஞ்சாலத்தில் நடந்து வந்த அக்கிரமமான அடக்குமுறையோ மக்களின் ஆத்திரத்தை மேலும் அதிகமாக்கிவிட்டது. ஆகையால் அப்படிப்பட்ட சமயத்தில் நான் சாத்வீக சட்டமறுப்பு செய்வது சாத்தியமென்றாலும் அது எரியும் நெருப்பில் எண்ணெயை வார்த்தது போன்றே ஆகும் என்று எண்ணினேன். எனவே போகுமாறு நண்பர்கள் கூறிய போதிலும் பாஞ்சாலத்திற்கு போவதில்லை என்று தீர்மானித்துக் கொண்டேன். இத்தகைய முடிவுக்கு நான் வரவேண்டியிருந்தது எனக்கே அதிக கஷ்டமாகத்தான் இருந்தது. அட்டூழியங்களையும்

0: அநீதிகளையும் பற்றிய செய்திகள் தினமும் வந்து கொண்டே இருந்தன. ஆனால் நானோ எதுவும் செய்ய இயலாதவனாக உட்கார்ந்து கொண்டு பல்லை நரநரவென்று கடித்துக் கொண்டிருக்க வேண்டியதாயிற்று. அச்சமயத்தில் ஸ்ரீ ஹானிமனின் கையில் பம்பாய் கிரானிக்கிள் பத்திரிகை பலமான சக்தியாக இருந்து வந்தது. அதிகாரிகள் திடீரென்று அவரை பிடித்து வெளியேற்றி விட்டார்கள். அரசாங்கத்தின் இச்செய்கை அதிசயம் நிறைந்த காரியம் என்று எனக்கு தோன்றியது. அந்த செய்கையை இப்பொழுதும் மிக்க அருவறுப்பான செய்கையாகவே எண்ணுகிறேன். சட்டவிரோதமான கலவரங்களை ஸ்ரீ ஹானிமன் என்றும் விரும்பியதில்லை என்பதை நான் அறிவேன். பாஞ்சால அரசாங்கம் எனக்கு பிறப்பித்த தடை உத்தரவை சத்தியாகிரக கமிட்டியின் அனுமதியில்லாமல் நான் மீறியது அவருக்கு பிடிக்கவில்லை. சாத்விக சட்டமறுப்பை நிறுத்தி வைப்பது என்ற முடிவை அவர் பூரணமாக ஆதரித்தார். சட்டமறுப்பை நிறுத்தி வைப்பதாக நான் அறிவிப்பதற்கு முன்னாலேயே சட்டமறுப்பை நிறுத்தி வைக்குமாறு யோசனை கூறி அவர் எனக்கு கடிதமும் எழுதினார். நான் அப்பொழுது அகமதாபாத்தில் இருந்ததால் பம்பாய்க்கும் அதற்கும் உள்ள தூரத்தின் காரணமாக நான் அறிவித்த பிறகே அக்கடிதம் எனக்கு கிடைத்தது. ஆகவே அவர் திடீரென்று நாடு கடத்தப்பட்டது எனக்கு மனவேதனை மட்டுமன்றி ஆச்சரியத்தையும் அளித்தது. இவ்விதமான நிலைமைகள் ஏற்பட்டுவிடவே பம்பாய் கிரானிக்கிளின் டைரக்டர்கள் பத்திரிகையை நடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி என்னை கேட்டுக்கொண்டார்கள். ஸ்ரீ பெல்வி ஏற்கனவே அப்பத்திரிகையில் இருந்தார். ஆகவே நான் செய்ய வேண்டியது அதிகமில்லை. ஆனால் என் சுபாவத்தை அனுசரித்து இப்பொறுப்பு என்னுடைய சிரமத்தை அதிகமாக்கியது. ஆனால் எனக்கு சிரமம் இல்லாதபடி செய்ய வந்தது போல் அரசாங்கமும் முன்வந்து விட்டது. அரசாங்கத்தின் உத்தரவினால் கிரானிக்கிள் பத்திரிகையை நிறுத்தி வைத்துவிட வேண்டியதாயிற்று.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.

அன்றும் இன்றும் என்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேர்களே, இன்றிரவு 7 மணிக்கு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். இன்றிரவு 9:30 மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். இன்றிரவு 8:10 சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்று காலை 8:30 கோயம்புத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் கே ஜி பக்தவத்சலம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இனி உலக நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். கென்யா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கென்யா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கென்யாவின் நாடாளுமன்ற தலைவர் திரு மோசஸ் தலைமையிலான குழு புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவரை நேற்று சந்தித்தது. அப்போது பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரு நாடுகளும் நீண்ட நல்லுறவை பேணி வருவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் தொழில்நுட்பங்களை புகுத்துவது குறித்து கென்யாவின்

0: நாடுகளுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கென்யா நாடாளுமன்ற வளாகத்தில் மகாத்மா காந்தியின் சிலை நிறுவப்படுவதற்கு அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். கல்வி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அதிக வாய்ப்புகள் இருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு பிரதமரின் தேசிய விவசாயிகள் வளர்ச்சித் திட்ட நிதியை விடுவிக்க அவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக இம்மாநில அரசுகளின் வேளாண் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் வேளாண் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்குவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். வேளாண் கட்டமைப்பு, உற்பத்தி ஆகியவற்றை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இளையோர் மாநாட்டில் பேசிய அவர், புத்தொழில் நிறுவன சூழலை மேம்படுத்த மாநில அரசுகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்குவதாக கூறினார். புத்தொழில் நிறுவனங்கள் மூலம் பெருநகரங்கள் மட்டுமல்லாமல் சிறிய கிராமங்களும் பயனடைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 2014 ஆண்டிற்கு பின்னர் புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியும் கடன் உதவிகளும் பெருமளவு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, மாநிலத்தில் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டில் இரண்டாம் நிலை நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்தை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். விஜயவாடா வாரணாசி இடையே நேரடி விமான போக்குவரத்து சேவையை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த விமான சேவை ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்தும் என்று தெரிவித்தார். ஆந்திர மாநிலத்தில் விமான நிலைய கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விஜயவாடா, ராஜமுந்திரி, கடப்பா ஆகிய நகரங்களில் புதிய முனையங்களுக்கான பணிகள் நிறைவடையும் நிலையில் இருப்பதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றம் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நேற்று தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கோடிக்கணக்கான மக்கள் தேசிய கொடியை ஏற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த பேரணி நடைபெறும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் தணிக்கை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய நுகர்வோர் ஆணைய தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு 2,66,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 12 வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1947 நாடு சுதந்திரம் அடைந்தபோது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையால்

0: ஏற்பட்ட துயரங்கள் மற்றும் உயிரிழப்புகளை நினைவு கூறும் வகையில் 2021 ஆண்டு முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரிவினை துயரங்கள் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெறும் தேசிய கருத்தரங்கில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். பஞ்சாபின் அம்ரித்சரில் நடைபெறும் நிகழ்வில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் பங்கேற்க உள்ளார். தில்லியில் பிரிவினை துயரங்கள் அருங்காட்சியகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சந்து பங்கேற்கிறார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலும் சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிஷாவின் வட மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜலாக்கா, புத்தவலங்கா உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனையடுத்து பாலசோர், மயூர்கஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தின் புரீலியா, மேற்கு மெதினாபூர், புர்த்வான் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கேரள மாநிலத்தின் கோட்டயம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கோவா, ஆந்திரா மற்றும் கர்நாடகாவின் சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக உயர்த்துவதற்கான முக்கிய துறைகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக் குமார் லகரி வெளியிட்டார். உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் நிலையில் உள்ள 12 முக்கிய துறைகள் குறித்து இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன், மதிப்பு கூட்டுதல், வேலைவாய்ப்பு உருவாக்கம், உலகளாவிய விநியோக சங்கிலியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் உற்பத்தி துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. மின்னணு பொருட்கள், எஃகு, வாகனம், பாதுகாப்பு தளவாடங்கள், ட்ரோன்கள், ரசாயனங்கள், ஜவுளித்துறை, மருந்து பொருட்கள், உபகரணங்கள் உள்ளிட்டவை உற்பத்திக்கான முக்கிய துறைகளாக இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. துரந்தோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷேத்பூர் அணி 6-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஷிலாங், லேஸ்னிங் அணிகள் மோதிய மற்றொரு ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ஜம்ஷேத்பூர், ஷிலாங் அணிகள் காலிறுதிக்கு சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கென்யாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. துரந்தோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: மண்ணின் புகழ் பாடி மக்கள் குரலாகி வண்ண வண்ண தகவல்களுடன் எண்ணத்தில் வேரூன்றி என்றும் உங்களுடன் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நாளும் கேட்போம், நல்லதை கேட்போம்.

0: இப்போ காலை மணி 7:25. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 சேவை செய்திகள். கேட்பதற்கு முன்,
1: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870190870.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சர்வரோக நிவாரணி செய்வால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின்

0: தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
3: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
5: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: சேவை செய்திகள். தோவாளை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலர் முழுக்கு விழாவில் இன்று பகல் 12 மணிக்கு பால், பன்னீர், 5 அமுதம், சந்தனம், தேன், இளநீர் முழுக்குகள். 12:30 அலங்கார தீபாராதனை. 9:30 மலர் முழுக்கு தொடக்கம். 11:45 சிறப்பு தீபாராதனை. முருகன் குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவிலில் இன்று காலை 8:30 வழிபாடு, 9:30 சிறப்பு அபிஷேகம். முற்பகல் 11:30 சிறப்பு வழிபாடு, மாலை 6:30 சிறப்பு வழிபாடு. இளந்த விளை ஆலன் வளாகம் ஸ்ரீ மண்டகபிர அம்மன் திருக்கோவிலில் இன்று காலை 7:30, முற்பகல் 11:50, இரவு 7 மணிக்கும் பூஜை. மங்காவிளை ஸ்ரீ சிவ சுடலமாட சுவாமி திருக்கோவில் கொடை விழாவில் இன்றிரவு 7 மணிக்கும் 10:30 பகல் 12 மணிக்கும் தீப ஆராதனை. புலவர் விளை அருள் தரும் தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் ஆடி மாத பூஜையில் இன்று காலை 10 மணிக்கு அம்பாளுக்கு கலசங்களில் கஞ்சி படைத்தல், மதியம் 12 மணிக்கு சிறப்பு பூஜை, இரவு 8 மணிக்கு தீப ஆராதனை. மாத்திர விளை புனித ஆரோபண அன்னை ஆலய குடும்ப விழாவில் இன்று காலை 8:30 முதல் திருவிருந்து திருப்பலி, மாலை 5:45 ஜபமாலை புகழ் மாலை, 6:30 திருப்புகழ் மாலை ஆராதனை, இரவு 8:30 தேர் பவனி. சித்தன்தோப்பு புனித அலங்கார அன்னை ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6 மணிக்கு ஜபமாலை புகழ் மாலை, 6:30 திருப்பலி. பிலாங்காலை சகாயநகர் புனித விண்ணேற்பு அன்னை திருத்தல விழாவில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஜபமாலை, மாலை 4 மணிக்கு கொடி நேர்ச்சை பவனி, 6 மணிக்கு திருக்கொடியேற்றுதல், மாலை 6:45 மாலை ஜபம், இரவு 7 மணிக்கு கூட்டு திருப்பலி ஆகியன நடைபெறும். கேட்டது சேவை செய்திகள்.

0: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே. நான் இந்த ஆண்டு வரும் திருவிழாவிற்கு புது நிறத்தில் உடை ஒன்றை எடுக்க போகிறேன்.
0: அதாவது இதுவரை யாரும் அணிந்திராத புது நிற உடையை 73 இளிகேசி மன்னர் அணிந்ததாக வரலாறு பேச வேண்டும்.
1: சபாஷ் மந்திரியாரே, சபாஷ். நீர் எனது மந்திரியார் என்பதை மீண்டும் மீண்டும்

0: நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்.
1: மிக்க நன்றி மன்னா.
0: அதுதான், சமீபத்தில் விஞ்ஞானிகள் ஒரு புது நிறத்தை கண்டுபிடித்ததாக கேள்விப்பட்டேன். அந்த நிறத்தில் உடை எடுத்து அணிந்தால் எப்படி இருக்கும்?
1: யார் கண்களுக்கும் அந்த நிறம் தெரியாமல் இருக்கும்.
0: என்ன உளறுகிறீர்? எல்லா நிறங்களும் நமது கண்களுக்கு தெரியும் போது இந்த நிறம் மட்டும் ஏன் கண்களுக்கு தெரியாது என்று கூறுகிறீர்?
1: அமெரிக்காவின் யூசி பெர்க்லி பல்கலைக்கழக விஞ்ஞானிகளால் மனித கண்களை ஏமாற்றி பார்க்க வைக்கப்பட்ட ஒரு விந்தையான புதிய நிறம் தான் தாங்கள் கூறிய நிறம் மன்னா.
0: நானும் அரசல் புரசலாக கேள்விப்பட்டேன். ஏதோ ஓஸ் தொழில்நுட்பம், எல் பிராங்க் ஃபார்மின் தி வண்டர்ஃபுல் விசர்ட் ஆஃப் ஓஸ் நாவலில் வரும் மரகத நகர பாணியில் விஞ்ஞானிகள் இதை உருவாக்கி இருக்கிறார்களாமே.
1: ஆம், விஞ்ஞானிகள் ஓஸ் என்ற லேசர் தொழில்நுட்ப தளத்தை உருவாக்கி உள்ளனர் மன்னா. மனித கண்களில் பொதுவாக சிவப்பு, பச்சை, நீலம் ஆகிய நிறங்களை உணரும் மூன்று வகையான கூம்பு செல்கள் உள்ளன. விஞ்ஞானிகள் மிக துல்லியமான லேசர் கதிர்களை பயன்படுத்தி கண்களின் பச்சை நிறத்தை உணரும் எம் கூம்பு செல்களை மட்டும் இயற்கைக்கு மாறான ஒரு குறிப்பிட்ட முறையில் தூண்டினர்.
0: ஏன் மந்திரியாரி, இந்த அசாதாரணமான தூண்டலால் மனித மூளை குழப்பமடைந்து விடாதா?
1: அப்படி குழப்பமடைந்த மனித மூளை நிஜ உலகில் இதுவரை இல்லாத ஒரு புதிய நிற பார்வையை உருவாக்கியது. அதுவே ஓலோ என பெயரிடப்பட்டது.
0: இந்த ஓலோ நிறத்திற்கு ஏதாவது தனித்தன்மை இருக்கிறதா?
1: இந்த நிறத்தை பார்த்த உலகின் வெகு சில நபர்கள் இது அளவு கடந்த அடர்த்தியை கொண்ட மயிலின் கழுத்து நீளம் அல்லது டீல் நீல பச்சை நிறம் போல இருந்ததாக கூறியிருக்கிறார்கள். இயற்கையில் நாம் பார்க்கும் ஒவ்வொரு தூய்மையான ஒற்றை நிறத்தை விடவும் இது 10 மடங்கு அதிக பொலிவுடனும் அடர்த்தியுடனும் இருந்தது என பேராசிரியர் ஆஸ்டின் ரூடா தெரிவித்திருக்கிறார்.
0: மந்திரியாரி, எனக்கு ஒரு சந்தேகம். மாய தோற்றத்தில் அல்லது பார்வையில் உருவான நிறம் என்று கூறுகிறீர். அப்படியெனில் இந்த நிறத்தை திரையில் பார்க்க முடியுமா?
1: இந்த நிறத்தை எந்த ஒரு கணினி அல்லது மொபைல் திரையிலோ, அச்சிடப்பட்ட காகிதத்திலோ அல்லது நிஜ உலக பொருட்களிலோ கொண்டு வர முடியாது மன்னா. லெபாரட்டரி அமைப்பில் கண்களில் லேசர் பாய்ச்சும் போது மட்டுமே இந்த நிறத்தை பார்க்க முடியும்.
0: அப்படி என்றால் தொழில்நுட்பத்தால் மட்டுமே இந்த நிறத்தை பார்க்க முடியும், வெறும் கண்களால் பார்க்க முடியாது என்று கூறும்.
1: ஆம் மன்னா.
0: எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கிறது. வெறும் கண்களால் பார்க்க முடியாத இந்த நிறத்திற்கு ஏன் ஓலோ என்று விஞ்ஞானிகள் பெயர் வைத்துள்ளார்கள்? என்ன காரணம்?
1: LMS கலர் ஸ்பேஸ் கோஆர்டினேட்ஸ் குறியீடான 010 என்பதை லீட் மொழியில் எழுதும் போது அது ஓலோ என தோன்றுவதால் இந்த பெயர் சூட்டப்பட்டது.
0: இப்படி எளிதில் பார்க்க முடியாத ஒரு நிறத்தை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் செய்த இந்த ஆய்வின் நோக்கம் என்ன?
1: கலர் பிளைண்ட்னஸ் உள்ளவர்களின் பார்வை திறனை மேம்படுத்தவும் மனிதர்களால் பார்க்க முடியாத பரந்த அளவிலான நிறங்களை உணரும் மாற்று பார்வை திறனை உருவாக்கவும் இந்த தொழில்நுட்பத்தை எதிர்காலத்தில் பயன்படுத்த விஞ்ஞானிகள் திட்டமிட்டிருக்கிறார்களாம்.
0: இது எப்படியோ இந்த எளிதில் பார்க்க முடியாத டெக்னாலஜிகளால் மட்டுமே பார்க்க முடிந்த இந்த நிறத்தில் நான் ஒரு உடை வாங்குகிறேன், திருவிழாவிற்கு அணிகிறேன்.
1: மன்னா, அதெல்லாம் சரிதான் மன்னா. ஆனால் டெக்னாலஜி மூலமாகத்தான் தாங்கள் அணிந்திருக்கும் உடையின் நிறத்தை பார்க்க முடியும் என்பதால் திருவிழாவுக்கு வரும் விருந்தினர்களுக்கு அந்த டெக்னாலஜி அளிப்பதற்கு உடைக்காகும் செலவை விட 1 மடங்கு செலவாகுமே.
0: என்ன கூறுகிறீர்?
1: ஆம் மன்னா, அதனால் காஞ்சிபுரத்திலிருந்து பட்டாணிகளை தங்களுக்கு வாங்கி தருகிறேன்.
0: என்ன பட்டாணிகளா?
1: அது வந்து மன்னா, பட்டாணி சாப்பிட்டுக் கொண்டிருந்தது அங்கு ஸ்லிப் ஆகிவிட்டது. பட்டாணிகளை, பட்டாடைகளை வாங்கி தருகிறேன் என்று கூறினேன் மன்னா.
0: அதுதானே பார்த்தேன். சரி, பட்டாணிகளை, பட்டாடைகளை வாங்கி வாரும்.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

சிறப்பான சுறுசுறுப்பான வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு. தென் குமரி தேனலை, இது நமது குமரி மண்ணிலிருந்து புறப்படும் இசையலை. வணக்கம் சொல்லி உங்க கூட இணைவது ஆர்ஜே லிஜு. நாகர்கோவில் கே கே மக்களை மற்றும் உலகமுக்கும் நமது குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லாருக்கும் நாம இன்னைக்கு என்ன கொடுக்க போறோம்? ஆமாங்க, சூப்பர் ஹிட் சாங்ஸ் நம்ம நிகழ்ச்சியில வரப்போகுது. இப்ப உங்களை சுறுசுறுப்பாக சும்மா ஆதரவிட்டு வாய்ப்பேத்துற மாதிரி ஒரு பாடல் வருது உங்களுக்காக. யுகபாரதியின் வரிகள்ல ஜி வி பிரகாஷ்குமார் இசையில ஹரிச்சரன் வேல்முருகன் குழுவினர் பாடியிருக்கும் பராசக்தி பட பாடல் வந்துகிட்டே இருக்குங்க. ஸ்டே டியூன் வித் குமரி FM 101. இது தென்குமரி.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
3: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
2: 5000 GB டேட்டா,
3: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூயல் பேண்ட் வைஃபை.
2: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
3: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன், மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
2: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர்.

0: நாகர்கோவில்.
1: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
2: என்னடி எங்க வரணும்
3: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல 1 பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்கக்கா.
2: ஆமா,
3: செய்கூலி எவ்வளவு?
2: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கக்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
3: வா வா, சீக்கிரம் போகலாம்.
4: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
5: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
6: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
7: Ponjasli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjasli Super Speciality Hospital.
9: பஸ், ஆட்டோ அப்படின்னு நீங்க எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப டைமை செக் பண்ணிக்கோங்க. நம்ம FM ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் காலை 7:43. உங்களுடன் இசையுடனாக அஸ்வானி, நாகர்கோவில் குமரி பண்பலை 101.1 கேட்டுட்டே இருக்கீங்க. தென்குமரி தேனலை. இப்ப நீங்க பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்பீக்கர் போன்ல வந்து ரீல்ஸ் பாக்குறதோ இல்ல வந்து வச்சு கேக்குறதோ பாட்டு கேக்குறதோ பண்ணிடாதீங்க. ஏன்னா பஸ்ல வந்து அறிவிப்பெல்லாம் ஒட்டிருக்காங்க. குறிப்பா நம்ம மாவட்டத்துல எல்லா பேருந்துகளையும் ஒட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்பீக்கர்ல வந்து நீங்க சத்தமா பாட்டு வச்சு கேட்காதீங்க, ரீல்ஸ் பார்க்காதீங்க. நீங்க ஹெட்போனை மாட்டிட்டு நீங்க பண்ணுங்க. மற்றவங்களை தொந்தரவு பண்ணாம நீங்க எது பண்ணி என்ஜாய் பண்ணாலும் சந்தோஷம் தாங்க. சரி, தென்குமரி தேனில் இது பொது அறிவு கேள்விக்கான நேரம். இன்னைக்கு என்ன பொது அறிவு கேள்வி அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். உலகின் மிக குறுகிய சர்வதேச பாலம் எது? இதுதான் இன்றைய பொது அறிவு கேள்வி. மறுபடியும் சொல்றோம், உலகின் மிக குறுகிய சர்வதேச பாலம் எது? இதுக்கான பதில நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்குள்ள நம்ம ஒரு பாடல் வந்து கேட்டு வந்துடலாம். ஜிவி பிரகாஷ்குமார் இசையில அவரே பாடியிருக்காருங்க. கென் கே கருணாஸ் வரிகள்ல யூத் பட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101. இது தென்குமரி தேனலை.

0: திருநெல்வேலி
1: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
2: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: ஸ்கூல் ஆஃபீஸ் காலேஜ் நீங்க எங்க பரபரப்பா கிளம்பிட்டு இருந்தாலே இப்ப டைம் செக் பண்ணிக்கோங்க. நேரம் காலை 7:47. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.1 கேட்டுகிட்டே இருக்கிறது தென்குமரி தேன்ல. இது பொது அறிவு கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். இன்னைக்கு என்ன பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம் அப்படிங்கிற ஞாபகப்படுத்தலாம். உலகின் மிக குறுகிய சர்வதேச பாலம் எது? இதற்கான பதில் எல் மார்கோ பாலம் தாங்க. இது ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் நாடுகளை இணைக்கக்கூடிய 10.4 அடி நீளம் கொண்ட பாலங்க. ஸ்பெயினின் லா கொடசரா அப்படிங்கிற நகராட்சியும் போர்ச்சுகலின் அரோன்ஸ் அப்படிங்கிற பகுதியும் இணைக்கக்கூடிய பாலம் இது. நடந்து போறவங்க, சைக்கிள் ஓட்டுறவங்களுக்காக மட்டுமே இது பயன்படுத்தப்படுது. ஏன்னா இது ஒரு சின்ன ஓடையின் குறுக்கே இருக்கக்கூடிய ஒரு மரப்பாலம், ரெண்டு நாடுகளை இணைக்குது அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்குல்ல. மீண்டும் இன்றைய பொது அறிவு கேள்வியும் பதிலும் ஒரு முறை கூட. உலகின் மிக குறுகிய சர்வதேச பாலம் எது? இதற்கான பதில் எல் மார்கோ பாலம். இனி இன்றைய நாளின் முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட்யூன் 101.1, இது தென்குமரி தேனலை.
4: தேதியும் சேதியும் இன்று ஆகஸ்ட் மாதம் 14 தேதி.
5: தமிழக கால்நடை மருத்துவர், மொழிபெயர்ப்பாளர் வேப்பா சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
4: 1857 இதே நாளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் கால்நடை மருத்துவ நூல்களை தமிழில் முதன்முறையாக மொழிபெயர்த்த தமிழ் புலவர் என்ற சிறப்பினை பெற்றவராவார்.
5: ஆங்கிலேய அரசரிடம் ராவ் பகதூர் சாஹிப் என்னும் பட்டத்தை 1926 இவர் பெற்றுள்ளார்.
4: அகலிகை வெண்பா, நெல்லை சிலையடை வெண்பா, தனிக்கவி திரட்டு போன்றவை இவர் இயற்றிய நூல்களுள் சிலவாகும்.
5: இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் NMR சுப்பாராமன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
4: காந்திய வழியில் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட சுப்பாராமன் அவர்கள் 1905 இதே நாளில் மதுரையில் பிறந்தவர் ஆவார்.
5: காந்திய வழியில் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதால் மதுரை காந்தி என மதுரை மக்களால் அன்பாக அழைக்கப்பட்ட இவர் தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மேம்பாட்டிற்காக உறைவிட பள்ளிகளை நிறுவியுள்ளார்.
4: தனது விளை நிலங்களை ஏழை எளிய மக்களுக்கு பூதானமாகவும் இவர் வழங்கியுள்ளார்.
5: திண்டுக்கல்லில் காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழகம், மதுரையில் காந்தி அருங்காட்சியகம், டி கல்லுப்பட்டியில் காந்தி நிகேதன் ஆசிரமம் போன்ற பல தொண்டு நிறுவனங்களை உருவாக்கிய இவரின் 100 பிறந்த நாளில் நினைவு தபால் தலையை இந்திய அரசின் அஞ்சல் துறை வெளியிட்டுள்ளது.
4: இந்திய ஆன்மீக தலைவர் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
5: திருவள்ளுவர் தாயுமானவர் ராமலிங்க பெருமான் இவர் தம் மரபு நெறி நின்று ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு சமுதாய பணி ஆற்றிய வேதாந்திரி மகரிஷி அவர்கள் 1911 இதே நாளில் பிறந்தார்.
4: சித்தா, ஆயுர்வேதம் மற்றும் ஹோமியோபதி போன்ற பல மருத்துவ துறைகளை கற்று தேர்ச்சி பெற்ற இவர் உலக மக்களுக்காக அளித்த வாழ்க்கை நெறி மனவளக்கலை என்பதாகும்.
5: வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்பது இவருடைய வைர வரிகளாகும்.
4: வாழ்வியல் விழுமியங்கள், பிரம்மஞான சாரம், நான் யார் போன்றவை இவர் எழுதிய நூல்களுள் சிலவாகும்.
5: ஆயிரத்து 1893 இதே நாளில் உலகின் முதன்முறையாக பிரான்ஸ் நாடு வாகனப்பதிவை அமுல்படுத்தியது.
4: இந்திய மற்போர் வீரர் காசாபா தாதா சாஹிப் ஜாதவ் அவர்கள் நினைவு தினம் இன்று.
5: தனிநபர் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவிற்கான முதல் ஒலிம்பிக் பதக்கத்தை வென்ற இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர் தாதா சாஹிப் ஜாதவ் அவர்கள்.
4: 1952 ஹெல்சிங்கில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் மற்போர் விளையாட்டில் வெண்கல பதக்கத்தினை வென்றுள்ள இவர் சிவ் சத்ரபதி விருது, அர்ஜுனா விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
5: இவர்

0: 1984 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: ஆனந்தையாளை மீட்டுகிறாய், தெய்வங்கள் எல்லாம் தோற்றை போகும் போன்ற பல பிரபல பாடல்களை எழுதியவரும், தங்க மீன்கள் சைவம் திரைப்பட பாடல்களுக்காக தேசிய விருது பெற்றவருமான தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள் 2016 இதே நாளில் காலமானார்.
2: தேதியும் செய்தியும் அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில் 233066.
5: சூர்யா ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
6: வெஸ்பா, ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனம், குறைந்த வட்டி,
5: உடனடி டெலிவரி,
6: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
5: தொடர்புக்கு
6: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
7: தங்கச்சி, பிள்ளைய நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும், எங்க சேர்க்கலாம்?
8: அக்கா, நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஆயாச்சு. அங்க BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மெக்கானிக்கல், BTECல AI அண்ட் டேட்டா சயின்ஸ், IT பிரிவுகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 4 வருஷமும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது.
7: ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்லயே சேர்த்துடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நாகர்கோவில்.
8: கவுன்சிலிங் கோட் 4911, போன் 7555005004.
9: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
10: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
11: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
10: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
12: நாட்டின் 80th சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்.
13: சிம் கார்டு இலவசம்,
12: அளவற்ற இலவச அழைப்புகள்,
13: 1 GB டேட்டா, 100 SMS,
12: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
13: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
12: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
13: கண்டிஷன்ஸ் அப்ளை.
14: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
15: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
16: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
14: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
10: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
11: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
10: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
17: August 14, 1947 भारत के इतिहास का वो रक्त रंजित दिन जब देश का विभाजन हुआ और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से विभाजन के कारण लोगों को अपना घर, परिवार, जमीन और संपत्ति भी छोड़नी पड़ी। असहनीय पीड़ा से जूझते इन मजबूर और विस्थापित लोगों को निर्मम हिंसा का सामना करना पड़ा। वर्ष 2021 में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने विभाजन की असहनीय पीड़ा और दुख से गुजरे

0: பாடிய காளிதாஸ் பட பாடல் கேட்டீங்க. இனி செய்தி சுருக்கத்துக்கு பிறகு தென்குமரி தேனிலை தொடரும்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். கென்யாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5,63,000 கிராமங்களில் திரவ கழிவு மேலாண்மை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமன்னா கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் 7.5% இடஒதுக்கீட்டை 10% உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவாக 131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட்

0: போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றோடு கடைபேசி உங்கள் காதுகளோடு உறவாடி இன்னிசை இசைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.
2: டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தாலும், பஸ் ஸ்டாப்ல பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும், ஹோட்டல்ல இல்ல வீட்டுல சாப்பிட்டு இருந்தாலும், இப்போ டைம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் காலை மணி 8:03. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை. இது எங்களில் என்றென்றும் குதூகலம் கொண்டாட்டம். இனி நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில இன்றைய காய்கறி விலை விவரம் பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் 1 கிலோ 80 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50, நாட்டு வெண்டைக்காய் 70, வெண்டைக்காய் பச்சை 50, நாட்டு தக்காளி 30, ஆப்பிள் தக்காளி 35, நாட்டு மிளகாய் 65, பஜ்ஜி மிளகாய் 150, சீனி அவரைக்காய் 45, வெள்ளரிக்காய் 30, பாகற்காய் 70, இஞ்சி 1 கிலோ 220, உருளைக்கிழங்கு 35, சேனைக்கிழங்கு 55, வல்லாரி 50, கேரட் 110, முட்டைக்கோஸ் 50, வாழைக்காய் 10 எண்ணம் 60, முருங்கைக்காய் 10 எண்ணம் 40, சின்ன வெங்காயம் 80, பூசணி 20, தடியங்காய் 25, மரவள்ளி 40, புளி 1 கிலோ 140, புடலை 50, பீன்ஸ் 120, சௌசௌ 48, தட்டை பயிறு 50, பச்சை மாங்காய் மற்றும் பீட்ரூட் தலா 1 கிலோ 60, முள்ளங்கி 50, எலுமிச்சை 120, நாட்டங்காய் 80, காலிஃபிளவர் 55, தேங்காய் குடுமியுடன் 63, குடுமை இல்லாத தேங்காய் 65, வாழையிலை ஒரு பூட்டு 15, மல்லிக்கீரை 55, புதினா 70, பால் சேம்பு 85, வழுதலங்காய் 60, கோவைக்காய் 55, சுரக்காய் 25, காராமணி 50, ஒட்டுமாங்காய் 55, நூல்கோல் 75, நாடன் மிளகாய் 90 ரூபாய். இனி பழங்களின் விலை விபரம். வாழைப்பழம் நேந்திரன் 80 ரூபாய், பப்பாளி 40, அன்னாசி 50, நெல்லிக்கனி 50 ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க. இன்றைய நெல் விலை விபரம். அரசு கொள்முதல் நிலையங்கள் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் இன்றைய குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாய், உள்ளூர் சந்தையில் 1900 ரூபாயாக விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணிகள் நீர்மட்ட விபரம். இன்றைய காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணையில் 30.50 அடியாகவும், பெருஞ்சாணி அணையில் 62.05 அடியாகவும், சிற்றாறு 1 அணையில் 10.99 அடியாகவும், சிற்றாறு 2 அணையில் 11.08 அடியாகவும், பொய்கை அணையில 15.30 அடியாகவும், மாம்பழத்துறையார் அணையில 37.89 அடியாகவும் நீர்மட்டம் இருக்குங்க. இவ்வளவு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் தென்குமரி தேனல்ல. அடுத்ததா உங்களுக்கு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் வருது. பிரேக் அப்புறமா நம்ம தொடர்ந்து பாடல் கேட்கலாம். ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101. இது தென்குமரி தேனலை.
3: ஆஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட ஆஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி
8: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
7: துல்லியமான குரல் அழைப்புகள்,
8: அவசரகால SOS ஆதரவு,
7: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
8: நீடித்த நிலையான பேட்டரி,
7: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 1,34,166 ரூபாய் மட்டுமே.
8: மேலும் தகவல்களுக்கு 1-800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
9: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
10: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில் 2330-66.
11: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
12: முகம் ஒரு பக்கமா சாய்தா, கை கால் திடீரென பலவீனமாகுதா, பேச்சு தெளிவா வரலையா, இது ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறியா இருக்கலாம்.
13: அறிகுறிகள் தொடங்கிய 4 மணி நேரத்திற்குள்ள முத்து நியூரோ மருத்துவமனைக்கு வந்தா ஸ்கேன் மூலம் அடைப்பை கண்டுபிடிச்சு நவீன தொழில்நுட்பம் மூலமா சிறப்பு சிகிச்சை கொடுக்கறாங்க.
14: உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா

0: is coming home. Sony Bravia 2 RGB TV வாங்குகா, theater effect-ஆ வேட்லையே feel பண்ணலாம். Independence Day offer-ஆ 3 years warranty, 25,000 ரூபாய் வரை instant cashback, 1 free EMI மற்றும் TV plus soundbar-a combo offer-இல் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜன் & கோ நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101-இல் இன்று காலை 8:45-க்கு சர்வரோகனிவாணி சைபால் வழங்கும் தன்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
2: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
5: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
7: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
8: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
9: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
8: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
9: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
8: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
9: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
8: போன் 7358-737-358.
1: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101-இல் இன்று காலை 10:02-க்கு இளம் சாரல். நம் நாட்டின் எதிர்கால தூண்கள் நம்ம யூத் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறாங்க. இன்றைய தலைமுறையினரின் இனிய சுதந்திரம் அப்படிங்கிற கருத்துக்கோவை இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கு, மறக்காம கேளுங்க.
10: BSNL-ஓட புது செல் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
11: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
10: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்கறாங்களே.
11: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
1: நாகர்கோவில் குமரி பண்பலை 101-இல் இன்று காலை 10:30-க்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும்.
12: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
0: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குகா, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜன் அண்ட் கோ நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
1: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம FM-ங்க. நம்ம FM-ல நீங்க கேட்டுட்டே இருக்கிறது தென்குமரி தேனலை. நம்ம FM-ல இன்னைக்கு என்னென்ன லைவ் ஷோஸ் உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு பாத்துடலாமா? இன்று காலை 9:02-க்கு வசந்த அழைப்பு இருக்கு. அப்புறம் மத்தியானம் 1:10-க்கு ஹாய் ஸ்நேகிதியை, பிற்பகல் 3:02-க்கு வாராய் தோழி அப்படின்னு நம்ம பெண்களுக்கு டபுள் டமாக்காவ 2 லைவ் ஷோஸ் இருக்கு. இந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்க கால் பண்ணி பேச வேண்டிய நம்ம FM நம்பர் சொல்றோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2602-240 மற்றும் 2907-722 முன்னிணைப்பினாக 0465-2 சேர்த்து நீங்க டயல் பண்ணும். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 8903257309. இனி உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில, விவேகின் வரிகள்ல ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கும் புஷ்பா 2 பட பாடல். ஸ்டே டியூன் வித் குமரி FM 101.

0: in straight sets to claim the women's singles title in Toronto last night. Swiatek captured her first title of the season with a swift 6-2, 6-3 win, giving her a confidence boost heading into the US Open. In men's singles, American tennis player Ben Shelton won the title in Montreal by defeating fellow American Brandon Nakashima with a score of 6-3, 7-6. With this victory, the fifth-seeded Shelton successfully defended his tournament crown and captured his second career ATP Masters 1000 trophy. This victory marks his fourth tournament win of the 2026 season, following earlier titles in Dallas, Munich and Stuttgart, bringing his total career tour level titles to 7. India emerged as the overall champion of the Commonwealth Fencing Championship by winning an impressive 35 medals after 4 days of competition held at Lagos in Nigeria. And now for a look at today's newspapers, it's over to Tanvi Khurana.
1: Thank you, Nushit. News of monsoon session of parliament ending with record low productivity is carried prominently by all the leading dailies. Parliament clears Mines and Minerals Amendment Bill, restricts states' powers, writes the Statesman. Akali Dal leader Sukhbir Badal attacked in Nanded, Maharashtra, sustains hand injury, is the front page story in the Indian Express. All Air India pilots to undergo mandatory dope test, says the Asian Age. Jharkhand cops file FIR over August 10th march of students to the assembly, says a report in Hindustan Times. Delhi Metro to start services at 4 a.m. on Independence Day, says a report in the Tribune. Succession search starts at Tata Sons after Chandrasekhan's exit, headlines Financial Express. And finally, historian Sumit Sarkar passes away, reports the Times of India. And with that, it's back to you, Nishit.
0: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu to address the nation today on the eve of 80th Independence Day. Partition Horrors Remembrance Day being observed today. Delhi government approves 20% quota for former Agniveers in fire services and prison department. Age limit relaxed. 7 workers killed and 14 injured following landslide and water seepage in under-construction tunnel in Chamoli district of Uttarakhand. And Iga Swiatek beats Elena Rybakina to claim the women's singles title at Canadian Open Tennis. For details of these stories and more, log on to our website newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆகாஷவாணி இப்போது கோயம்புத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் சௌமியா வெங்கடேசன்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நாம ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திக்க போறோம். ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையின் தலைவர், சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர், மருத்துவ கல்வியாளர், தொலைநோக்கு பார்வையுடைய நிர்வாகி, சமூக நல சேவகர், இப்படி பல்வேறு முகங்களை கொண்டவர் மதிப்பிற்குரிய நமது டாக்டர் ஜி பக்தவச்சலம் அவர்கள். டாக்டர் வணக்கம்.
5: வணக்கங்க, ரொம்ப சந்தோஷம் என்ன கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ பண்றதுக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
4: டாக்டர், உங்ககிட்ட முதல் கேள்வியா, அதாவது ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி உங்களுடைய இதயத்தில் ஒளிஞ்சிருப்பது சாதனைகளின் பெருமையா அல்லது சேவை தந்த திருப்தியா?
5: நீங்க டாக்டரா இருக்கிறதுக்கு யார் காரணம், நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு யார் காரணம், சந்தோஷமா இருக்கக்கூடிய உங்களுடைய சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்கிறேன்.
4: அதான் நான் இப்படி போட்டிருக்கேன்,
5: சந்தோஷமா இருக்கிறது என்னுடைய பிறப்புரிமை. இட் இஸ் மை பர்த் ரைட், டு பி ஹாப்பி இஸ் மை பர்த் ரைட். ஐ வாஸ் இன் ஹெவன், நாராயணன் லக்ஷ்மியோட இருக்கும்போது, டே வாடா அப்படின்னாரு, வந்தனுங்க நமஸ்காரம் அப்படின்னு. லக்ஷ்மணன் என் பேரு பக்தவச்சலம், பக்தர்களுக்கு
4: வாத்சல்யமா இருக்கிறவர் தான்.
5: நாராயணா நாராயணா ஏன் என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். நீ கீழே பூமிக்கு போ, அங்க போய் என்ன பண்றதுன்னு சந்தோஷமா இருந்தார். சாமி நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கிற, கரெக்டா சாப்பாடு வருது. இல்ல இல்ல நீ கீழே போ, எனக்கு என்ன வேலை கொடுத்த அனுப்புறி, யூ கோ டவுன் டு மதர் எர்த், பூமாதேவி அங்க இருப்பா, அங்க போய் உட்கார்ந்து சந்தோஷமாயிரு சாமி சாமி அப்படின்னு. அடே உனக்கு மனுஷனா போட்டிருக்கேன், அது உன்னை தமிழ்நாட்டுல தானே போட்டிருக்கேன், ஜாலியா போ சாமி. எப்படிங்க

0: சந்தோஷமா இருக்கிறது. இங்க சந்தோஷமா இருக்கேன், மேல நீங்க இருக்கிறீங்க வைகுண்டத்துல சந்தோஷமா இருக்கேன். அங்க போய் எப்படி சந்தோஷமா இருக்க? சிம்பிள்ரா, மத்தவங்களை சந்தோஷப்படுத்து, உனக்கு சந்தோஷம் வரும். ஒரு ஆளை சந்தோஷப்படுத்தினா ஒரு மடங்கு சந்தோஷம். ஆயிரக்கணக்கான பேர் சந்தோஷப்படுத்தும் போது எனக்கு ஆயிரக்கணக்கான மடங்கு சந்தோஷம் இருக்குது. அது வருது, தினம் வருது. இந்த 52 வருஷத்துல சுமார் ஒரு 50 லட்சம் பேஷண்ட்ஸை சந்தோஷப்படுத்திருப்பேன். எங்கிருந்தோ எங்களை தேடி வர்றாங்க மேடம். அப்போ அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நல்ல வார்த்தை என்ன, வாங்க பயப்படாதீங்க, நல்ல வைத்தியம் பண்ணி கொடுக்கறோம், தைரியமா இருங்க. இந்த வார்த்தை சொன்னாவே பாதி சரியாயிருக்கு. சந்தோஷம்ங்கிறது ஒரு கடையில கிலோ கணக்குல வாங்குறதுல சந்தோஷம், கிலோ கணக்குல நீங்க பாதாம் அன்பு வாங்கலாம். சந்தோஷம்ங்கிறது நமக்குள்ளே உண்டாக்கணும். சந்தோஷம்ங்கிறது யூ ஹாவ் டு ஜெனரேட் ஃப்ரம் யுவர் ஓன் ஹார்ட்.
1: இப்ப 1974 2026 வரைக்கும் இன்னும் தொடர்ந்து உங்க பயணம் போயிட்டு இருக்கு. இதுல வந்து ஆழ விருட்சமா வளர்ந்துருக்கு உங்களுடைய மருத்துவ துறையில நீங்க ஆற்றிய பணியா இருக்கட்டும், உங்களுடைய ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், எல்லாமே. இந்த வளர்ச்சிக்கு நீங்க யாருக்காவது நன்றி சொல்ல விரும்புறீங்களா? பொதுவா சொல்லிடுறேன், ஒரே வார்த்தையில சொல்லணும், உங்க வழிகாட்டி யார்?
0: வேலைக்கு பண்ணி போங்க. இந்த சீக்கிரட் கேக்குறீங்களா? இருந்தாலும் சொல்றேன், ஓபனா சொல்றேன். மனுஷனா பிறக்கிறதுக்கே கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும். அதனால நம்மளை உண்டாக்கிய கடவுள் நமக்கு நல்ல கையு காலு கூணும் குருடும் இல்லாம நம்ம உண்டாக்கி இருக்காரு. அதாவது ரோல் மாடல் கிடையாது, அவருக்கு நன்றி சொல்லணும். அவருக்கு நன்றி சொல்ல, என்ன உண்டாக்கிய ரெண்டு பேர் இருக்காங்க. அம்மா பேரு ருக்மணி அம்மா, எங்க அப்பா பேரு கோவிந்தசாமி நாயுடு. அவங்கதான் எங்களுக்கு கடவுள். எங்க அப்பா தான் எனக்கு ரோல் மாடல். ஃபர்ஸ்ட் ரோல் மாடல் இஸ் ஃபாதர். வெரி ஸ்ட்ரிக்ட் மேன், வெஜிடேரியன். கடவுள் லட்சக்கணக்கான தின்ன பிறப்புகள்ல மனுஷன் ஒருத்தனுக்கு தான் மற்றவங்களை சிரிக்க வைக்க முடியும். You can make somebody happy. You can make somebody laugh. Only a human being can make somebody laugh.
1: டாக்டர், இப்ப வந்து மருத்துவம் வந்து ஒரு தொழில் மட்டும் இல்ல, அது ஒரு சேவை அப்படிங்கறத தொடர்ந்து நீங்க வலியுறுத்திட்டே வரீங்க. இந்த எண்ணம் வந்து உங்க மனசுல எப்போது எப்படி உருவாச்சு அதை சொல்லுங்களேன்.
0: April 5, 1943 நான் பிறந்தேன். 1945 நான் 2 வயசு குழந்தையா இருக்கும் பொழுது திடீர்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹை ஃபீவர், 106. Then I was unconscious for 1 hour. பெப்ரவரி ஃபிட்ஸ் சொல்றது, ஃபிட்ஸ் வந்தது. எங்க ஊர் 500 கிராமம், இங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர். 1945 எங்க டாக்டர், டாக்டரே கிடையாது
1: கிடையாது.
0: சோ எங்க அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டா, ருக்மணி அம்மாவுக்கு அழுக, பையனுக்கு கொதிக்குதே, பிழைப்பானா பிழைக்க மாட்டான்னு ஒரு பயம். அப்பாவுக்கு தைரியம், இவன் பையன் இந்த பிழைச்சுக்குவான்னு சொல்லிட்டு பூஜை ரூம்ல போய் விபூதி எடுத்துக்கொண்டு நெத்தில தழுவினார். முருகா முருகா முருகா முருகா, இவனை பிழைக்க வச்சா இவனை டாக்டர் பண்றேன். 2 வயசுலயே ஹி ப்ராமிஸ் லார்ட் முருகா. இவங்க குடும்பத்துல 60 பேர் இருக்கிறாங்க, நான் ஒருத்தன் தான் டாக்டர்.
1: அப்பாவோட வேண்டுதல் முருகன் அதை நிறைவேற்றி
0: கொடுத்தாரு. இந்த முருகனுக்கு எனக்கு அப்பாவை பிடிக்கும், முருகனுக்கு என்னையும் பிடிக்கும். அப்போ என்ன ஆயி போச்சு, என்ன வைத்திய நாராயணனா மாத்திட்டார். லைஃப்ல ஒரு டாக்டர் ஆகணும்னே போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். ஏன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இதயங்களை தொடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கடவுள் எல்லா இடத்துலயும் அன்பு காமிக்கணும்னு நினைச்சாரு. தென் ஹி பிகேம் அ மதர். அப்புறம் ஹி வாண்டட் டு பீ இன் எவ்ரி பிளேஸ் தேர் இஸ் சஃபரிங். எப்பெல்லாம் அங்க தொந்தரவு இருக்கோ அப்போ அங்க இருக்க விரும்பினார். ஹி பிகேம் அ மெடிக்கல் டாக்டர். ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன் சொல்லிக்கலாம், டாக்டரும் இருக்கலாம் நர்ஸ் இருக்கலாம். ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனுக்கு வர்றதுக்கே பெரிய புண்ணியம் பண்ணிருக்கோம்.
1: உண்மைதான். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கறேன். ஒரு மருத்துவருக்கு முக்கியமான குணம் என்னவா இருக்கும்? அறிவா, திறமையா, மனிதநேயமா?
0: ஒரு மனுஷனுக்கு இஸ் அ குட் மேன் அப்படின்னா ஹி மஸ்ட் பி சின்சியரா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், போய் பேசக்கூடாது. சின்சியரா இல்லைன்னா டாக்டர் ஆகக்கூடாது. If you're not a sincere doctor, nobody will come to you. If you have not read anything yesterday, you are uneducated today. சாகர வரைக்கும் படிக்கணும். டாக்டர்ங்கிறது தினம் புஸ்தகத்தை படிக்கணும். வாழ்க்கையில மற்றவர்களுடைய துன்பத்தை குறைக்கணும்னா லேட்டஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எனக்கு தெரியணுங்களோ.
1: கரெக்ட்.
0: நான் பாஸ் பண்ணது 1964, 1968 எம்எஸ் பாஸ் பண்ணேன், 1972 அமெரிக்கா போனேன், 1974 வந்து எங்க ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சேன். ஹாஸ்பிட்டலுக்கு 52 வருஷம் ஆச்சு, இன்னும் படிக்கிறேன். இன்னைக்கு காலையில 3:30 எந்திரிச்சு படிக்கிறேன், இன்னைக்கு படிக்கிறேன்.
1: பெரிய விஷயம் டாக்டர்.
0: இல்ல படிக்கிறது மறந்தேன்னா நம்ம பேக்வர்ட், பேக் நம்பர். படிக்க தெரியலன்னா அதாவது ஏழையாக பிறப்பது தவறு இல்லை, ஏழையாக இறப்பது தவறு. ஏழையாக பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நடுவில் படிக்கணும். அப்துல் கலாம் எங்க படிச்சாரு? எங்கேயோ அவங்க வாத்தியார் வீட்டுல போய் படிச்சாரு. கரண்ட் அங்கதான் இருந்தது, கையில பணம் இல்ல. 10 ரூபாய்க்காக வேண்டி வீடு வீடா பேப்பர் போட்டார். பேப்பர் பாய் டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. படிப்பு
1: படிப்பு அவர் கையால நீங்க பத்ம விருது வாங்கியிருக்கீங்க, அது அவருடைய நினைவை வந்து நீங்க ஒரு 2 வார்த்தையில பகிர்ந்துக்கோங்க.
0: ராசி இருக்கணும்னா ராமேஸ்வரத்துல பறக்கணும், இல்லைன்னா காசியில பறக்கணும். அவர் ராமேஸ்வரத்துல பிறந்து ராஷ்டிரபதி பவனுக்கு போறதுக்கு காரணமே அவரு எந்த உயரத்துக்கு 85 வயசு வரைக்கும் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாரு. எப்ப ஆரம்பிச்சாரோ ஒரு 4 கோடி குழந்தைகளை பார்த்திருப்பார். இந்தியா பை 2020னா அது எப்படி பெரிய நாடாக மாற வேண்டும் ஒரு 20 ஃபார்முலாஸ் வச்சிருந்தார். படிக்கணும், லஞ்சம் வாங்கக்கூடாது.

0: பொய் பேசக்கூடாது, கடவுளை கும்பிடணும், பெரியவர்கள் மதிக்கணும், பெரியவர்கள் சொல்லப்படி நடக்கணும்.
1: உயர்ந்த லட்சியத்தோடு வாழ்ந்தவர்.
0: அதாவது தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். அவர் தடம் பதித்தார், இப்படிதான் இருக்கணும், மனுஷனா இருந்தா இப்படிதான் இருக்கணும், ஒரு பிரசிடண்டா இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும் சொன்னாரு. வாழ்க்கையில பிறப்பது ஒரு சம்பவம், இறப்பது ஒரு சரித்திரம். அவர் இறந்தப்போ ஒரு 2 லட்சம் பேனர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா, ஒரு கடை திறக்கலீங்க, ரோடோரத்தில் இருக்க டீ கடை கூட முடிந்தாங்க. எனக்கு பத்மஸ்ரீ அவார்டு 2005 கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் எ பினாக்கிள் ஆஃப் க்ளோரி ஃபார் மீ. அதாவது அவுட் சைட் சென்னை, தமிழ்நாட்டில் முதல் பட்டம் வாங்குது நான் தான். எங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சுமார் ஒரு 1 லட்சம் பேர் படிச்சிருப்பாங்க, ஒரு 6 பேருக்கு தான் இந்த பத்மஸ்ரீ பட்டம் கிடைச்சது.
1: பெரிய கௌரவம்,
0: ரொம்ப கௌரவம்.
1: அந்த கௌரவத்தால நம்ம கோயம்புத்தூருக்கும் கௌரவம், எங்களுக்கும் கௌரவம் நீங்க இங்க வந்ததுல. அது மட்டும் இல்ல, நீங்க அந்த லோடிங் டோஸ் சஜஸ்ட் பண்ணி எல்லா அலுவலகத்துல எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க இல்லையா, அது நீங்க சஜஸ்ட் பண்ணது தானே.
0: ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இந்த லோடிங் டோஸ் பத்தி பேசினேன். லோடிங் டோஸ்னா என்ன? உங்க பாக்கெட்ல வச்சிருக்கக்கூடிய முதல் உதவி மாத்திரை எதுக்காக வைக்கணும்? யாருக்கு வேணா ஹார்ட் அட்டாக் வரலாம். ஒரு முதல் உதவி டாக்டர் பாக்கெட்ல வச்சுக்கிறது. நெஞ்சு வலி வருது, உடம்பெல்லாம் வேக்குது, தலை லேச சுத்துது, வலி இடது கைக்கு போகுது, வலி முதுகுக்கு போகுது, கழுத்துக்கு வருது, ஹார்ட் அட்டாக் தான் அது. அப்படி அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அப்போ அந்த மாத்திரை எடுத்து சாப்பிட்டுக்கிறது. அதாவது கோல்டன் அவருங்கிறது 1 hour ஆஃப்டர் எனி மேஜர் இவெண்ட், ஒரு ஆக்சிடென்ட், ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு ஸ்ட்ரோக், ஒரு பிரசவ வலி வருது, 1 hourக்குள்ள ஹாஸ்பிட்டல் போகணும். ஆனா இந்த மாத்திரை என்ன பண்ணுமோன்னா அந்த கோல்டன் அவரை 3 hours இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு, இசிஜி எடுப்பாரு, எக்கோகார்டியோகிராஃப் பண்ணுவாரு, ஆஞ்சியோகிராம் பண்ணுவாரு, ஸ்டென்ட்டை போட்டுவாரு. 8000 பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு தமிழ்நாட்டில். எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லயும் 100 லோடிங் டோஸ் வைக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இயர்லயே 4500 பேஷண்ட்ஸ் வேர் சேவ்டு. பேஷண்ட் உயிரோடு வந்தா தான் நமக்கு ஆஞ்சியோகிராம் பண்ண முடியும்.
1: அதனால பெரிய சஜஷன் நீங்க கொடுத்திருக்கீங்க,
0: ஐடியா இஸ் லைஃப்ங்க.
1: ஆமா உண்மைதான் டாக்டர். அதாவது வரும் தலைமுறைக்கு நீங்க விட்டு செல்லும் செய்தி, சொல்ல விரும்பும் செய்தி என்னவா இருக்கும்?
0: நான் 1964 பாஸ் பண்ணேன், 74 ஹாஸ்பிடல் கட். அந்த 10 வருஷத்துல கற்றுக்கொள்ள வேண்டியது. ஃபர்ஸ்ட் 10 years இஸ் டு லேர்ன், தென் யூ கேன் ஏர்ன். தி சீக்ரெட் ஆஃப் பிகமிங் ஐகானிக் டாக்டர். சாதாரண மக்களுக்கு நீங்க உதவிகளை பண்றீங்களா? ஏழைகளுக்கு உதவி பண்றீங்களா? அரசு திட்டத்துல நீங்க பைபாஸ் சர்ஜரி பண்றீங்களா? ஏழை மக்களுக்கு உங்க சேவை கிடைக்குமா? தர்மம் அப்படிங்கிறது மற்றவங்க கஷ்டப்படும் பொழுது அவனுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு நினைக்கிறீங்க பாரு, அதே தர்ம சிந்தனை. வைஷ்ணவன்ங்கிறது யாரு?
1: பிறருடைய துன்பம் தனதென்ன எண்ணும் பெருங்குணம் தவனே வைஷ்ணவன்.
0: கரெக்ட். மற்றவன் படும் கஷ்டத்தை நமது கஷ்டமாக கருதி அதுக்கு ஏதாவது செய்ய முற்படுகிறான்னு அவன் தான் வைஷ்ணவன், அவன் தான் மகிஷ்ணவன். புதிய தலைமுறைக்கு என்ன சொல்றேன், தொடர்ந்து வேலை பண்ணும். அதாவது நான் 18 மணி நேரம் வேலை பண்றேன், 18 மணி நேரம் வேலை பண்றதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழிலுக்கு போய்க்கும். எப்ப வியாதி வரும் தெரியாது, அது ஞாயிற்றுக்கிழமை வரும், தீபாவளி இன்னைக்கு வரும், கிறிஸ்துமஸ் இன்னைக்கு வரும். நான் ஆரம்பிச்சு இந்த 52 வருஷத்துல லீவுன்னு எடுக்கிறது இல்ல. ஏன் லீவ் எடுக்கணும்? அவசியம் இல்ல. கடவுள் லீவ் எடுக்கிறாரா?
1: நல்ல கேள்வி கேட்டீங்க.
0: கடவுள் லீவ் எடுக்கிறாரா?
1: இல்ல.
0: நீங்க போலீஸ்கார ஒரு நாள் லீவ் எடுத்தாவே திருடன் உள்ள வந்துடுறான். அந்த டிஃபென்ஸ் இருக்கான் பாருங்க, மிலிட்டரிக்காரன், அவன் லீவ் எடுத்தா சைனாக்காரன் உள்ள வந்துருவான். போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா சல்யூட் அடிக்கிற ஆளு, எங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுறான், காலத்தொட்டு கும்பிடுறான். இது பெரிய தொழில் இல்ல, இது பெரிய ஒரு சேவை சொன்னீங்க, மருத்துவ சேவை. அது கடவுள் கூட பேச மாட்டாரு. கோயிலுக்கு போனீங்கன்னா பெருமாள் பேசுறாரா? அப்ப நாங்க தானே பேசுறோம். கைய புடிச்சு என்ன சொல்றோம்? பயப்படாத, தைரியமா இரு, நாங்க பண்றோம், நல்ல வைத்தியம் பண்றோம்.
1: உங்க வாழ்க்கைய ஒரே ஒரு வாக்கியத்துல உங்களால சொல்ல முடியுமா?
0: அதாவது இது கடவுள் கொடுத்த வாழ்க்கை, மற்றவர்களுக்காக சேவை செய்வதற்காக கடவுள் கொடுத்த வாழ்க்கை. அவர்தான் மற்றவர்களுக்காக வாழும் வாழ்க்கை தான் வாழ்க்கை. மற்றவர்களுக்கு சேவை செய்யறவன் தான் மனுஷன், தனக்காக வேலை செய்யறவன் சுயநலவாதி. நாங்க எல்லாம் பொது நலம் கருதி. The person who is a doctor, he must have the eagle's eyes. நோயாளிக்கு என்ன வியாதின்னு நான் 10 அடி தூரத்துல இருந்தே கண்டுபிடிச்சிருக்கேன். The doctor should have the heart of a lion. சிங்கம் மாதிரி இருக்கணும் மனசுல. சிங்கத்துக்கு ராஜா எப்படி இருக்கும்? பெரிய யானை அடிக்கும் இல்ல? You should have the heart of a lion, the eyes of an eagle, and he should have, especially I'm a surgeon, I should have a tender fingers like a ladies. அந்த மாதிரி இருந்தேன்னா ஜெயிக்கலாம். பரந்த மனப்பான்மை இருக்கணும். பட்டர்ஃபிளை எப்படி உங்களை அட்ராக்ட் பண்ணுதோ அது மாதிரி நீங்க அட்ராக்டிவா இருக்கணும். யானை மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கணும், அதே மாதிரி மலை மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கணும், காவேரி ஆறு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகணும், அப்பதான் நீங்க டாக்டர் ஆக முடியும்.
1: சிறப்பா சொன்னீங்க டாக்டர். அதாவது சிரித்த முகத்தோடு, மனித நேயத்தோடு இப்பவும் மருத்துவ துறையில சீரிய பணி ஆற்றிட்டு வர்றீங்க, தொடர்ந்தும் ஆற்ற போறீங்க. உங்களுடைய இந்த

0: மணிக்கு வந்து என்னைக்குமே முற்றுப்புள்ளி கிடையாது.
1: இல்ல மேடம், எனக்கு வயசு 84 சொல்றாங்க. அகார்டிங் டு மை பர்த் சர்டிபிகேட் 1943 பிறந்த பொண்ணு. 2026 ஐ எம் 83 இயர்ஸ் ஓல்ட். ஐ எம் 83 இயர்ஸ் ஓல்ட் இன் மை ஏஜ், குரோனாலஜிக்கல் ஏஜ். பட் ஐ எம் ஆல்வேஸ் 24 இயர்ஸ் ஓல்ட் இன் மை. வயசு கம்மிங்க.
0: ஆமா,
1: வயசு கம்மி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எங்கோட கேஜி ஹாஸ்பிட்டல் யாரும் ஓட முடியாது. நான் மாடிப்படி ஏறி இறங்குவேன், லிப்ட்ல போக மாட்டேன். ரேஸ் கோர்ஸில் ரவுண்ட் அடிப்பேன். உடம்பு ஹெல்த்தியா இருக்கணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கணும். மனசு ஹெல்த்தியா இருக்கணும், என்ன பண்றது?
0: அது நீங்க தான் சொல்லணும்.
1: அது கொஞ்சம் சீக்ரெட் சொல்லாமா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ராம், அந்த கடவுளை கும்பிடுறது. யாரு வந்தாலும் ஒரு கடவுள் தன்மையோட, கடவுள் தன்மைங்கிறது இறக்க குணம், எந்த பாகுபாடும் இல்லாம, இது என்ன ஜாதி எந்த மதம் கேட்காம, இவன் பாமர மக்களை பணக்காரனா பணம் இல்லாம, இப்படித்தான் நான் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு சாட்சி பின்னால் ஒரு அம்மா உட்காந்து இருக்கான், நான் பொய் சொல்ல முடியாது.
0: உங்களுடைய இந்த பணிக்கு என்னைக்குமே முற்றுப்புள்ளி இல்ல. நிலையத்துக்கு வந்து எங்க கிட்ட அவ்வளவு அழகா இத்தனை உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ வந்து அழகா ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி டாக்டர்.
1: மேடம், ஆகாஷ்வாணிங்கிறது ஆல் இண்டியா ரேடியோ, மக்களுக்கு நல்ல விஷயத்துல கொண்டு போய் கொடுக்கறதுதான் ஆகாஷ்வாணி. ஆகாசத்துல வந்து அந்த ஒலி முறையில வந்து அது ஊட்டியோ உத்தரகமண்டோ குன்னூரோ வால்பாறையோ எல்லாரும் கேட்கணும். அது எப்பவும் நான் பண்ணலாம். அதனால இங்க என்ன கூப்பிட்டதுக்கு நன்றி.
0: தமிழ்நாடு முழுக்க இப்ப உங்களுடைய நிகழ்ச்சி ஒலிபரப்பு ஆயிட்டு இருக்கு, எல்லாரும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு மெசேஜ், ஒரு செய்தி சொல்லுங்களேன்.
1: நன்றி மறக்க கூடாது, அப்பா அம்மாவை மறக்க கூடாது, ஆசிரியர் மறக்க கூடாது, இந்த தமிழ்நாட்டையும் இந்திய திருநாட்டையும் மறக்கவே கூடாது. நாம் இங்க பிறந்தது இந்த தமிழ்நாடு, தமிழன் இந்தியன், பாரத தேசம் நம்மளுக்காக வந்த தேசம். இந்த நாட்டை விட மற்ற இடத்துல சுதந்திரம் குறைவு. 15th August வருது,
0: நாளைக்கு
1: நாளைக்கு வருது. எப்படின்னா நமக்கு என்னன்னா சுதந்திரம் இருக்கு மேடம், ஆனா அறியாமையிலிருந்து சுதந்திரம் கிடையாது. அறியாமைங்கிறது ஒரு 30% ஆஃப் தி பீப்புள் ஆர் இல்லிட்ரேட். அறியாமையில சுதந்திரம் வரணும்னா எல்லா குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போகணும், லிட்ரஸி. ரெண்டாவது வறுமையிலிருந்து சுதந்திரம் வரணும். இந்த நாட்டு மேல பற்று இருக்கணும். யூ மஸ்ட் பி பேட்ரியாட்டிக் இந்தியன். வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
2: நேயர்கள், இதுவரை கோயம்புத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் சௌமியா வெங்கடேசன். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷவாணி கோயம்புத்தூர்.
3: இதழோர புன்னகையாய் தேனோரும் பூந்தோட்டமாய் என்றும் உங்களுடன் உறவாடும்
4: குமரி
3: பண்பலை 101.
4: குமரி பண்பலை 101.

0: நேரம் இப்போ காலை மணி 8:45. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் தகவலுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்
2: சைபால்.
5: ஒரு பெரிய சிந்தனையாளர் இருந்தார். அவர் ரஷ்யாவில் இருந்தார். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் பேர் ஓஸ்பென்ஸ்கி. உலகின் மிகச்சிறந்த 3 புத்தகங்களில் ஒன்று இவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. அப்பேற்பட்ட எழுத்தாளர். அந்த காலத்தில் குருஜீஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் இருந்தார். ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர். இவரை தேடி அந்த எழுத்தாளர் வந்தார். ஐயா, உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டு விளக்கம் பெறலாம்னு வந்திருக்கிறேன்னார். உடனே அந்த பெரியவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு வெற்று காகிதத்தை எடுத்தார், அவர்கிட்ட கொடுத்தார். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. நாம் ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கு முந்தி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னார். என்ன செய்யணும் சொல்லுங்கன்னார் அவர். இந்த காகிதத்தில் உங்களுக்கு தெரிஞ்சதுலாம் என்ன, தெரியாததுலாம் என்ன அப்படிங்கிற பட்டியலை எழுதிக்கிட்டு வாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி நாம் ரெண்டு பேரும் உரையாடலாம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை பற்றி நாம் பேசி பிரயோஜனம் இல்லை, தெரியாததை பற்றி பேசினா தான் உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னார். இவர் இப்படி சொன்னது அந்த எழுத்தாளருக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருந்தது. நாம் எப்பேற்பட்ட சிந்தனையாளர்.

நம்மளை போய் இவர் இப்படி எழுத சொல்கிறாரு அப்படின்னு நினச்சாரு. இருந்தாலும் அந்த பெரியவர் பேரில் இவருக்கு ரொம்ப மரியாதை, அதனால் அவர் கொடுத்த காகிதத்தை வாங்கிட்டு தனியாக ஒரு இடத்துல போய் உட்காந்தார். யோசிக்க ஆரம்பித்தார். முதல்ல யோசித்தார், கடவுளை எனக்கு தெரியுமா அப்படின்னு. கடவுளை பற்றித்தான் எனக்கு தெரியுமே தவிர கடவுளை தெரியாதுங்கிறது புரிஞ்சுது. அதனால் தனக்கு தெரிந்த ஒரு விஷயம்

0: இல்லைங்கிறது அவருக்கு தெளிவாச்சு. நேராக எழுந்திரிச்சு அந்த பெரியவர்கிட்ட போனார். ஐயா, உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கிறதாக நினச்சேன். ஆனால் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணுங்கிற ஆர்வத்தோடு தான் வந்தேன். ஆனால் நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு விடை காண முயன்ற போது எனக்கு எதுவுமே தெரியலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். அப்படின்னா உலக புகழ்பெற்ற இவ்வளவு புத்தகங்களை உங்களால் எப்படி எழுத முடிஞ்சதுன்னு கேட்டார் பெரியவர். இவர் சொன்னார், ஐயா இப்போ தான் எனக்கு புரியுது. எனக்கு தெளிவில்லாத பல விஷயங்களையும் நான் எழுதியிருக்கிறேன். அவையெல்லாம் வெறும் வார்த்தை குவியல்கள்ங்கிறத நான் இப்போ உணர்கிறேன். வார்த்தைகளே அறிவு அப்படிங்கிற மயக்கத்திலேருந்து இப்போ நான் விடுபட்டுட்டேன். அறிவு துறையில் நான் ஒரு பூஜ்யம்ங்கிறது புரிஞ்சு போச்சு அப்படின்னார். இப்போ பெரியவர் சொன்னார், இப்போ தான் உங்களுக்கு உண்மையான அறிவு ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது. எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய அறியாமையை உணர ஆரம்பிக்கிறானோ அப்போது தான் அறிவின் தொடக்கத்தில் அடி எடுத்து வைக்கிறான் அப்படின்னார். அதுக்கு பிறகு என்னாச்சு தெரியுமா? இந்த எழுத்தாளர் சிந்தனையாளர் ஓஸ்மென்ஸ்கி புஸ்தகம் எதுவுமே எழுதலையாம், அதோடு விட்டாராம். நம்முடைய அறியாமை நமக்கு புரிய ஆரம்பிச்சுட்டதுன்னா நமக்கு அறிவு வளர ஆரம்பிச்சுட்டதுன்னு அர்த்தம். ஆனால் அது நமக்கு புரியறதில்ல, அதுதான் சிக்கல். ஒரு நண்பர் சொன்னார், சார் நான் எப்போ வீட்டை பூட்டி விட்டு வெளியூர் போனாலும் திருடன் வந்து பூட்டை உடச்சி விட்றான், அதனால் இப்போ புத்திசாலித்தனமாக ஒரு காரியம் பண்ணிவிட்டு உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறேன்னார். என்ன செஞ்சுருக்கிறீங்கன்னு கேட்டேன். வீட்டை பூட்டாமலே வந்துட்டேன் அப்படின்னார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின்

0: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. மொத்தமொத்தம் 3 விஷயங்கள் உங்களுக்காக வருது, கேளுங்களேன்.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
2: குட் மார்னிங் நேயர்களே,
1: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை முனிதல். முனிதல் அப்படின்னா வெறுத்தல் அல்லது கோபம் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லலாம். இதற்கான உதாரணம் பார்க்கலாமா?
2: இதுக்கு உதாரணமா தொல்காப்பியம் பொருளதிகாரம் மெய்ப்பாட்டியல்ல இடம்பெறக்கூடிய ஒரு சூத்திரத்தினுடைய வரியை நாம பார்க்கலாம். முனிதனி நெய்தல் வெறுவூதன் மடிமை அப்படின்னு இருக்க அந்த வரி. இது மனிதர்களுடைய உள்ளத்துல எழக்கூடிய பல்வேறு மெய்ப்பாடுகளை பட்டியலிடக்கூடிய ஒரு தொடர். வெறுப்பு, அச்சம், சோம்பல் போன்ற மனிதர்களுடைய அக உணர்ச்சிகளை உடல் மொழியில எப்படி படுத்துறாங்க அப்படின்னு கூறக்கூடியதான் இந்த வரி. இதுல முனிதல் அப்படிங்கறது வெறுப்பு அப்படிங்கிற அர்த்தத்தை நமக்கு குறிக்குது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
3: This is the first time I knew we're getting together. Oh, baby, I feel so good.
2: இன்னைக்கு நாம கத்துக்க கூடிய இங்கிலீஷ் வேர்ட் கிளின்ச். CLINCH. கிளின்ச் அப்படின்னா டு ஃபைனலி மேனேஜ் டு கெட் வாட் யூ வாண்ட் இன் அன் ஆர்குமெண்ட். ஒரு வாதத்தில் அல்லது வணிக ஒப்பந்தத்தில் தான் விரும்புவது இறுதியாக நிறைவேறப்பெறுவது அப்படிங்கறது தான் இந்த கிளின்ச் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம்.
1: இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கூட கிளியரா புரியும். They are hoping to clinch a major deal to supply computers to the army. அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா இதற்கு என்ன அர்த்தம்? ராணுவத்திற்கு கணினிகளை வழங்கப்படுவதற்கான ஒரு முக்கிய ஒப்பந்தம் கைகூடும் என அவர்கள் நம்பிக்கையோடு உள்ளனர் அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம். சோ கிளின்ச் அப்படின்னா ஒரு வாதத்துல ஒரு ஆர்குமெண்ட்ல நாம நினைக்கிறது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியாவது பைனலா நம்ம சக்சஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ் நியூஸ்ல பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல சூறாவளி இந்த நகரத்தை தாக்கி இருக்கு அப்படின்னு நாம கேப்போம். அதே மாதிரி சம்டைம்ஸ் என்ன கேப்போம் அப்படின்னா சுழற்காற்று இந்த பகுதியை தாக்கியது அப்படின்னு கேப்போம். சுழற்காற்று, சூறாவளி இது ரெண்டும் ஒண்ணுதானா அல்லது ரெண்டும் வேற வேறையா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு எப்பவாது வந்திருக்கு அப்படின்னா இதோ இந்த சயின்ஸ் செக்மெண்ட்ல அதற்கான விளக்கம் இருக்கு, கேளுங்க.
2: சுழற்காற்று அப்படின்னா அது வந்து ஒரு சிறிய பகுதியில உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். மிகவும் வேகமா சுழலக்கூடிய காற்று தூண் அப்படின்னு கூட இந்த சுழற்காற்று சொல்லலாம். இது பொதுவா ஒரு பெரிய

0: இடி மேகத்திலிருந்து அப்படியே காற்று சுழல்ற மாதிரி கீழே இறங்கி நிலத்தை தொடக்கூடியதுதான் இந்த சுழல் காற்று. அது பல நேரங்கள்ல சில நிமிடங்கள் மட்டுமே இருக்கும், 10 முதல் 100 கணக்கான மீட்டர் அகலம் மட்டுமே இருக்கும். ஆனாலும் இதனுடைய காற்று ரொம்ப வேகமா இருக்கும்.
1: அதுவே சைக்ளோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூறாவளியை பத்தி பார்க்கும்போது, இது வந்து ஒரு மிகப்பெரிய வெதர் சிஸ்டம். பொதுவா சூடான கடல் மேல லோ பிரஷர் காற்று அழுத்தம் வந்து உள்ள வந்து சுழன்று அதனால ஒரு பெரிய கிளவுட் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். இதனுடைய பரப்பளவு பாத்தீங்கன்னா 100 கணக்கான கிலோமீட்டர் வரை இருக்கலாம். இது பொதுவா கடல் மேல உருவாகி அதுக்கப்புறமா லேண்டுக்கு நிலத்துக்கு வருது. அதுவே சுழற்காற்று நிலப்பரப்புல, அதுவும் குறிப்பா சொல்லணும்னா சிவியர் தண்டர் ஸ்டார்ம் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் அது வந்து உருவாகுது.
0: இந்த ரெண்டும் வரக்கூடிய டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுழல் காற்று பொதுவா சில நிமிடங்கள் முதல் சில மணித்துளிகள் வரதான் நீடிக்கும். அதுவே சூறாவளியா இருந்துச்சு அப்படின்னா பல நாட்கள் வரைக்கும் இருக்குமா. அதுபோல சுழல் காற்று ஒரு குறிப்பிட்ட நகரம் அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டுமே தாக்கலாம். ஆனா சூறாவளி அப்படி கிடையாதுங்க, பல மாவட்டங்கள் அல்லது பெரிய கோஸ்டல் ரீஜியன் வரையும் பாதிக்கலாம்.
1: சுழல் காற்று ஒரு குறுகிய இடத்துல மிக வேகமாக சுழலும் நம்ம பார்த்திருக்கோம். அதுவே சூறாவளி மிக பெரிய பகுதி முழுவதும் பலத்த காற்றும் கனமழையும் புயல் எழுச்சியும் கூட அது உருவாக்கும். சோ ஓவராலா சொல்லணும் அப்படின்னா, டொர்னாடோ அப்படின்னு சொல்லக்கூடிய சுழல் காற்று ஒரு டவர் மாதிரி நேரோவா மேல இருந்து கீழே அப்படி ஒரு குறுகிய பாதையில செங்குத்தா கொந்தளி கூடிய ஒரு சுழற் காற்று.
0: அதுவே ஒரு பெரிய கடல் பகுதியையே ஆட்கொள்ளக்கூடிய புயல் அமைப்பு தான் சூறாவளி. இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம். கேகே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ் கேட்பதற்கு முன்,
2: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு BSNL இன் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
6: மிக குறைந்த கட்டணத்தில் BSNL ஃபைபர்,
5: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
6: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
5: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
6: இச்சலுகை 2026 August 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
5: இந்த இணைவில் உங்கள் BSNL உடன்.
6: கண்டிஷன் அப்ளை.
7: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
8: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
7: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
10: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
11: Pontjesli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
12: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesli Super Speciality Hospital.
13: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
14: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
15: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 233066.
2: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
1: குமரி 1 01 இல் இது KK எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ்.

0: எக்ஸ்பிரஸில் நீங்கள் கேட்டது 10 என்றதுக்குள்ள படப்பாடல். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையில் இருந்து.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தேச பிரிவினையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை பயணத்தின் வழியை இந்த நாள் நினைவூட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை இந்நாள் மேலும் வலுப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவாக 131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நியாய விலை கடைகளின் செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணித்து பொதுமக்களின் குறைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடராமன் அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முறைகேடாக பதுக்கி வைக்கப்பட்ட 300 கிலோ ரேஷன் அரிசியை குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி கிராமங்களில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய 2 காட்டு யானைகளை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர். தமிழகத்தின் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. துரன்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை.

0: செம்மறி பண்பலை அது இம்மண்ணின் தேனலை.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:03. நேர்களை நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரில் நிகழ்ச்சி இதோ ஆரம்பமாகிறது. உங்கள் குமரி பண்பலை 101 காட்டல்களில் தொடர்பு கொள்வதற்காக நேயர்களுக்கான தொலைபேசி எண்கள் இணைவிட்டப்படுகிறது. 260-240 மற்றும் ஒரு எண் 290-722. இணைப்பு எண் 04-652. கைபேசி எண் 8931-2-57-309. இப்போது தொடங்கி 10 மணி வரை வலமரும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் உங்களின் உள்ளம் நிறைந்து உதடு முணுமுணுக்கும் இனிய பாடல்களை உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் கேட்டு மகிழலாம். முதல் அழைப்பாளராக இணைப்பில் வருபவர் யார், எங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம் இப்போது. வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
2: வணக்கம், மல்லிகா முளம்பட்டிலிருந்து.
1: வணக்கம், சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன படத்தில் இருந்து என்ன பாடல் வேண்டும்?
2: இன்று நீ நாளை நான் அப்படிங்கிற படத்தில இருந்து பொன்வானம் பன்னீர்தூவும் இந்நேரம்
1: அந்த பாடல். சரி, அந்த பாடல் இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி அம்மா.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈஸி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கமிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
5: அன்பார்ந்த SBI வாழ்க்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில், நாடு எப்போதும் SBI.
6: நேர்களே, ஓயாத கடல் அலையாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணமாக இருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து என்று கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு. நலமாக இருக்கிறோம், தாங்களும் நலம் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சிக்குள் போய்விடலாம். என்ன படமா?
7: சின்ன
6: தம்பி திரைப்படத்திலிருந்து. அந்த பாடல் இது உங்களுக்காக. உங்களுக்கு மறி பண்ணலை 101 காற்றலைகளில் நன்றியம்மா.

0: நாகர்கோவில்
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
3: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
4: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
3: 5000 GB டேட்டா,
4: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூயல் பேண்ட் வைஃபை.
3: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
4: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
3: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520 12356.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களே, உங்கள் அபிமான குமரி பண்பலையை 101 நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணமாக இருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்களை உங்களுக்காக நினைவூட்டுகிறோம். 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222. இணைப்பு எண் 04652. கைபேசி எண் 890-3252309. நேரம் 9:17. இந்த நேரத்தில் தங்கள் விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம்,
0: நலம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேண்டும்?
1: திருமூர்த்தி படத்திலிருந்து.
0: அந்த பாடல் இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றியம்மா.

0: சூர்யா ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: விஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
0: உடனடி டெலிவரி,
1: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
0: தொடர்புக்கு
1: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
2: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
4: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
5: நாட்டின் 80th சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்.
6: சிம் கார்டு இலவசம்,
5: அளவற்ற இலவச அழைப்புகள்,
6: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
5: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
6: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12th முதல் செப்டம்பர் 12th வரை மட்டுமே.
5: இன்றே BSNL உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
6: கண்டிஷன்ஸ் அப்ளை.
7: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்றிரவு 7 மணிக்கு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். ஓயாத கடல் அலையாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலையில் தவழ்ந்து வருவது வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேய விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார், இங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம் இப்போது. வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. ஐயா, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க, உங்களுக்கு என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேண்டும்? சரி, உங்களுக்கு என்ன படத்திலிருந்து என்ன பாட்டு வேணும் ஐயா?
8: அபூர்வ ராகங்கள் படத்துல யேசுதாஸ் அவர்கள் பாடிய அதிசய ராகம் ஆனந்த ராகம் பாடல்.
7: அந்த பாடல் இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா.

0: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
1: தீராத மலச்சிக்கல், மூலம், பௌத்திரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஓர் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 17 முதல் 27 வரை நாகர்கோவில் அனந்த நாடார்குடி டாக்டர் ஸ்காட்ஸ் லேசர் பைல்ஸ் ஃபிஸ்டுலா சென்டரில் இலவச ஆலோசனை பெற அழையுங்கள். 9894399505.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று இரவு 8:10 சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். உங்கள் உளமறிந்து உதடமுணமுணுக்கும் இனிய பாடல்கள் இதோ குமரி பண்பலை 101 காற்றலைகளில் கலந்து திரையிசையாய் தீண்டுகிறது உங்களை. வசந்த அழிப்பு தொலைபேசி வழி நேயர்விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்கிறது என்று கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
3: வணக்கம் மேம், நான் ரேணுகா காளியான் விளை ரஜினி முருகன்ல இருந்து ஓமேல ஒரு கண்ணு
2: வந்தாச்சு கடகடான்னு சொல்லியாச்சு. உங்களுக்கான பாடலும் இதோ வேகமாக உங்களை நோக்கி. நன்றி அம்மா.
3: நன்றி மேம், நன்றி.

0: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
1: ஹலோ
2: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
1: மறுபடியுமா?
2: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: சார் இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங். 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
1: சார் 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
1: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
2: அட
1: கட் பண்ணிட்டான்.
3: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஃப்ராட் பா.
1: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
5: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
6: நேர்களை, உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணமாக இருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்களை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களின் விருப்ப பாடலை கேட்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்களை உங்களுக்காக நினைவூட்டுகிறோம். 2602240 மற்றும் ஒரு எண் 2909

0: 7222 இணைப்பு எண் 04652 கைபேசி எண் 8900325730309 நேரம் 9:38 இந்த நேரத்தில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக குமரி பண்பல் 101 இணைந்திருக்கும் நேயர் யார் இங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம் இப்போது. வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம்.
0: ஐயா சொல்லுங்க, நீங்க யார் எங்கிருந்து பேசுறீங்கன்னு
1: சொல்லுங்க.
0: உங்களுடைய குரல் விட்டு விட்டு கேக்குது. வெள்ளுக்குரிய திருவிடைக்கோட்டிலிருந்து கண்ணன், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்? சரி, அந்த பாடல் உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் நீங்கள் கேட்பதற்கு முன், இன்று இரவு 9:30 மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் இடம்பெறும்.

கடவுள் சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு. சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு. புலி போல் எழுக, புயல் போல் விரைக, அடையிழைய ரத்தம் என்ன போலியா எழுத வேண்டும் புதிய இந்திய.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரி நிமடம், நாகர்கோவில், 2330 66.
2: பிஎஸ்என்எல் சுதந்திர தின கொண்டாட்டம்.
3: ரூபாய் 2399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
2: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
3: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல் உடன்.
2: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
3: கண்டிஷன் அப்ளை.
4: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்ட்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
5: நேர்களே, உங்கள் உள்ளம் நிறைந்து உதடமுணமுணுக்கும் இனிய பாடல்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணமாக இருப்பது குமரி பண்பலை 101 வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம் இப்போது. வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
6: வணக்கம்.
5: வணக்கம்.
6: மணிகண்டன் செட்டியார் மடம்.
5: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
6: அண்ணாமலை.
5: அந்த பாடல் இதோ உங்களுக்காக, உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா.

0: ஐயோ, என் செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்பவாளி கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார்? எங்கிருந்து? வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரில் நிகழ்ச்சி.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்வது யார்?
7: சண்முகம், மேற்கு சூரப்பள்ளம்.
6: சண்முகம், மேற்கு சூரப்பள்ளம். உங்களுக்கு என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேண்டும்?
7: இதய கோயில் படத்திலிருந்து. கூட்டத்திலே கோயில்
6: அந்த பாடல். இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா.
8: கூட்டத்திலே கோயில் புறா

தித்தகதிமி தவாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிரக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தகத் திருகிடம் திருகிடம்.

0: நேர்களை உங்கள் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் வசந்த அழைப்பில் வணக்கம். குமரி பண்பலை நூற்று ஒன்றின் வசந்த அழைப்பு. யார் பேசுறீங்கன்னு சொல்லிக்கோங்க. யார் பேர்
1: என்ன?
0: ராமன்புதூர் ஜோதி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன
1: பாடல்? தங்கை படம்.
0: அந்த பாடல் இதோ உங்களுக்காக. உங்கள் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் காற்றலைகளில் நன்றி ஐயா.

0: வேலையந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் கேட்டரசு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இன்னும் சில நொடிகளில் வருவது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தேச பிரிவினையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை பயணத்தின் வழியை இந்த நாள் நினைவூட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை இந்நாள் மேலும் வலுப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மாணவர்களிடம் கூடுதலாக கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவாக 131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நியாயவிலைக் கடைகளின் செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணித்து பொதுமக்களின் குறைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடராமன் அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முறைகேடாக பதுக்கி வைக்கப்பட்ட 300 கிலோ ரேஷன் அரிசியை குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி கிராமங்களில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய 2 காட்டு யானைகளை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர். தமிழகத்தின் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:03. இளவல்களின் நேரமாய் இளஞ்சாரல் கேட்பதற்கு முன்
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
5: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி,
6: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
5: துல்லியமான குரல் அழைப்புகள்,
6: அவசரகால SOS ஆதரவு,
5: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
6: நீடித்த நிலையான பேட்டரி,
5: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
6: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற

0: என்னை தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இளஞ்சாரல் வணக்கம் நேர்களே. தூய எண்ணமும் மன்னிக்கும் குணமும் ஒரு மனிதனை சிறந்த மனிதனா மாற்றும். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய இளஞ்சாரல் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? நாளைக்கு ஒரு முக்கியமான நாள், அதாவது நம்மளோட சுதந்திர தினம் இல்லையா? ஒரு கொண்டாட்டமான நாள்ல இன்றைய கால இளைஞர்களுக்கும் சுதந்திரம் கிடைச்சிருக்கா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். இன்றைய தலைமுறையினரின் இனிய சுதந்திரம் அப்படிங்கிற தலைப்புல கல்லூரி மாணவிகளோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சியோட முதல் நேயரா அபிநயா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போம்.
2: அனைவருக்கும் வணக்கம். சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நம்ம எல்லார் மனசுக்கும் முதல்ல வர ஒரு விஷயம் இந்தியாவோட சுதந்திரம், இந்தியா கஷ்டப்பட்டு விடுதலை வாங்கின அந்த நாள் அப்படிங்கிறது தான். ஆனா சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட விடுதலை மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனிதனும் தனது கனவுகளை நோக்கி பயணிக்கும் ஒரு உரிமையும் கூட. இன்றைய தலைமுறையினர் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் தான். ஏன் தெரியுமா? உலகத்தோட எந்த மூலையில இருக்கிற அறிவையும் சில நொடிகளுக்குள்ள தெரிஞ்சுக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு பிடிச்ச கல்வியை தேர்ந்தெடுக்கவும், நம்மளோட திறமைகளை உலகம் முழுதும் வெளிப்படுத்தவும், புதுமைகளை உருவாக்கவும் எண்ணற்ற வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. இதுவே நமக்கு கிடைச்ச ரொம்ப ரொம்ப பெரிய சுதந்திரம் அப்படின்னு தான் சொல்வேன். ஆனா சுதந்திரம் அப்படிங்கிறது விருப்பம் போல நம்ம நடந்து கொள்றது, நம்ம இஷ்டத்துக்கு செய்யறது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம சுதந்திரம் மத்தவங்களுக்கு அமைதியையும் உருவாக்கி கொடுக்கணும், உரிமையையும் உருவாக்கி கொடுக்கணும். மத்தவங்களோட உரிமைகளையும் மத்தவங்களோட அமைதிகளையும் நம்ம பாதிச்சிடக்கூடாது. அந்த மாதிரிதான் இருக்கும். சமூக வலைத்தளங்கள்ல நம்ம பொறுப்போடவும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற ஒரு விதமாகவும், சட்டங்களை மதிச்சும், மனித நேயத்துடனும் நம்ம நடந்து கொள்ளணும். இதுவும் நம்மளோட சுதந்திரத்துக்கான உண்மையான அடையாளங்கள் தான். நான் ஏன் இப்ப சமூக வலைத்தளம் கொண்டு வந்தேன் அப்படின்னா, ஏன்னா இப்ப நம்ம எல்லாருமே இந்த உலகத்துக்கு நம்ம யாருன்னு காமிக்கிற ஒரு இடமே இந்த சமூக வலைத்தளமா தான் இருந்து வருது. அதனாலதான் நான் சொன்னேன், நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிற இந்த சுதந்திரம் எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்களோட தியாகத்தால் கிடைச்சது அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால அதோட மதிப்பையும் நம்ம நாட்டுக்கான வளர்ச்சியையும் நமக்கு நம்மளோட திறமைகள் வச்சு மேம்படுத்தணுமே தவிர அதை வந்து கெடுத்துடக்கூடாது. இன்னைக்கான தலைமுறையினருக்கு எல்லார் கையிலயுமே ஒரு பெரிய சக்தி இருக்கு, அது வந்து இந்த சமூக வலைத்தளங்கள். அதை நம்ம தவறா பயன்படுத்தக்கூடாது. அந்த காலத்துல எல்லாமே இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, அதுதான் உங்களுக்கான ஒரு பெரிய ஒரு சுதந்திரமா நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம நாடும் வளரணும், நம்மளும் வளரணும், நம்மளுடைய பெரிய பெரிய கனவுகளும் வளரணும் அப்படிங்கிற போது இன்னைக்குள்ள தலைமுறையினர்கள் எல்லாருமே கல்வி, விளையாட்டு, சமூக வலைத்தளம்னு நிறைய பிரிவுகளை தேர்ந்தெடுத்து அதுல வெற்றிகரமா வர்றதுக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம முதல்லே சொன்ன மாதிரி நம்ம விரும்பினதை செய்யறது மட்டும் கிடையாது, நமக்கான அனுபவங்களை நம்மளுடைய சொந்த திறமைகளை வெளிக்கொணர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த சுதந்திரம். இதுல பெண் சுதந்திரம், ஆண் சுதந்திரம், எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு பொதுவான சுதந்திரம் அப்படி எல்லாம் கிடையாது. எல்லாமே நமக்கான உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காக நமக்கு கிடைச்ச வாய்ப்புகள் தான். தயவு செஞ்சு இந்த தலைமுறையினர்களான நம்ம அதை வீணாக்காம அதை பாதுகாப்பாகவும் சிறந்த வழியிலும் பின்பற்றி முன்னேறி அடுத்த ஒரு தலைமுறையினர்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டாயிருப்போம். அதனால இன்றைய தலைமுறையினர்கள் மாற்றத்தை உருவாக்கும் சக்தி கொண்டவர்கள். ஒரு நல்ல சிந்தனை, நல்ல செயல், நல்ல வார்த்தை கூட சமூகத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நினைவுல வச்சுட்டு நம்ம சுதந்திரத்தை நமக்காக மட்டும் இல்ல பிறரோட நலனுக்காகவும் நம்ம பயன்படுத்தி அதனால நம்மளோட மதிப்பையும் இந்த தேசத்தோட மதிப்பையும் பல மடங்கா உயர்த்தணும்.
1: நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்றதுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி
2: நன்றி.

0: நிகழ்ச்சியில அடுத்ததா இன்றைய தலைமுறையினரின் இனிய சுதந்திரம் அப்படிங்கிற தலைப்புல அனுஷா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேப்போமா?
1: வணக்கம். சுதந்திரம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் நமக்கு என்ன தோன்றுகிறது? யாருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் வாழ்வதா? இல்லை, உண்மையான சுதந்திரம் என்பது நமக்கு கிடைத்த உரிமைகளை பொறுப்புடன் பயன்படுத்துவதே ஆகும். நமது இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்றது. அந்த சுதந்திரம் எளிதாக கிடைக்கவில்லை. எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் தங்கள் உயிரையும் குடும்பத்தையும் சொத்துக்களையும் தியாகம் செய்து நமக்காக இந்த சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், வ.உ. சிதம்பரனார், பகத்சிங், திருப்பூர் குமரன், வேலு நாச்சியார் போன்ற பல தலைவர்களின் தியாகம் இன்று நாம் சுதந்திரமாக வாழ்வதற்கு காரணமாக உள்ளது. இன்று நமக்கு கிடைத்திருக்கும் சுதந்திரம் மிகவும் இனிமையானது. ஏனென்றால் இன்று நாம் விரும்பிய கல்வியை படிக்க முடிகிறது, நமது திறமைகளை வெளிப்படுத்த முடிகிறது, உலகின் எந்த மூலையில் இருக்கும் அறிவையும் ஒரு சிறிய கைபேசியின் மூலம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இன்றைய தலைமுறையினர் தொழில்நுட்ப வளர்ச்சியால் பல புதிய வாய்ப்புகளை பெற்றுள்ளனர். ஆன்லைன் கல்வி, செயற்கை நுண்ணறிவு, இணையம், மின் நூல்கள் போன்றவை மாணவர்களின் கற்றலை எளிதாக்கியுள்ளனர். இன்று ஒரு மாணவர் கிராமத்தில் இருந்தாலும் உலகத்தரமான கல்வியை பெற முடிகிறது. மேலும் பெண்களுக்கு ஆண்களுக்கு சமமான வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. பெண்கள் மருத்துவ,

0: பொறியாளர், ஆசிரியர், நீதிபதி, விஞ்ஞானி, விண்வெளி வீரர், விளையாட்டு வீராங்கனை, காவல்துறை அதிகாரி என அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருகின்றனர். இது நமது நாட்டின் உண்மையான சுதந்திரத்தின் அடையாளமாகும். நண்பர்களே, சுதந்திரம் என்பது உரிமை மட்டுமல்ல, அதனுடன் பொறுப்பும் இணைந்திருக்க வேண்டும். இந்த சமூக ஊடகங்கள் நமக்கு கருத்துக்களை பகிரும் சுதந்திரத்தை வழங்குகின்றன. ஆனால் அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தாமல் உண்மையான தகவல்களை மட்டுமே பகிர வேண்டும். யாரையும் புண்படுத்தும் வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இணையத்தை அறிவை பெருக்கவும் திறமைகளை வளர்க்கவும் பயன்படுத்த வேண்டும். நமது பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் பெரியவர்கள் நமது வாழ்க்கையின் வழிகாட்டிகள். அவர்களை மதிப்பதும் அவர்களின் அறிவுகளை பின்பற்றுவதும் நமது தலையாய கடமையாகும். சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக ஒழுக்கத்தை மறந்து வாழ வேண்டாம். இன்றைய இளைஞர்களே நாளைய இந்தியாவின் தூண்கள். நாம் நல்ல கல்வியை கற்று நல்ல பண்புகளுடன் வளர்ந்து நமது சுதந்திரத்தை சமூக நலனுக்காக பயன்படுத்தினால் இந்தியா உலகின் முன்னணி நாடாக மாறும். ஒரு அழகான வரியை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். சுதந்திரம் என்பது நாம் விரும்பியதை செய்வதல்ல, சரியானதை செய்வதற்கான வாய்ப்பு. உரிமையை அனுபவிப்போம், கடமையை நிறைவேற்றுவோம், நாட்டை உயர்த்துவோம்.
1: உலகில் எந்த இடத்திலும் உள்ள அறிவை நம்மளால பெற முடியுது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி
0: நன்றி.
1: நிகழ்ச்சியில அடுத்ததா ரேஷ்மா மோல் அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேப்போம்.
2: வணக்கம். இன்றைய தலைமுறையினர் அவர்களுக்கென வழங்கப்படும் சுதந்திரத்தை மிகச் சரியாகவும் நுண்ணோக்கு பாதையுடன் பயன்படுத்துகிறார்கள். இன்றைய தலைமுறையினருக்கென வழங்கப்படும் சுதந்திரம் 5 ஆழமான பரிமாணங்களாக பிரிந்துள்ளது. முதலாவதாக டிஜிட்டல் எல்லைகளற்ற சுதந்திரம். உலகின் எந்த மூலையில் இருக்கும் அறிவையும் வாய்ப்புகளையும் விரல் நுனியில் பெறும் வசதி. புவியியல் எல்லைகளை தாண்டி சர்வதேச அளவில் இயங்கவும் தங்களின் திறமையை உலகிற்கு அறிமுகப்படுத்தவும் கிடைத்துள்ள தடையற்ற தளம். இரண்டாவதாக மனநல மற்றும் சுய அங்கீகாரம். சமூகத்தில் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்திலிருந்து விலகி தங்கள் உணர்வுகளுக்கும் மனநலத்திற்கும் முன்னுரிமை அளிப்பது. பிறருடன் தங்களை ஒப்பிடாமல் நானாகவே இருப்பேன் என்பதால் நான் சிறந்தவள் என்று தங்களின் சுயத்தை ஏற்றுக்கொள்வது. மூன்றாவதாக கற்றல் மற்றும் மாற்றங்களுக்கான சுதந்திரம். தொன்று தொட்டு வரும் தவறான மூட நம்பிக்கைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை கேள்வி கேட்டு உடைப்பது. தங்களுக்கு பொருத்தமில்லாத பழைய பாதைகளை விடுத்து புதுமையான வழிகளை நோக்கி தைரியமாக நடைபோடுவது. நான்காவதாக நிதி சுதந்திரம். சிறு வயதிலேயே சொந்தமாக சம்பாதிக்க தொடங்குவது. சேமிப்பு மற்றும் முதலீடுகள் குறித்து விழிப்புடன் இருப்பது. யாருடைய நிதி சார்ந்த தயவுமின்றி தங்கள் தேவைகளையும் பயணங்களையும் தாங்களே பார்த்து கொள்ளும் வல்லமை. ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால் எனக்கான உலகத்தை, எனக்கான வாழ்க்கையை, எனக்கான விதிகளை, எனக்கான பாதையை நானே வடிவமைத்துக் கொள்வது. ஐந்தாவதாக பெண் சுதந்திரம். மிகவும் முக்கியமான ஒன்று. அன்றைய காலம் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் அதிகம். பள்ளிக்கு அனுப்ப மாட்டார்கள், படித்தாலும் வீட்டு கணக்குகள் மட்டும்தான். வீட்டு வேலை, சமையல், வெளியே தனியாக செல்லக்கூடாது, சிறுவயதில் திருமணம், கணவர் சொல்வதே சட்டம், சொத்தில் பங்கு இல்லை, பிற தயவில் வாழ வேண்டும், தனக்காக எந்த முடிவையும் தானே எடுக்க முடியாது. இன்றைய காலம் வாய்ப்புகள் அதிகம். பள்ளி முதல் ஆராய்ச்சி வரை எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குகிறார்கள் பெண்கள். டாக்டர், இன்ஜினியர், விஞ்ஞானி, சிஇஓ, தொழில் முனைவோர் என அனைத்து துறைகளிலும் உள்ளன. சொத்துரிமை, சம உரிமை, பெண்களுக்கான பாதுகாப்பான சட்டங்கள் என அனைத்தும் வந்துள்ளன. திருமணம், வேலை, வாழ்க்கை என தங்கள் முடிவுகளை தாங்களே எடுக்கின்றனர். அன்று குடும்பத்திற்காக மட்டும் வாழ்ந்தார்கள், இன்று தனக்காகவும் வாழ கற்றுக்கொண்டார்கள். நாட்டின் வரலாற்றை ஆழமாக புரிந்து கொண்டு இதுவரை அனுபவித்து வரும் சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தத்தை இன்றைய தலைமுறையினர் உணர வேண்டும். மேலும் கடந்த கால சுதந்திரத்திற்காக போராடியவர்களின் தியாகங்களும் கண்ணீரும் இன்று நாம் அனுபவிக்கும் நல்வாழ்வை மதிப்பதற்கு நமக்கு கற்றுத்தர வேண்டும். வானத்தில் பறக்கும் கொடியில் வீரர்களின் ரத்தம் படிய, உயிர்களை மதிக்காமல் பயிர்களைப் போல் வெட்டி வீச, கூண்டில் முடங்கிய பறவை போல் சிக்கி தவித்தோம். பல வருட போராட்டங்களுக்கு பிறகு பறவை கூண்டை விட்டு சிறகை விரித்து பறந்தது போல அடிமை விலங்கு அவிழ்ந்து விழ அன்பு சுதந்திரம் மலர்ந்தது. ஒரு சிறிய குச்சியை எளிதில் உடைக்கலாம், ஆனால் பல குச்சிகளை சேர்த்தால் உடைப்பது கடினம். அதுபோல அனைவரும் ஒன்றிணைந்தால் எந்த ஒரு பெரிய வேலையையும் எளிதாக செய்து முடிக்கலாம். ஒரு குழுவாக செயல்படுவதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்வது எறும்புகள் மட்டுமே. அவைகள் உணவு சேமிப்பதில் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன. சிறு எறும்புகளாகவே இருப்பினும் அவைகளால் முடியும் என்று நம்புகின்றனர்.

0: அப்புறம் நம்மாலும் முடியும் என்று நம்புவோம். நமது தேசம், நமது குடும்பம், ஒவ்வொரு குடும்பமும் நம் தேசத்தின் தூண்கள் என்று அனைவரும் ஒன்றிணைந்து நமக்கு கிடைத்த இனிமையான சுதந்திரத்தை மதிப்போம்.
1: இப்ப நமக்கு கிடைச்சிருக்க விஷயங்களே இனிய சுதந்திரம் தான் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.

0: நிகழ்ச்சியோட நிறைவா ஜெயதர்ஷினி அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேப்போமா?
1: அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். எவனொருவன் தானே சரணடையாமல் மற்றவர்களின் இச்சைப்படி செயல்படாமல் எதனையும் சோதனைக்குட்படுத்தி அறிவு வெளிச்சத்தில் அலசி ஏற்கின்றானோ அவனே சுதந்திர மனிதன் என்கின்றார் அன்பேக்கர். 1947 August 15 அன்று நாமோ பெற்றது நாட்டின் அரசியல் சுதந்திரம். ஆனால் 2026 வாழும் நமக்கு கிடைத்திருப்பதோ இனிய சுதந்திரம். சுதந்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்க வேண்டியது. சில பேர் சொல்லுவாங்க, சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம்தான், இல்ல அந்த ஒரு விஷயம்தான் சொல்லுவாங்க. இல்ல, கண்டிப்பாக இல்லை. சுதந்திரம் அப்படிங்கிறது நாம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லயும் வரும். சுதந்திரம் அப்படிங்கிறது நாம் ஒருவரிடம் கேட்டு அதோட பதில் எதிர்பார்ப்பது அல்ல, அந்த ஒருவரையே எதிர்பார்க்காமல் இருப்பதுதான் உண்மையான சுதந்திரம். முதலில் நாம் அனைவரும் புரிய வேண்டியது, சுதந்திரம் அப்படிங்கிறது கொடுக்கப்படக்கூடியது அல்ல, அது உரிமையாக எடுக்கப்பட வேண்டியது. முதன்மையாக பேசும் உரிமை மற்றும் பேசுவதற்கான சுதந்திரம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுதந்திரத்தை முழுமையாக உட்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உரிமையுண்டு. இனிய சுதந்திரம் பற்றி பேசும்போது முக்கியமான ரெண்டு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து ஆடை அணிவது, நம்மளோட டிரெஸ்ஸிங் சென்ஸ். மற்றொன்று வந்து நம் செய்யும் தொழில். ஃபர்ஸ்ட் வந்து டிரெஸ்ஸிங் சென்ஸ் தான். ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா, அடுத்தவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறுதான் நம்ம ஆடைகளும் இருந்தது. இங்க இதுதான் போடணும், இங்க இப்படிதான் இருக்கணும்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அந்த டைம் இருந்துச்சு. முக்கியமா பெண்களுக்குன்னு பார்த்தா, பண்பாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு அவங்களோட முழு சுதந்திரத்தையும் அடைத்து வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க என்ன டிரெஸ் போடணும், நாங்க எங்க போகணும், நாங்க எப்படி இருக்கணும், நாங்க என்ன பேசணும் அப்படிங்கிற ஒவ்வொரு சுதந்திரமும் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. முன்னாடி காலத்துல எல்லாம் பெற்றோருக்கு பிடித்த ஒரு தொழில பிள்ளைகளை பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இன்று பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, தங்களுக்கு பிடித்த துறையில் படிப்பதற்கோ வேலை செய்வதற்கோ சுதந்திரம் இங்கே இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேல் இன்றைய தலைமுறையினர் நன்றி கூற வேண்டியது அவர்களின் பெற்றோர்களிடம்தான். ஏனென்றால் எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் பெற்றோரின் துணை இல்லை என்றால் அவர்களின் சுதந்திரம் அவர்களுக்கு எதிராக மாறிவிடும். பழைய காலத்திலெல்லாம் பெரிய பெரிய சபைகள்ல ஆண்கள் மட்டும்தான் செல்லணும், ஆண்கள் மட்டும்தான் பேசணும், பெண்கள்னாலே சமையலறைதான், சமையலறையை தாண்டி வீடு மட்டும்தான் அவங்களுக்கு சரியான கல்வியும் கொடுக்கல. ஆனா இப்போ எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் பெண்களும் ஆண்களுக்கு நிகராக எல்லா துறைகளிலும் வளர்ந்து வருகிறார்கள். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தியேட்டர் போகணும்னாலும் சரி, பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கணும்னாலும் சரி, ஜிம் போகணும்னாலும் சரி, பெண்களும் இப்போ ஆண்களுக்கு நிகராக எல்லா துறைகளிலும் முன்னேறி வருகிறார்கள். இன்றைய தலைமுறை முழுவதற்கும் இனிய சுதந்திரம் கிடைத்துள்ளதானா, அது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். ஏன்னா நிறைய பேருக்கு சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரியல. நமக்கு கிடைத்துள்ள சுதந்திரம் நாம் நல்ல முறையில் கையாள வேண்டும். பிறருக்கு தீங்கு விளைவிக்காதவாறு நாம் அதை அனுபவிக்க வேண்டும். இன்று நிறைய பேர் நாங்க எங்களோட சுதந்திரத்தை தான் நாங்க பயன்படுத்துறோங்க ஒரு பேர்ல நிறைய தவறான விஷயங்களை செய்து கொண்டிருக்காங்க. எனவே அனைவரும் சுதந்திரத்தின் உண்மையான பொருளை அறிந்து இனிமையான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ சுதந்திரத்தின் உதவியோடு வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம்.
0: நம்ம அறிவை நாம வளர்த்துக்க நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
1: நன்றி.

0: நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்றதுல நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னும், நம்மளோட அறிவை நாமளே வளர்த்துக்க நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னும் கல்லூரி மாணவிகள் கூறிய கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கோம்னு நாங்க நம்புறோம். இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு ஜி எம் தர்ஷினி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
1: இளஞ்சாரல் மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:30. இனி கேட்கலாம்.
7: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்கான அட்மிஷன் நடக்குது.
8: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
7: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
9: சுதந்திர தினத்தை முன்னிட்டு தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்கும் நிகழ்ச்சி கேட்கலாம்.
10: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுதந்திர வீரர்களும் பாரத திருநாட்டிற்கு மரியாதை செலுத்தும் விதமா நம்ம SG இந்து கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க போறோம். முதலாவதாக தன்னுடைய இனிமையான குரலால் தேசபக்தி பாடலை பாட வருகிறார் முதுகலை ஆங்கிலம் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவி எஸ் மகுமிதா அவர்கள்.

பாரதம் கண் திறந்திட, பூ உலகில் தலை சிறந்த நாடு ஆகிட, நாடி வா தேடி வா, நாடி தேடி ஆடி பாடி தியாகம் செய்யவா, முன்னேறிடு முன்னேறிடு முன்னணியில் முந்திடு, முன்னேறிடு முன்னேறிடு முன்னணியில் முந்திடு, வீரர் தியாக வாழ்வை எல்லாம் நாடறிந்திட, தீரர் அந்த முந்தையரின் வழி நடந்திட, சென்றிடு வென்றிடு சென்று வென்று நாட்டுக்கொரு உணர்ச்சி தந்திடு, முன்னேறிடு முன்னேறிடு முன்னணியில் முந்திடு, முன்னேறிடு முன்னேறிடு முன்னணியில் முந்திடு, அந்நியரை நம்பி வாழும் இழிவி நீக்கிட, அச்சமின்றி சுயபலத்தில் ஊன்றி நின்றிட, வந்திடு இணைந்திடு வந்திணைந்து கர்ம வீர தொண்டனாகிடு, முன்னேறிடு முன்னேறிடு முன்னணியில் முந்திடு, முன்னேறிடு முன்னேறிடு முன்னணியில் முந்திடு, பாதையிலே பாசம் வந்து வழிமறைத்திடும், நடுவழியில் மோகம் வந்து திசை திருப்பிடும், விழித்திரு நினைத்திரு விழித்திரு நினைத்திரு நம் லட்சியத்தினை.

காக இனிய ஒரு தேசபக்தி பாடலை பாடிய முதுகலை ஆங்கிலம் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவி மகுமிதா அவர்களுக்கு பாராட்டுக்கள். அடுத்ததாக நம் உள்ளத்தில் தேசபற்றை தூண்டும் விதமாக தேசபக்தி குழு பாடலை பாடுவதற்காக வருகிறார்கள் முதுகலை ஆங்கிலம் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவிகள் ஆர் கே ரிஷிபாலா, ஆர் ரம்யா, ஐ பி ஸ்வேதா மற்றும் மாணவன் வி எஸ் ஆகாஷ்.

அருமையாக தேசபக்தி பாடலை பாடி மனதிற்கு விருந்தளித்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டுக்கள். தாயை நேசிப்பது எவ்வாறு இயல்பானதோ அதுபோல் தாய்நாட்டை நேசிப்பதும் ஒவ்வொரு இந்தியனின் கடமையாகும். நம் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களின் தியாகத்தையும் நம் தேசத்தின் பெருமையையும் தன் கவிதைகளின் மூலம் கூற வருகிறார் 3ஆம் ஆண்டு இளங்கலை ஆங்கிலம் பயிலும் மாணவன் கே.சி. மங்கேஷ்.

0: சுதந்திர தின கவிதை. விடியலாய் வந்த நாள் இது, வீரர்கள் வாழ்ந்த நெஞ்சம் இது, சங்கிலிகள் உடைந்த தருணம், சரித்திரம் சொன்ன பெருமை இது, கொடி உயர்ந்து பறக்கும் போது கோடி கனவுகள் விழிக்கும் நேரம், தியாகத்தின் வியர்வை துளியில் தாய்நாடு பெற்றது சுதந்திரம். ஒற்றுமையாய் நான் நிற்போம், உழைப்பினால் நாட்டை உயர்த்தோம், இந்திய மண் எங்கள் பெருமை, இனிதாய் காப்போம் சுதந்திரம், வீரர்களின் தியாகம் என்றும் நம் இதயத்தில் வாழும் நினைவு. சுதந்திர இந்தியாவின் பெருமை உலகெங்கும் ஒளிரும் புகழ், வண்ண திருநிற கொடி பறக்கும், வானம் முழுவதும் நம்பிக்கை மலரும், வீரம் விதைத்த முன்னோர் நினைவில் விழிகள் இன்று பெருமையாய், சுதந்திரம் காத்திட நாம் உறுதி கொள்வோம். ஜெய்ஹிந்த்.
1: இனிமையாக கவிதை சொன்ன மாணவனுக்கு பாராட்டுக்கள். அடுத்ததாக சுதந்திர தினத்திற்காக சிறுகதை சொல்ல வருகிறார் மூன்றாம் ஆண்டு இளங்கலை ஆங்கிலம் பயிலும் மாணவன் என் கோகுல்.

0: 15 1942 அன்று இந்நாளே நமக்கு சுதந்திரம் கிட்டியது. இந்த சுதந்திரம் அடைந்த நாள் அந்நாளில் ஒரு வயதான தாத்தா கையில் தேசிய கொடியை வைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தார். அவர் கண்களிலோ கண்ணீர். அருகில் இருந்த சிறுவனோ கேட்டான், ஏன் தாத்தா அழுகிறீங்க? இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்களே. அதற்கு தாத்தா சிரித்து கொண்டே சொன்னார், நான் அழலடா, சந்தோஷப்படுகிறேன். இந்த கொடி சுதந்திரமாக பறப்பதற்காக நாங்கள் பல வருஷம் காத்திருந்தோம், பல உயிர்களை இழந்தோம். சிறுவன் கொடியை பார்த்து கொண்டு கேட்டான், அப்போ இது நாம என்ன செய்ய வேணும் தாத்தா? தாத்தா அவன் தோளில் கை வைத்து சொன்னார், நாங்க நாட்டுக்காக போராடி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோம். இனிமேல் நாட்டை நல்லபடியாக பார்த்து கொள்வது உங்கள் தலைமுறை கையில் இருக்கிறது என்றார். சிறுவனோ, அது எப்படி தாத்தா என்று கேட்டான். அது ஒன்றும் இல்லை, நீ நல்லா படிக்க வேண்டும். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்திட வேண்டும். எல்லாரையும் மதித்து நடக்க வேண்டும். நீ நல்ல மனிதனாய் வாழ்ந்தாலே அதுதான் நாட்டுக்கு நீ செய்யற பெரிய உதவி என்றார் தாத்தா. சிறுவனோ மேலே பார்த்து, தேசிய கொடி காற்றில் அழகாக பறந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. சுதந்திரம் என்பது நமக்கு கிடைத்த ஒரு உரிமை மட்டுமல்ல, அதை மதித்து நாட்டை நல்ல வழியில் கொண்டு போக வேண்டியதும் ஒரு பொறுப்பு கூட என சிறுவனுக்கு புரிந்தது.
1: அடுத்ததாக சுதந்திர தின கவிதை கூற வருகிறார் முதுகலை ஆங்கிலம் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவி சிபி ஆதிசூரிய ஜோதி.
2: உதிரம் கொட்டி அடைந்தோம் சுதந்திரம், பூமி குளிர்ந்தது தியாக குருதியால், ஆகஸ்ட் 15 அடைந்தோம் ஆனந்த சுதந்திரம். அரு தெரிந்தோம் அடிமைத்தனம் என்னும் சங்கிலியை, தேச தலைவர்களின் தியாகத்தை போற்றிடும் திருநாள் தலை நிமிர்ந்து நிற்கட்டும் நம் தாய் திருநாடு. வேற்றுமையில் ஒற்றுமை கண்டோம் நம் நாட்டில், உள்ளில் புல கீதம் அடைந்தோம் இந்திய நெஞ்சு. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.

மிக அருமையாக சுதந்திர தின கவிதையை கூறி சென்ற மாணவிக்கு பாராட்டுக்கள். அடுத்ததாக சிறுகதை கூறுவதற்காக வருகிறார் முதுகலை ஆங்கிலம் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவி ஆர் பி வர்ஷா.

மீரா வந்து ஒரு எழுத்தாளர். அவர் வந்து இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கறதுனால அவர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஸ்பீச் கொடுக்கணும், ஆகஸ்ட் 15th ஒரு ஸ்பீச் கொடுக்கணும்ங்கிறது அவங்களோட கனவுனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சோன்னு அவங்க வந்திருக்காங்க. வந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்தால உங்களை அங்க கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஒரு வயதான ஒரு பாட்டியை பாக்குறாங்க. பார்த்த இடத்துல அவங்க வந்து ஒரு 80-90 வயசு மதிக்கலாம் அப்படின்னு தெரியுது. சோ அவங்க கிட்ட நம்ம போய் பேசுவோம், ஏன்னா அவங்க தனியா இருக்கறனால ஐயோ அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வருது. சோ அவங்க வந்து போய் பாக்குறாங்க. பார்த்த இடத்துல அந்த பாட்டி கையில ஒரு பழைய ஒரு போட்டோ இருக்கு. போட்டோவை பார்த்தா அங்க அவங்க கூட ஒரு 2 சகோதரர்கள் இருக்காங்க, ஒரு சின்ன தம்பியும் ஒரு பெரிய அண்ணனும் அப்படி இருக்கிறாங்க. ஆனா அந்த போட்டோவை பார்த்தாலே தெரியுது அது ரொம்ப பழமையான போட்டோன்னு தெரியுது. உடனே மீரா வந்து, பாட்டி நீங்க ஏன் இப்படி இந்த போட்டோ வச்சுட்டு இருக்கீங்க, அதுவும் இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல ஏன் இருக்கிறீங்கன்னு கேட்கும் போது, அந்த பாட்டியோட பேரு பேகம் அப்படின்னு தெரிய வருது. பேகம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, இது வந்து என்னோட சகோதரர்கள் தான், அவங்க வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க. மீராக்கு என்ன ஒண்ணுமே புரியல, காணாம போயிட்டாங்கன்னு சொல்றாங்களே, எப்படி வந்து இவங்க இந்த போட்டோவை இவ்வளவு வருஷம் பாதுகாத்து வச்சுக்கிட்டு எப்படி இப்படி பேச முடியுது அப்படின்னு யோசிக்கும் போது அவளுடைய எண்ணம் என்னன்னு இவங்களுக்கு பேகமுக்கு உடனே புரிஞ்சிட்டு, பேகம் வந்து கேக்குறாங்க, நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு நல்லாவே புரியுதுமா, அதனால நானே சொல்றேன். ஆகஸ்ட் 15, 1947 அப்போ வந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய அண்ணா வந்து பிரிவினையில அந்த பக்கமா போயிட்டாங்க, நான் என்னுடைய சகோதரர் என்னுடைய சின்ன தம்பி அவன் வந்து இந்த பக்கமா வந்துட்டான். ஆனா வரோடி வழியில என்னோட சின்ன தம்பியும் காணாம போயிட்டாமா, அதனால நான் வந்து அவங்களோட நினைவுக்காண்டி இந்த போட்டோவை நான் வச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ரேடியோ ஸ்டேஷன்ல எப்பவும்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ ஆகஸ்ட் 15th முன்னாடி நான் அதுக்காண்டி அவங்கள பத்தி நான் பேசுவேன், அதுக்காண்டிதான் நான் இந்த போட்டோவை என் கையில வச்சுட்டு நான் வந்திருக்கேன். நீ வந்து கேட்டனால நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னோன்ன மீராக்கு என்னன்னா, ஓ இந்த பாட்டி வந்து கிட்டத்தட்ட 78 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததை இன்னுமே அவங்க நினைவு வச்சுக்கிட்டு

கேட்டு அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புக்காண்டி வந்து பேசுறாங்களே, இவங்கள போல நம்மளும் பேசணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா மீரா வந்து முதல்ல ஒரு கட்டுரை போல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அந்த கட்டுரை வந்து என்னன்னா, ஏதோ நம்ம எங்கேயோ இருந்து வாங்கி அந்த எழுத்துக்கள்லாம் எங்கேயோ இருந்து வாங்கி நம்ம எழுதியிருக்கோம் அப்படிங்கறது அவளுக்கு தோணுதே தவிர, நம்மளாட்டே நம்ம நம்மளுடைய உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்துறோமா அப்படிங்கறதையுமே மீரா யோசிச்சு பாக்குறோம். நம்ம எங்கேயோ இருந்து எழுதுறதோட நமக்கு தோணதான் நம்ம போய் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது, கரெக்டா அங்க இருந்து ப்ரொடியூசர் வந்து, வாங்க உங்களுடைய டேர்ன் வந்துட்டு நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. கூட்டு போற நேரத்துல ஃபர்ஸ்டே மீரா வந்து சொல்லியிருந்தா, நான் ஒரு கட்டுரை தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், நான் அதுதான் கொடுக்க போறேன், அதுதான் நான் என்னுடைய பேச்சாலும் அதுதான் இருக்கும் அப்படின்னு சொன்னதை அவங்க திருப்பி கன்ஃபார்ம் பண்றாங்க. நீ வந்து இதாம்மா பேச போறியான்னு கேட்கும் போது, இல்ல நான் ஒரு சிறுகதை தான் சொல்ல போறேன் அப்படின்னு மீரா மாத்தோன்னு, இல்ல அது எப்படி சரிபட்டு வருமான்னு கேட்கும் போது, இல்லங்க என்னுடைய எழுத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னுடைய பேச்சுல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் கண்டிப்பா நான் இதை வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி அப்ப நீங்க வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா கண்டிப்பா நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னோன்ன, அவ வந்து ரெக்கார்டிங் வாரா இதே மைக்ல வந்து இருக்கும் போது அந்த பாட்டி வேகம் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்றா. அவங்க வந்து எப்படி தன்னுடைய தம்பியையும் தன்னுடைய அண்ணனையும் பிரிஞ்ச கதையும் சொல்றா, எப்படி வந்து வேகம் அங்கிருந்து இங்க வரைக்கும் வந்ததுல அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க கண்கள்லயே அது தெரிஞ்சு, அவங்க வாய் வார்த்தையால சொல்லாட்டாலுமே அவங்க கண்கள்ல தெரிஞ்சத இவ அவளோட கதை மூலியமா சொல்றா. சொன்னோன்ன லாஸ்ட் என்ன சொல்றான்னா, 78 வருஷங்களுக்கும் கழிச்சும் இவ்வளவு தூரம் அவங்க மனசுக்குள்ள இருந்தாலுமே தனது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தனது நாடு தனது பெருமை அப்படிங்கிற விஷயத்த கடைபிடிக்கிறாங்கன்னு இப்படி சொல்லி அந்த கதையை முடிக்கிறா. அங்க இருக்க ப்ரொடியூசர், நீங்க வந்து கட்டுரை சொல்லியிருந்தாலுமே எப்படி இருக்குமோன்னு தெரியல, ஆனா இந்த கதை வந்து கண்டிப்பா ஒரு சிறப்பு மிக்க கதைன்னு சொல்லி இந்த கதையை நான் முடிக்கிறேன்.

0: ஒரு வீடு, ஒரு குடும்பம், ஒரு நட்பு, ஒரு நினைவு, எல்லாமே எல்லை கோடுகளால் பிரிக்கப்பட்ட அந்த காலத்தை ஒரு சிறுகதை மூலம் நமக்கு உணர்த்திய மாணவிக்கு பாராட்டுக்கள். அடுத்ததாக சுதந்திர தின கவிதை கூற வருகிறார் முதுகலை ஆங்கிலம் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவி MS அஜிதாமோல்.
1: வீரர்களின் தியாகத்தில் மலர்ந்தது சுதந்திரம், விடுதலை காற்றில் பிறந்தது நம் பெருமிதம், காந்தியின் வழியில் நடந்தது நம் தேசம், தியாகிகளின் இரத்தத்தில் எழுதப்பட்டது நம் வரலாறு. பல மதங்கள் இருந்தாலும் சகோதரர்கள் நாம், பல மொழிகள் பேசினாலும் இந்தியர் நாம். திரிவண்ணம் கொடி என்றும் உயர்ந்து பறக்கட்டும், தாய் நாட்டின் புகழ் உலகெங்கும் ஒழிக்கட்டும், ஒற்றுமையுடன் இந்தியாவை உயர்த்துவோம். வந்தே மாதரம், பாரதம் வாழ்க.
0: அழகாக சுதந்திர தின கவிதை கூறிய மாணவிக்கு பாராட்டுக்கள். அடுத்ததாக சுதந்திர தின கட்டுரை கூற வருகிறார் முதுகலை ஆங்கிலம் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவி வி. வாசுகி.

0: இந்தியா தனது 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்நேரத்தில் நாட்டின் வளர்ச்சியில் இளைய சமுதாயத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது. இன்றைய இளைஞர்கள் இணையம் மற்றும் சமூக ஊடகங்களின் அடிமைத்தனத்திலிருந்து விலகி தொழில்நுட்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அழுத்தங்களை எதிர்கொள்ள மன வலிமையையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் வேலை தேடுபவர்களாக மட்டுமில்லாமல் தொழில் முனைவோராக மாறி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிப்பதிலும் நவீன தொழில்நுட்பம் மற்றும் இயற்கை விவசாயத்தை வளர்ப்பதிலும் இளைஞர்கள் பங்கு கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரம் நடுதல், நெகிழி ஒழிப்பு, நீர்நிலைகளை பாதுகாத்தல் போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டும். சாதி மத வேறுபாடுகளை கடந்து சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை வளர்க்க வேண்டும். மேலும் தங்களுடைய வாக்குரிமையை பொறுப்புடன் பயன்படுத்தி நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும். விளையாட்டு, தொழில்நுட்பம், கல்வி மற்றும் ஆராய்ச்சி போன்ற துறைகளில் உலக அரங்கில் சாதித்து இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் இளைஞர்களே நாட்டின் எதிர்காலம். எனவே அறிவு, திறமை, ஒழுக்கம் மற்றும் தேசப்பற்றுடன் செயல்படும் இளைய தலைமுறையால் இந்தியா மேலும் வலிமையான நாடாக முன்னேறும்.
1: அடுத்ததாக இன்னும் ஒரு சுதந்திர தின கவிதை கூற வருகிறார் முதுகலை ஆங்கிலம் 2வது ஆண்டு பயிலும் மாணவி எம். இந்துஜா.

மண்ணின் சாயம் போனது, ஆனால் வாசனையோ தலைமுறை தலைமுறையை தொடர்கிறது. சுதந்திரம் கண்டோமோ நாம்? காலம் செல்கிறது, கடந்தும் செல்கிறோம். சுதந்திரத்தோடா என்று என்பதுதான் கேள்வி.

மிக அருமையாக சுதந்திர தின கவிதை கூறிய மாணவிக்கு பாராட்டுக்கள். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது நமது கடமை என்று தங்களுடைய கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள் மூலம் உணர்த்திய மாணவ மாணவியருக்கு பாராட்டுக்கள். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.

0: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: வெஸ்பா, ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
0: உடனடி டெலிவரி,
1: அப்டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
0: தொடர்புக்கு
1: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
7: தொடர்வது திரு இசை. திரு இசையில் உருவடி திரைப்படத்திலிருந்து பாரதியின் வரிகளை பாடியிருப்பவர் சூரஜ் சந்தோஷ்.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 rupees வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 rupees வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரைனா சூப்பர்.
6: கே சின்னதுரைன்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
7: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
8: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
7: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 rupees வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 rupees வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
9: நீங்கள் கொண்டிருந்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.
10: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
11: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
12: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
13: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330 66.
9: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நடுக்குவாதம் குறித்து விளக்குகிறார் ஆசாரிவெள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள்.
14: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
15: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
14: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 rupees வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 rupees வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
9: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
16: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
17: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.

0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: குவலையுமெங்கும் குதுகலிக்கும் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
5: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான வீர தீர பதக்கங்கள் 301 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தேச பிரிவினையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை பயணத்தின் வலியை இந்த நாள் நினைவூட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை இந்நாள் மேலும் வலுப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான வீரேந்தர் சிங் பசோயாவை ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஆணையத்திற்கு இம்மாதம் 12ஆம் தேதி வரை வரப்பெற்ற புகார்களில் 768 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும், பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அஇஅதிமுகவினர் இன்று மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாமிரபரணி ஆற்றின் சீரமைப்பிற்கு ஒதுக்கப்பட்ட 59 கோடி ரூபாய் நிதியை மாநில அரசு உரிய நோக்கத்திற்கு பயன்படுத்தாமல் வீணடிப்பதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் இடுபொருள் மானியம் பெற விரும்பும் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட வேளாண் விரிவாக்க மையங்களை அணுகுமாறு மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு ஆதிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
6: முன்பு சுதந்திர போராட்டம், காங்கிரஸ் கட்சியினுடைய வருகைக்கு பின்பு சுதந்திர போராட்டம், காந்தியடிகள் வருகைக்கு பின்பு என்று 3 வகையா பிரித்துக் கொள்ளலாம். இதுல காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு முன்பாக நடந்த விடுதலை போராட்டம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. பூடி தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார் இவங்க எல்லாம் போராடினாங்க, அது நமக்கு தெரியும். ஆனா இந்த மாநகரத்துல யார் போராடினாங்க அப்படிங்கும் பொழுது மருது சகோதரர்கள், பெரிய மருது சின்ன மருது, இவங்க 2 பேரும் சிவகங்கையில இருந்து போராடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் அங்க வெள்ளையர்களால அவங்களுக்கு முன்னக துன்பம் வந்ததுனால இங்க வந்து அவங்க தங்கியிருந்திருக்காங்க. தங்கியிருந்தாலும் கூட இந்த மாநகரத்து மக்களுக்கு ஒரு சுதந்திர வேட்கையை உண்டு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க 2 சுவரொட்டி எழுதுறாங்க. அந்த காலத்தில் பச்சையலை வச்சு ஏதோ எழுதியிருப்பாங்க. ஒன்றை வந்து திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய கோபுரத்தின் வாசலில் ஒட்டுறாங்க, மற்றொன்றை நம்முடைய மணக்கோட்டையினுடைய வாசலில் ஒட்டுறாங்க. இதுக்கு பேரு திருச்சிராப்பள்ளி டிக்ளரேஷன் சொல்லி சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவுடைய விடுதலை பற்றி எழுதிய வரலாற்று ஆசிரியர் எல்லாருமே இதை குறிக்கிறாங்க. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, வீரமிக்க தமிழர்களே, நீங்கள் எந்த ஜாதியானாலும் இருக்கட்டும், நம்மை அடிமைப்படுத்திய வெள்ளையனை விரட்ட வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. அந்த பிரகடனத்தை முத முதல்ல வெளியிட்டது மருது சகோதரர், திருச்சிராப்பள்ளியில் தான் வெளியிட்டாங்க.
7: மலக்கோட்டை வாசலுமே வந்து இன்னைக்கு நாம மெயின் கார்டு கேட்டு அழைச்சாலுமே அதுவுமே ஒரு வரலாற்று முக்கியத்துவமான ஒரு இடம். முகமது அலி சந்தா சாஹிப் 2 பேர்த்துக்கும் போர் நடந்த இடம் கூட.
6: ஆமா, இப்ப நீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுற்றிலும் வந்து ஒரு பெரிய மதில் சுவர். அந்த காலத்துல திருச்சிராப்பள்ளிங்கிற நகரமே நாம இப்ப பாக்குற மதில் சுவர்ல

0: அப்படியே போனீங்கன்னா பட்வர்த் ரோடு இருக்கு, அப்படியே வந்தீங்கன்னா கீழே அரண் சாலை, திரும்ப இங்க காந்தி மார்க்கெட், அங்க ஒரு வளைவு இப்போ இருக்கு. இது பெரிய மதில், அதுக்கு பக்கத்துல பெரிய அகழி, அந்த அகழி தான் இப்ப மேலரண் சாலை கீழரண் சாலை இருக்கு. இந்த கோட்டைகளை உடைச்சு அதை போட்டு அந்த அகழியை நிரப்பினாங்க. அது 1862 திருச்சிராப்பள்ளியில் இருந்த கலெக்டர் வேலஸ் என்பவர் அந்த பணியை செஞ்சார். அதனால அந்த இடம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம், பெரிய கதவு இருக்கும், அதுதான் அந்த நுழை வாயல்.
1: அடுத்து வேற எதுவும்
0: அதே காலகட்ட சுதந்திரத்து போராடினவங்க சந்தா சாஹிப், அவரை மறக்க கூடாது. சர்க்கார் பாளையத்தில் அவருடைய தலையை வெட்டி தலையை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் உடம்பு போட்டாங்க. அந்த உடல்லாம் இப்ப வந்து இங்க நதர்சா தர்கான்னு சொல்லுவாங்க, அங்கதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அவரும் பெரிய அளவில் போராடினாரு. அதே மாதிரி மருங்காபுரி ஜமீன்தார் கோபால் நாயக்கர் என்பவர் மிகப்பெரிய அளவில் திப்பு சுல்தான், மருது பாண்டியர்கள் இவங்களெல்லாம் கூட்டணி அமைச்சு அது தென்னாட்டு போர்க்களம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு முன்னாடி நடந்த விடுதலை போர்கள்.

0: காங்கிரஸ் பேரியக்கம் தோன்றின பிறகு அன்னி பெசன்ட் அம்மையார் தான் இந்தியாவில் ஒரு பெரிய ஆளுமையா இருந்தாங்க. சுதேசி இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த இயக்கம் வந்து நம்முடைய நகர்ல மிக மிக வேரூன்றி இருந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கல்லூரி மாணவர்கள் பெரும்பாலும் பங்கேற்கிறாங்க. ஒரு முறை அன்னி பெசன்ட் அம்மையார வேற ஏதோ நிகழ்வு கைது பண்றாங்க. அப்ப இங்க மிகப்பெரிய போராட்டம் பேரணி இதெல்லாம் நடத்தி சுவரட்டி விட்டுறாங்க. வெள்ளையனை கண்டால் கொல்லுங்கள், அன்னி பெசண்டை வணங்குங்கள், இதான் அவங்க முழக்கங்கள். குறிப்பா வந்து அப்ப எஃப்ஜிஎன் நடேசையர் தாசி ரஞ்சன சபா அதனுடைய நிறுவனர் அவர் மாணவரா இருக்கார். அவர் பெரிய அளவுல பங்கு பெற்றுகிறாரு. அதே மாதிரி கல்கி அவரும் இந்த போராட்டத்துல பெரிய அளவுல பங்கு பெற்றுகிறாரு. 1942 வெள்ளையனை வெளியேறு போராட்டத்துல பாத்தீங்கன்னா நகரம் முழுவதும் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அதாவது என்ன சொல்ல போனா அந்த ஆர்ப்பாட்டம் வந்து பெரிய கலவரமா போயிருக்கும். ஆனா அந்த நேரத்துல நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல ஆட்சித்தலைவர் இருந்த ஒரு ஆங்கிலேயர் செட்டூர் அப்படி பேரு, அவர் நேரா மாணவர்கள் மத்தியிலேயே போறாரு. காம்பவுண்ட் சுவர் மேல ஏறி நிக்கிறாரு. மாணவர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. ஒரு மணி நேரம் ஒரு சொற்பொழி வாட்டுறாரு. மன்னி பேசன் நம்மையா இருக்கா, நாங்க ஆதரவா தான் இருப்போம், அதே மாதிரி காந்தியடிகளுக்கு ஒன்னாகாது, நீங்க தயவு செய்து படிங்க, படிச்சு புடிச்சிட்டு வந்து நீங்க போராட்ட தொடருங்கன்னு சொல்லி வேண்டுகோள் விடுக்கிறாரு. அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் கல்லூரிக்கு போறாங்க.
1: காங்கிரஸ் பேரியக்கம் தொடங்கின பிற்பாடு முக்கியமா அன்னி பெசன்ட்டோடைய ஆளுமை நம்ம திருச்சிராப்பள்ளி மாநகரத்துல இருந்ததை கூட்டிட்டு காமிச்சிங்க. அப்புறம் காந்தி உள்ள நுழைஞ்ச பிற்பாடு எப்படி நம்முடைய
0: திருச்சிராப்பள்ளியில வந்து தென்னாப்பிரிக்காவுடைய போராட்டங்களை முடித்துக்கொண்டு இந்தியாவுடைய விடுதலைக்கு போராட விரும்புறாரு. அவர் முதலில் சேர்ந்து பார்த்தது தான் குருவாக ஏற்றுக்கொண்ட கோபாலகிருஷ்ண கோகலே. அவர் என்ன சொல்ற, முதல்ல இந்த நாடு முழுவதும் நீ சுற்றுப்பயணம் செஞ்சு கிராமம் கிராமம் போ, பார்த்துட்டு வந்த பிறகு என்னை சந்தின்னு சொல்றாரு. ஆனா அப்போ ஒரு கட்டளை இடுறாரு, நீ எங்க போனாலும் உன்னுடைய வாயை இறுக்கமாக மூடிக்கொள், காதுகளை மட்டும் திறந்து வைக்கிறார். இது ரொம்ப அருமையான வாசகம். ஏன்னா போற இடத்துல இவரே பேசிக்கிட்டு தான் வச்சுங்க, அந்த மக்களுடைய குறைகளை தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரிதான் கோபாலகிருஷ்ண கோகலே இவரை ஏற்றுக்கொண்டு அகில இந்திய காங்கிரஸ் கேம்ப்ல இவரை சேர்த்துறாரு. எகிப்து நாட்டில் இருந்த கலிஃபா வந்து அந்த ஆங்கில அரசு நீக்கினதுனால கிலாஃபட் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய போராட்டத்தை அலி சகோதரர்கள் தொடங்கினாங்க. உடனே

0: காந்தியடிகள் அதுக்கு பெரும் ஆதரவு கொடுத்தார். அலிசக் ரெண்டு பேரையும் அழைத்து கொண்டு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சார். அப்படி வரும்பொழுது இங்க திருச்சிராப்பள்ளிக்கு வராரு. திருச்சிராப்பள்ளி டவுன் ஹால் அங்கதான் வந்து பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து திருச்சிராப்பள்ளியில் ஒரு முக்கியமான ஆளுமை வந்து சையத் முர்துஷா என்று சொல்லக்கூடியவர். இன்னைக்கு அவர் பேரால
1: பள்ளிக்கூடம் ஒண்ணு
0: ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, மார்க்கெட் நம்ம ஜூபிட்டர் சினிமா தியேட்டருக்கு ஏத்த மாதிரி. அவர் பெரிய ஆளுமை. அவர் தான் அதுக்கு வரவேற்பு இதற்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி மதுரையிலிருந்து ஜார்ஜ் ஜோசப் மிகப்பெரிய வழக்கறிஞர், அந்த காலத்தில் இருந்த வரதராஜ நாயுடு வர்றாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மைதானத்துல ஏறத்தால 20,000 மக்கள் கூடுனதாக சித்தானந்த பாரதியார் எழுதியிருக்கார். சித்தானந்த பாரதியார் ரொம்ப அழகா வர்ணிப்பார். ஆனால் காந்தியடிகள் நடந்து வந்தார். இரண்டு பக்கமும் சிங்கம் போல வியாகத்திலே சகோதரர்கள் நடந்து வந்தார்கள். அவர்கள் தோளிலே கை போட்டு வந்தார். அப்பொழுது வந்து கல்கி வந்து அவருக்கு ஒரு குங்கும போட்டு விட்டார். நம்முடைய TSS ராஜன் அவருக்கு ஒரு முரட்டு கதரை அணிவித்தார் அப்படின்னு சுத்தானந்த பாதி எழுதுவார்.
2: தந்தே மாதரம் என்போ, தந்தே மாதரம் என்போ, தந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும்.

எதில் அந்நிய வந்து புகழ் என்ன நீதி ஆயிரம் குண்டிக்கு சாதி எனில் அந்நிய வந்து புகழ் என்ன நீதி தாயின் வயிற்றில் பிறந்தோர் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோம் தந்தே.

0: இந்த கிலாஃபத் மூவ்மெண்ட்டை சொல்லும்போது நம்ம டவுன் ஹாலில் நடந்துச்சு. அதில் முகமது அலி, சவுக்கத் அலி எல்லாம் வர்றாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகளை சொன்னீங்க. அதுக்கப்புறம் வேற எப்பெல்லாம் காந்தி வந்து திருச்சிராப்பள்ளிக்கு வந்திருக்காரு?
1: காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 203 நாட்கள் வந்திருக்காரு. அதுல திருச்சிராப்பள்ளிக்கு மட்டும் 13 நாள் வர்றாரு. 1920 அதான் இந்த முதல் நிகழ்ச்சி. இதுல தொடங்கி 1946 முடிய 13 முறை இங்க வர்றாரு. இதுல ஒரு குறிப்பிட்ட செய்தி என்னன்னா, 1927 அப்ப அவர் இங்க தங்கியிருந்து இந்த மாவட்டம் மூலம் சுற்றுப்பயணம் போக விரும்புறாரு. அப்பொழுதுதான் இப்போது இருக்கிற அந்த காந்தி மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த காந்தி சந்தைக்கு அவரே அடிக்கல் நாட்டுறார். ஒரு சிறப்பு செய்தி என்னன்னா, இந்தியாவில எந்த இடத்திலையும் காந்தியடிகள் தன் பெயரால் அமைந்த ஒரு நிறுவனத்துக்கு அவர் அடிக்கல்லோ திறப்போடாவோ செய்தது இல்லை. அதை இங்கே மட்டும்தான் செஞ்சார். அந்த அடிக்கல் இப்பொழுதும் நம்முடைய காந்தி மார்க்கெட் நுழைவாயில போனீங்கன்னா,
0: உள்ள நுழையும் போது நம்ம வலதுகை பக்கம்
1: எடுத்து வச்சிருக்காங்க. அதன் பிறகு 1956-52 முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரியார் வந்து திறக்கிறார். அந்த கல்லூட்டம் அங்க இருக்கு. ஆனா அது அடிக்கல் நட்டது காந்தியடிகள் தான். அதன் பிறகு பாத்தீங்கன்னா, இங்க மாவட்டம் பூராமே லால்குடி, மணச்சநல்லூர் எல்லா பகுதிக்கும் அவர் சுற்றுப்பயணம் போறார். அதுல ஒரு சுவையான செய்தி என்னன்னா, 1927 செப்டம்பர் மாதம் திருவரங்கத்துல ஒரு கூட்டம் பேசிட்டு, அந்த கூட்டத்துல வந்து அவர் என்ன பண்றாரு, காங்கிரஸ் போராட்டத்துக்கு நிதி திரட்டுறாரு. துண்டை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட கேட்கிறாரு. அப்ப சிரிச்சுக்கிட்டே தமிழ்ல சொல்றாரு, ஏலம் ஏலம் ஏலம், ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம்னு தமிழ்ல சொல்றாரு. அப்ப நிறைய பேர் நகைகளை எல்லாம் கலட்டி கொடுத்து அருமையான செய்தி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இன்னொரு முறை நம்முடைய தூய வரலாறு கல்லூரியில அவரை வரவேற்று ஒரு கூட்டம் லாலிஹால்ல. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, கல்லூரி சார்பா ஆங்கிலத்துல

0: வரவேற்புரை அளித்து கொடுக்குறாங்க.
1: அவர் பேசும்போது ரொம்ப வருத்தப்படுறாரு, நீங்க வந்து தமிழர்கள், நான் ஒரு குஜராத்தி, நீங்க ஒன்னா என்னுடைய குஜராத்தி மொழியில கொடுத்துருக்கணும், இல்ல உங்க தமிழ் மொழியில கொடுத்துருக்கணும், நீங்கயே ஆங்கிலத்துல கொடுத்தீங்க அப்படின்னு வருத்தப்படுறாரு. இது வந்து அவருடைய தாய்மொழி பற்றி சிறப்பா செய்யக்கூடிய ஒரு நல்ல செய்தி. காந்தியடிகள் வந்து இதை வந்து வெறும் ஒரு விடுதலை போராட்டமாக மட்டும் அல்லாமல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் அகற்றணும் அப்படிங்கிறதையும் முழுமையாக கொண்டு வந்தார். அதுதான் காந்தியடிகளுக்கு பெருமை. மற்ற உலக நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க விடுதலைக்காக மட்டும்தான் போராடினாங்க, ஆனால் காந்தியடிகள் நம்முடைய சமூகத்தில் இருந்த குறிப்பாக வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர் தீண்டதாகாத செயல், அதே மாதிரி மது புழக்கம், இதெல்லாம் எதிர்த்து நிறைய போராட்டம் பண்ணியிருக்கார். மது விலக்கு போராட்டங்கிறது மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அது கூட சொல்லுவாங்க, பெரியார் வந்து அவருடைய வீட்டில் இருந்த மிகப்பெரிய தென்னந்தோப்பு அங்கெல்லாம் அதில் நிறைய கல் இறக்கி அவருக்கு பெரிய வருவாய் வந்துச்சு. இருந்தாலும் கூட இவர் உடனே காந்தியடிகள் சொன்னதுக்காக அப்போ பெரியார் காங்கிரஸ் இருந்தார், அந்த தென்னந்தோப்பு பூரா வெட்டினார். அது அவங்களுடைய சகோதரியும் மனைவியும் தான் சேர்ந்து செஞ்சாங்க, நாகம்மாலும் அவங்க செஞ்சாங்க. காந்தியடிகளே சொல்லுவார், இந்தியாவில் நிறுத்துங்கன்னு சொல்லும்பொழுது அது என் கையில் இல்லை, ஈரோட்டில் ரெண்டு பெண்கள் கையில் தான் இருந்துச்சு. எங்கள் உறையூரில் வந்து கல்லுக்கடை ஏற்றி மிகப்பெரிய போராட்டம். அப்பவும் வந்து அக்னேசியஸ் அப்படி சொல்லி ஒரு மாணவனும் அப்துல் சுபான் அப்படி சொல்லி இஸ்லாமியரும் மிக பெருமை கொடுத்து அது போலீஸ்காவில் அவங்க பெரும் தண்டனை பெற்றாங்க. இதுக்காக நிறைய கவிதைகள்லாம் பெரிய பெரிய எழுதியிருக்காங்க. அப்போ வந்து மக்கள் இந்த கவி தான் பாடுவாங்களாம். காங்கிரஸில் மது விளக்கு போகும்போது, போதையின் கேடு அதை நீக்கி நீ புண்ணியம் தேடு, இன்னும் பெரிய பாட்டு இது. ஆனால் இந்த பாடல் வந்து அந்த காலத்தில் மிக சிறப்பாக பாடப்பட்ட ஒன்று என்பதையும் நாம
2: இன்னைக்கும் அது பொருத்தமாக தான்
1: ஆமாம் பொருத்தமாக தான் இன்னைக்கு.

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இது இலக்கியம் பேசுவோம். நிகழ்ச்சியில் நடந்தாய் வாழி திருச்சிராப்பள்ளி என்ற நூலின் ஆசிரியர் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்களுடன் தொடர்ந்து பேசுவோம்.
1: திருச்சிராப்பள்ளி வரலாற்று முக்கியமான இடங்கள், அதனுடைய பங்களிப்புகள் பத்தி சொல்ல முடியுமாங்க?
2: முதல் செய்தி சவுக்குல நடந்த கூட்டம் டவுன் ஹாலுக்கு எதிராக இப்பவும் இருக்கு. இரண்டாவது இடம் வந்து நம்ம திருவள்ளூர் பேருந்து நிலையம், அது இப்ப இல்ல. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மண்டல தபால் தந்தி அலுவலகம் இப்ப இயங்கிட்டு இருக்கு. அதுதான் டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜனுடைய வீடு. வீடு மட்டுமல்ல, அது ஒரு மருத்துவமனையாகவும் அவர் வச்சிருந்தார். அந்த மருத்துவமனையை திறந்து வச்சது காந்தி தான். 1930 ஏப்ரல் மாதம் அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. அன்றைய நாள்ல ராஜாஜி வந்து உப்பு சத்தியாகிரக பேரணியை தொடங்குறார். ஏறத்தாழ ஒரு 100 வந்தே மாதரம் என்று முழக்கம் விட்டு கொண்டு முதல்ல காவேரி கரையை கடந்து திருவரங்கத்துக்கு போறாங்க. குடியாலம் ரங்கசாமி அங்கார்னு அங்க மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அவர் வீட்டுல தங்கி அதன் பிறகு கல்லணை வழியா போறாங்க. அவங்க கல்லணையை தாண்டி கோவிலடிக்கு போறாங்க. இந்த 100 மட்டுமல்ல, போக போக கூட்டம் நிறைய சேர்ந்துருது. இந்த பேரணியை வந்து தடை செய்யணும் அப்படின்னு அப்ப திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்தது கே.ஜே. தாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர். அவர் கோவிலடி மற்றும் அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கெல்லாம் தண்டோரா போட்டு அறிவிக்கிறார். ராஜாஜி தலைமையில் வரக்கூடிய பேரணிக்கு மக்கள் எந்த உதவியும் செய்யக்கூடாது, உணவோ தண்ணீர் கூட கொடுக்க கூடாது, கொடுத்தால் கடுமையான தண்டனைக்குள்ளாவீர்கள் அப்படின்னு தண்டோரா போறார். மக்கள்லாம் பயப்படுறாங்க. ஆனா அதே நேரத்தில் இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா உணவு தண்ணீர் எல்லாத்தையும் மூட்டை மூட்டையா கட்டி இரவோடு இரவா வழி நெடுக அந்த சாலையில இருபுறம் இருந்த மரங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய கிளைகள்ல கட்டி கட்டி தொங்க விட்டுறாங்க. இவங்க அதெல்லாம் எடுத்து உணவு சாப்பிட்டு அதுக்கப்புறம் போறாங்க. அது தாரனுக்கு விடுக்கப்பட்ட ஒரு பெரிய சவாலாவே நம்ம கருதலாம்.

விண்டுள் விட்டும் உயிர் பறித்தல் இன்றியே மண்டலத்தில் கண்டிலாத சண்டையொன்று புதுமையே.

சொல்லும் ஆசை இல்லையே, எதிர் என்று யாரும் இல்லை, எட்டும் ஆசை இல்லதா, குதிரை இல்லை யானை இல்லை, கொல்லும் ஆசை இல்லையே, எதிர் என்று யாரும் இல்லை, எட்டும் ஆசை இல்லதா, கோபமில்லை தாபமில்லை சாபம்.

0: காங்கிரஸ் பேரியக்கம் ஆரம்பிச்சப்பாடு நீங்க சொன்னீங்க 1930 உப்பு சத்தியாகிரகம் வந்து TSS ராஜன் பங்களா வந்து கிளம்பி போகுது அப்படின்னு சொன்னீங்க. ராஜாஜி வந்து ஒரு 100 பேர்த்த செலக்ட் பண்றார். அதுல இருந்த முக்கியமான ஆளுமைகள்,
1: அதுலதான் முக்கியமானவர் நம்ம திருச்சி மாவட்டத்தினுடைய TS அருணாச்சலம், அதே மாதிரி ஒரே ஒரு சங்கிலியா பிள்ளை, இவங்களா ஒரு கூப்பிடல. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அதுக்காக வருத்தப்படல. அவங்க பெரம்பலூருக்கு பக்கத்துல குளக்கநத்தம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு பெரிய குளம், உப்பு தண்ணி இருந்த இடம், அதை எடுத்து உப்பு காய்ச்சி அவங்க பெரிய பேரணியா பெரம்பலூர் வந்து வர்றாங்க. அவங்கள வர்ற வழியில கைது செய்யறாங்க.
0: 1930 அப்புறம் வேற என்ன முக்கியமான நிகழ்வு நடந்தது?
1: 30 அப்புறம் பாத்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம்ன்றது சொல்லக்கூடிய ஒரு முக்கியமானது. யார் அற போராட்டத்துல கலந்துக்கிறாங்களோ அவங்களை கைது பண்ணா அப்ப போலீஸ்காரர்கள் எந்த அடக்குமதி படுத்தாலும் அதை தாங்கிக்கணும், அவர்களை எதிர்த்து அவங்க போராடக்கூடாது அப்படிங்கறது அதனுடைய அடிப்படையான கட்டளை. அதை ஏற்றுக்கொண்டு தனிநபர் சத்தியாகிரகத்தை குளித்தலையில தர்மலிங்கர் முக போனாரு. அது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதன் பிறகு எடுத்தீங்கன்னா 1936 இங்க நம்முடைய பண்டித ஜவஹர்லால் நேரு திருச்சிராப்பள்ளிக்கு வருகை தரார். தென்னூர் மற்ற பகுதியிலும் பேரணியாவே போறார். அவர் உறையூர்ல இருக்கக்கூடிய அன்றைய தினம் வந்து 4 முறை நம்முடைய திருச்சிராப்பள்ளி நகராட்சியினுடைய தலைவராக இருந்த ரத்னவேல் தேவர் அவர் வீட்டுக்கு போறார். இது ஏன் போறாருங்கிறத கூட ஒரு சுவையான செய்தி. ரத்னவேல் தேவர் என்ன பண்றாருன்னா 1924 இங்க காவேரி ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளத்துக்கு பிறகு இப்ப கம்பரசம்பேட்டையில நம்ம நகரத்துக்கே குடிநீர் வழங்கக்கூடிய குடிநீர் நீரேற்று மையம் அங்க இருக்கு, கிணறுகள் இருக்கு, 4-5 கிணறுகள். இந்த வெள்ளத்தினால அந்த கிணறுகள்லாம் தூர்ந்து போச்சு. அப்ப நல்ல குடிநீர் மக்கள் கிடைக்கல, பல நாள் மக்கள் போராடுறாங்க. இவர் வந்து அன்றைக்கு இருந்த மாகாண அரசுக்கு அவர் கடிதம் எழுதி பாக்குறாரு, நேரா போய் சொல்றாரு. ஆனா அதுக்கு உதவி நிதி எதுவும் வரல. உடனே அவர் வந்து வெளியே கடன் வாங்கி 2 கிணறை தோண்டி நல்ல தண்ணியை உருவாக்கி நகரத்துக்கு கொடுத்தார். இதே வந்து அன்றைக்கு இருந்த ஆங்கில கவர்னர் வந்து நீ எப்படி அரசுடைய ஆதரவு எல்லாம் தோணுன்னு சொல்லி அவரை வந்து பதவி நீக்கம் செய்யறார். இவர் உடனே அதை வந்து லண்டன்ல இருக்கக்கூடிய பிரிவி கவுன்சில் சொல்லுவாங்க, அங்க அவர் வந்து மேல்முறையீடு செல்றாரு. அந்த மேல்முறையீடுல லண்டன் பாராளுமன்றம் கூடும் பொழுது அவங்க இவரை பாராட்டுறாங்க. எப்போ ஒரு இந்தியன் வந்து மக்களுக்காக தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செஞ்சா அவனை நீ பாராட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்னரை கண்டிச்சு இவருக்கு பாராட்டுறாங்க. இந்த நிகழ்வு செய்தியெல்லாம் வந்த பிறகு காந்தியடிகள் நேரா அவருக்கு தபால் போடுறாரு, உங்களுடைய செயலுக்கு மகிழ்ச்சின்னு. இதை பாராட்டுறதுக்கு தான் நேரு அவர் வீட்டுக்கு போறாரு. அவர் வீட்டுல பெரிய விருந்து கொடுக்கறாரு. அந்த விருதுல வந்து நேரு சமணம் போட்டு உட்கார்ந்து சாப்பிடுவார். அந்த புகைப்படம் அவங்க வீட்டுல இருக்கு. வேற எங்கேயும் அவர் அப்படிதான் சாப்பிட்டு இருக்க மாட்டார், மேசை மீது உட்காந்து சாப்பிட்டு பழக்கம். தரையில உட்காந்து சாப்பிட்டு அவரை வாழ்த்திட்டு போனார். அக்கி

0: திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற விடுதலை போராட்ட நிகழ்வுகள் குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம்.
1: இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனை வந்து கிரிக்கெட் கிளப்பா இருந்த இடம்.
2: அது ஒரு செய்தி. முத முதல்ல தமிழ்நாட்டில் வந்து கிரிக்கெட் கிளப்னு சொல்றாங்க இல்லையா, அதை ஏற்படுத்தியவரே ரத்தினவேலு தேவர் தான். அவர் கொஞ்சம் நிறைய ஆங்கிலம் படிப்பார். டைம்னு ஒரு பத்திரிகை லண்டன்ல இருந்து வரும். அதனால அவர் கிரிக்கெட் குழு எப்படியோ தொடர்பு கொண்டு முத முதல்ல ஒரு கிரிக்கெட் கிளப்பை அவர் ஏற்படுத்துறாரு. அது இந்த இடத்துல தான் அவங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க. இன்னொரு செய்தி என்னன்னா, இவர் வேற இடத்துல கிரிக்கெட் குழுவோட போறாரு. அவர் எதிர்த்து வந்து வெள்ளையர்கள் விளையாடுறாங்க. அப்படி விளையாடும் போது அந்த ஏற்பாடு பண்ணவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்கள ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள மட்டும் தனியா விருது கொடுக்குறாங்க. அதை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ரெண்டு பேரும் தான் ஒன்னா விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க சமாதானம் பண்ணி அந்த இரண்டு குழுக்களுமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்க. ரத்னவேலு அது மாதிரி ஒரு சுயமரியாதை உள்ளவர்.
1: எப்படி ரத்னவேலு தேவர் வந்து மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், நகராட்சி தலைவராக இருந்து நிறைய வேலைகள் செய்ததா இருக்கட்டும், அதே போல டிஎஸ்எஸ் ராஜனும் நிறைய செஞ்சிருக்காரு. டிஎஸ்எஸ் ராஜன் பத்தி சொல்லுங்க.
2: டிஎஸ்எஸ் ராஜன் வந்து முசிறிக்கு பக்கத்துல ஈங்கோய் மலைன்னு இருக்கு, அந்த ஊர்ல பிறந்தவர். திருவரங்கத்தை தான் வாழ்ந்தாரு. பர்மா போயிட்டு பர்மாவில இருந்து லண்டன் போய் மருத்துவ படிப்பு படிச்சார். லண்டன் இருக்கக்கூடிய இந்தியா ஹவுஸ் அதுல இருக்காரு. அவங்க வந்து பாவை சையர் அவங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க. காந்தியடிகள் அங்க இருக்கு. இந்தியா ஹவுஸ் என்பது நம்முடைய இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்துடைய ஒரு முக்கியமான இடம். அங்க இருந்ததுனாலதான் அவருக்கு அந்த விடுதலை வேட்கை வருது. திருச்சிராப்பள்ளிக்கு வந்த பிறகு மருத்துவ தொழிலையும் இலவசமாக செய்து கொண்டு தீவிரமாக எல்லா போராட்டத்திலையும் கலந்துகிறாரு. இந்த உப்பு சத்தியாகிற போராட்டம், ஒத்துழையாமை இயக்க போராட்டம், வெள்ளையனை வெளியேறி போராட்டம், ஏறத்தாலும் அவர் 2 ஆண்டுகளுக்கு மேல அலிகார் போன்ற சிறையெல்லாம் இருந்திருக்காரு. அவர் தான் இங்க மருத்துவமனை கொண்டாந்தார். ஏன்னா 1936 வந்து ராஜாஜி அப்ப தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிறார் ஆங்கில காலத்திலேயே. அப்ப இவரை வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார். அப்ப திருச்சிராப்பள்ளியுடைய மாவட்ட மருத்துவமனை இன்றைக்கு வந்து நம்முடைய பாலக்கரையில் சிறைச்சாலை இருக்கு. அதுதான் இப்ப இருக்க சையது புதுசா பள்ளி. அதுதான் அப்பொழுது தலைமை மருத்துவமனை. ரொம்ப சின்ன இடத்துல இருந்துச்சு. இப்ப இவரு தான் வந்து பெரிய மருத்துவமனை வேணும்னு இப்ப புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையை அடிக்கல் நாட்டினவர் அவர் தான். அதன் பிறகுதான் கட்டினாங்க. அடிக்கல் நாட்டி அதை வந்து உருவாக்கியவர் டிஎஸ்எஸ் ராஜன். பல போராட்டங்களில் கலந்துகிட்டாரு. 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரத்தை அன்னைக்கு அவர் தலைமையில தான் நம்முடைய இப்ப இருக்கக்கூடிய மலைக்கோட்டை கோவிலிருந்து மக்கள்லாம் பெரும் பேரணியாக தெப்பகுளத்தை சுத்தி வந்து பிஷப்பர் பள்ளி இருக்கு இல்லையா அந்த மைதானத்துல ஒரு பெரிய கூட்டம் நடத்தினாங்க. அப்போ எம்எம் மாரியப்பான்னு சொல்லி பெரிய பாடகர் இருந்தார். நம் எம்கேடி தியாகராஜ பாதர் அவருடைய நெருங்கிய உறவினர். அவர் நல்லா பாடுவார். அவர் தான் அந்த கூட்டத்தில் அருமையா பாரதியாருடைய பாடலாம் அந்த கூட்டத்தில் பாடினார் நம்ம விடுதலை நாள் அன்னைக்கு.
1: அதே போல இப்ப நீங்க சொன்னீங்க லண்டன்ல இருக்கக்கூடிய இந்தியா ஹவுஸ்ல டிஎஸ்எஸ் ராஜன் அப்புறம் வாவை சையர் எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. அப்புறம் வாவேஸ் ஐயரும் நம்ம திருச்சிராப்பள்ளி அவருடைய பங்களிப்பு.
2: வாவேஸ் பங்கு பெரிய பங்களிப்பு. ஏன்னா அவர் வந்து ஆங்கில போலீஸார் பிடிக்கணும்னு நினைக்கும் பொழுது கப்பல்ல இருந்து கிட்டத்தட்ட 30 மைலுக்கு மேல கடல்ல இருந்து வந்தாரு. மேடம் காமா அவங்க தான் பண்ணாங்க. பிரான்ஸ்லயே இங்க வந்து இறங்கும் பொழுது ஆனா பிடிபட்டாரு. அப்ப சிறையில் இருந்துட்டு இங்க வந்தாரு. இலக்கியத்துல ரொம்ப ஆர்வம் உள்ளவர். நம்ம சங்க இலக்கியத்துல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. கம்பராமாயணத்தை மிக அழகையா எழுதியிருக்காரு. இதை தவிர வந்து அவரு தீவிரவாதின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி. ஆனா காந்தியடிகள்கிட்ட வந்ததுக்கு பிறகு

0: ஒரு மிதவாதி ஆகிறாரு. அப்படி இருந்து அவர் பாண்டிச்சேரியில் போய் வாழ்றாரு. சுப்பிரமணிய சிவா பாரதியாரோட இருக்காங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன் வந்து இந்த ஆஷ் துறையை சுட்டுக் கொடுத்ததுக்காக இவங்ககிட்ட போய் பயிற்சி எடுக்கிறார். நீலகண்ட பிரம்மச்சாரி இவங்கெல்லாம் சேர்ந்து அவர் பயிற்சி கொடுத்து கொடுத்தாங்கன்னு. அதன் பிறகு இங்கே வந்த பொழுது அவர் கைது பண்ணிடுறாங்க. அந்த கைதியை ஏற்று கூட திருச்சிராப்பள்ளியில் ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அப்போ அதுலேயும் வந்து நம்ம மாணவர்கள் பங்கு பெற்று அங்கேருந்து ஒரு பேராசிரியர் துரைசாமி அப்படிங்கிறவர் வாவை செய்யர் விடுதலை செய் அப்படின்னு பெரிய போராட்டம் நடத்தினாங்க.
1: அதே போல நம்ம சாஸ்திரி ரோடு திருநேயருடைய பின்புறம் டிவி சாமிநாத சாஸ்திரியோட பேரில் அமைஞ்ச ரோடு, அவரோட டிவி சாமிநாத சாஸ்திரி பத்தி சொல்லுங்க. அவர் எப்படி நம்மளுடைய
0: மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி சாமிநாத சாஸ்திரி, ஒரு ஆயுர்வேத மருத்துவர், உப்பு சத்தியாகிரகத்திலையும் கலந்துக்கிறாரு, வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தையும் கலந்துக்கிறாரு. திருச்சி மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நிறைய பங்களிப்பு அளித்திருக்காரு. அவர் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அவர் நூல் நூத்துக்கிட்டே இருப்பாராம். எப்பொழுதுமே தக்கைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அதை வச்சு அதை நூல் நூத்துக்கிட்டே இருப்பாரு. அப்படி அவர் வந்து காந்தியடிகள் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு, பல போராட்டங்களை கலந்துகிட்டு இருக்காரு. அதில் என்ன சிறப்பு என்னன்னா, போராட்டங்களுக்கு போகும்போது அவர் மட்டும் போக மாட்டார், அவருடைய மனைவி கல்யாணி சாஸ்திரி அவங்களையும் கூட்டிட்டு தான் சிறைக்கு போயிருக்காரு. ஒவ்வொருத்தரும் சிறைக்கு போகும்போதும், அது மட்டும் இல்லாமல் அவருடைய தம்பி பாலகிருஷ்ண சாஸ்திரின்னு பேரு, அவரும் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து தான் போராட்டத்தில் கலந்துகிட்டு போனாங்க.
1: எவ்வளவு தியாக மனப்பான்மையோட
0: கண்டிப்பாக உண்டு. அதனாலதான் அப்ப வந்து நம்முடைய நகர்மன்றம் வந்து அந்த சாலைக்கு சாமிநாத சாஸ்திரி சாலைன்னு பேர் வச்சாங்க.

0: உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடந்த போது டி எஸ் அருணாச்சலமும் சங்கிலியா பிள்ளையும் சேர்ந்து உப்பு காய்ச்சினாங்க இவங்க தனியா அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா டி எஸ் அருணாச்சல மன்றம்னே நம்ம
1: திருச்சி சிலையே இருக்கு.
0: ஆமா சிலையே இருக்கு. அவருடைய பங்களிப்பு பத்தி சொல்லுங்க.
1: அவர் அவருடைய அண்ணர் திருஞானம் ரெண்டு பேர் தான் இங்க ஊருக்கு வந்துடுறாங்க. ரொம்ப எளிமையானவர். இந்த தனிநபர் சத்தியாகிரகத்திலையும் உப்பு சத்தியத்தையும் கலந்துக்கிறாரு. சங்கிலியா பிள்ளை வந்து அந்த காலத்துல ஆங்கில அரசுல சர்வேயர் நில அளவையர பணி புரிஞ்சார். அவர் சாதாரணம் அல்ல. அன்னைக்கெல்லாம் நில அளவை பதவியே காந்தியடிகள் சொன்னாருன்னு ராஜினாமா முன்னிட்டு வந்து போராட்டங்களை கலந்துக்கிறார். இரவு நேரத்துல பெரிய வெள்ளை பேப்பர் எடுத்து அதுல வெள்ளையனை வெளியேறு, காந்தியடிகளை விடுதலை செய், இப்படி பல்வேறு இவங்களே கையில எழுதி எழுதி பல இடங்கள்ல ஒட்டிருக்காங்க. ஒரு முறை அவங்களை கைது பண்ணும்பொழுது ரொம்ப தீவிரவாதி வடநாட்டிலேருந்து வந்து இங்கே இருக்காங்க, அதாவது சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க எங்கே இருக்காங்கன்னு இவரை ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க. அப்போ தான் இவர் பையில் அவங்க இருந்ததெல்லாம் சில செய்தி இருந்திருக்கு, அப்படியே எடுத்து வாயில் போட்டு மென்று முழுங்கிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து சுதந்திர வேட்கை கொண்டவர். காமராஜருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். சுதந்திரம் அடைஞ்ச பிறகு திருச்சி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மாவட்ட தலைவராகவும் மற்றும் மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். அவர் ஆலாசியம் ஒருத்தர் இருந்தார். அவர் வழக்கறிஞர். அவர் நீதிமன்றத்தை புறக்கணிச்சு வழக்கறிஞர் தொழில புரட்சிட்டு இதில் கலந்தவர். அவர் காலத்தில் நடந்த ஒரு செய்தி என்னன்னா, அவர் மாவட்ட தலைவர் இருக்காரு. அப்ப வந்து திடீர்னு அவருக்கு ஒரு தந்தி வருது, விருதுநகர்ல இருந்து ஒரு கல்யாண ஜோடி வருது, அதுக்கு வரவேற்பு கொடுக்க அப்படின்னு. இவங்களுக்கு புரியல. இப்ப இவரு நண்பர்கள் எல்லாரும் ரயில் நிலையத்தை நிக்கிறாங்க. பார்த்தா நாலு போலீஸ் வர்றாங்க. ஒரு புது மாப்பிள்ளை அன்னைக்குதான் திருமணம் நடந்திருக்கு. அவரையும் காமராஜரையும் கைது பண்ணி கூட்டு வர்றாங்க. செய்தி என்னென்ன, அன்றைக்கு காலையில தான் அவர் திருமணம், யாருக்கு, முத்துசாமி ஆசாரிங்கிறவர் காமராஜருக்கு நெருங்கிய தோழர். திருமணம் முடிஞ்சோடனே அவர் கைது பண்ணிட்டாங்க. அதுக்குதான் ஒரு திருமண ஜோடி வருது தந்தி அடிச்சாங்களாம். அப்புறம் இவர் ஹாலாசியம் வந்து போலீஸ்காரர்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்க ரெண்டு பேர்த்து கூட்டு கொண்டு விருந்து வச்சு அதன் பிறகு இரவு 10 மணிக்கு மேல கொண்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க. ஹாலாசியம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துடைய முதல் பாராளுமன்ற தேர்தலில் நின்னார். அவர் டாக்டர் மதரத்தோடு போட்டிக்கிட்டாரு, தோல்வி விட்டாரா.
0: அது மாதிரி இன்னும் நிறைய
1: பேர் இருக்காங்க. சைமன் துரைசாமின்னு ஒருத்தர், அதே மாதிரி சைமன் ஜி டி கோபாலன் ஒருத்தர், இவங்க பாத்தீங்கன்னா ஒரு வேடிக்கையான நபர்கள். இந்த சைமன் துரைசாமி வந்து அவர் பேரே பாருங்க, இந்த சைமன் கமிஷன் வந்துச்சு, அதை காந்தியடிகள் புறக்கணிக்கணும்னு சொன்னார். அது நமக்கு பயனற்ற ஒரு குழு, அதை நம்ம புறக்கணிக்கணும்னு சொல்லும் பொழுது இங்க திருச்சிராப்பள்ளியில இந்த ஜி டி கோபாலனும் இவங்க ரெண்டு பேர் தான் முன்னிருந்து ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி அதுக்காக சைமனே வெளியேறு சைமனே வெளியேறு. இதுல இந்த ஜி டி கோபாலன் என்ன பண்ணுவாரா, உடம்பு பூரா அது குறிப்பா மார்பிளையும் பின்புறத்திலையும் பெரிய அட்டை, அதுல சைமனே வெளியேறு சைமனே வெளியேறுன்னு வேண்டி வரான். இவர் போலீஸ் ஒருத்திட்டே போவாங்களாம். முன்பக்கம் பட்டா இந்த அட்டையை மட்டும் தூக்கி பிடிச்சி வரான், பின்பக்கம் முடியாது பின்பக்கம் கட்டி திருப்பிடுவான். போலீஸுக்கு பெரிய சிரமம் போயிடுச்சான். எங்க பார்த்தாலும் மக்கள் மத்தியில இது பெரிய பேச்சாகவும் நகைச்சுவாகவும் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு கொள்கையை வலியுறுத்தி போராடினவர் சைமன் துரைசாமியும் அதே மாதிரிதான், பெரிய போராளிகள் அவங்க எல்லாம்.
0: கட்டாயம் வேற எதுவும் சுதந்திர போராட்டத்தில் திருச்சாருடைய பங்கு அப்படின்னு எதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னு இருக்காங்க.
1: 1942 அப்பதான் வந்து காந்தியடிகள் இறுதி போர் அப்படின்னு சொல்ற, செய்யல செத்துமடி அப்படின்னு சொல்லி பாம்பே பக்கத்தில் அந்த மிகப்பெரிய மாநாடு நடத்த சொல்றாரு. அப்ப அவங்க எல்லாம் கைது பண்ணிடுறாங்க. காந்தியடிகள் அவர் கொண்டு ஆகா கான் மாளிகையில் வச்சிடறாங்க. நேருவை சிறைப்படுத்திடுறாங்க. அந்த மாநாட்டுக்கு தமிழ்நாட்டிலிருந்து போன பக்தவசலம் முத்தரங்க முதலியார் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் போனாங்க. அவங்க எல்லாம் ரயில வரும்பொழுதே எல்லாத்தையும் கைது பண்ணிடுறாங்க. காமராஜர் அதெல்லாம் வராரு. ஆனா காமராஜர் என்ன பண்றாரு, தலைமறை ஆயிடுறாரு. நடுப்பர் நெல்லூர்ல அவர் இறங்கிறாரு. இறங்கிட்டு தலப்பா கட்டிட்டு வேற பஸ் ஏறி எப்படியும் ஏறி வேலூர்

0: வந்துடுறாரு. அவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த போராட்டம் வெற்றி பெறணும், இந்த போராட்டம் வெற்றி பெறணும்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் கூட போய் தூண்டி விடணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையோட வேலூருக்கு போய் நிறைய பணி செய்யறாரு. அதே மாதிரி திருச்சிராப்பள்ளிக்கு வர்றாரு. இங்கேதான் வந்து நம்ம ஹாலாசியம் அப்ப நாராயணசாமி ஐயங்கார் அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் இருந்திருக்காங்க. குருசாமி நாயுடு சொல்லி அவர் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, டி எஸ் அருணாச்சலம் இவங்கெல்லாம் சந்திச்சு அவங்ககிட்ட நிறைய சுவரொட்டி எப்படி எழுதணும் போன எல்லாம் செய்தியெல்லாம் கொடுத்துட்டு நீங்க நல்லா தீவிரமா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதன் பிறகு மதுரையில் போயிட்டு ஒரு கைதியாகிறாரு. தமிழ்நாட்டில் இங்கே மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சது. அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா புகழூர் இருக்கு இல்லையா கரூர் பக்கத்தில், அங்கே இருந்த ரயில் தண்டவாளத்தை அந்த ஊரை சேர்ந்த தியாகிகள்லாம் வந்து அவங்க ரயில் தண்டவாளத்தை உடச்சி எடுத்துடுறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கரூரை சேர்ந்த முக்கியமான ஆளுமைகள்லாம் கைது செய்யப்படுறாங்க. அதில் குறிப்பிட்டது ஒன்று என்ன, மரியம் பிபி அப்படின்னு சொல்ல ஒரு இஸ்லாமிய பெண், அந்த மாதிரி நிறைவாத கர்ப்பிணியாக இருக்காங்க, அவருடைய கணவர் நன்னா சாஹிப், இவங்க ரெண்டு பேர்த்தையும் கைதி கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி கரூரில் தங்கவேல் அப்படிங்கிறவர், ஜெகதாம்பாள் அவருடைய மனைவி, இது மாதிரி கணவன் மனைவி கணவன் மனைவியாக நிறைய பேர்த்தை கைதி பண்ணி இங்கே திருச்சிராப்பள்ளி சிறையில் அடைச்சிடுறாங்க. அந்த மரியம் பிபி இங்கே தான் வந்து அவங்க பிரசவமே ஆச்சு. அவங்களுக்கு அவங்களுக்கு பிறந்த அந்த பையன் வந்து இப்போ ஒரு பெரிய அலுவலர் இருக்கார். நாங்கள் அவரை வச்சு கூட ஒரு ஆண்டு கொடியேற்றணும். அதே மாதிரி ஜெயகுண்டம் அரியலூர் போராட்டத்தில் நிறைய இடத்துல தபால் அலுவலகங்கள்லாம் தீ வச்சு நடந்தது. அதை ஒட்டி அரியலூரில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினாங்க. டி எஸ் அருணாச்சலம் தான் முன்னிறு நடத்துறாரு. அப்போ எஸ் கே பாட்டீல் பாம்பேலேருந்து இங்கே கூட்டி வந்து அப்போ எல்லா தலைவர்களும் கைதி ஆடுறாங்க. இங்கே போட்டு அப்போ ஒரு பெரிய தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானத்தை காந்தியடிகள் பின்னாடி அரியலூர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி கூட தன்னுடைய அர்ஜென்ட் பத்திரிகையில் எழுதுறாரு. ஒரு மிகச்சிறந்த அந்த நிகழ்வுகள்லாம் மறக்க முடியாத நிகழ்வுகள்.
1: இவரே எங்களோட இணைந்து கொண்டு இந்த திருச்சிராப்பள்ளி சுதந்திர போர்ல எப்படி ஈடுபட்டுச்சு, முக்கியமான இடங்கள் என்னென்ன, யார் யார் முக்கியமாக பங்கேற்றாங்க, எப்படி வந்து சுதந்திர போர்ல இந்த திருச்சிராப்பள்ளியும் பங்கெடுத்துக்கிட்டுச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விரிவா ரொம்ப சுவையோட சொன்னீங்க. எங்களது நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: ரொம்ப நன்றி.
2: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் இந்திய விடுதலை போரில் தமிழகம் என்ற நூலின் ஆசிரியர் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தனலட்சுமி மயில்வாகனன். அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102

0: 6.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் இப்போ நண்பகல் 12 மணி. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம்ங்க. பண்பலை 101 இனி இன்று வரப்போகும் நிகழ்ச்சி முத்துக்களுமாவே கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்ட் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
7: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
8: அப்பல்லோ கிளினிக் வெட்டூர் நிமிடம் நாகர்கோவில் 233066.
9: சூப்பர் கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
10: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
11: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
10: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
12: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: நிகழ்ச்சி நிரல் நேர்களை, இன்றிரவு 7 மணிக்கு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்றிரவு 9:30 மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். இன்றிரவு 8:10 சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள். இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வு மருத்துவ தொடரில் நடுக்குவாதம் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். 12:55 திரையிசை, பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதி, இதில் சிறுக கட்டி பெருக வாழ் நேரலை. பிற்பகல் 2:15 நேற்று நாகர்கோவில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மண்டல அலுவலகம் சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். 2:30 திரையிசை, 2:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 3:00 தேநீர் நேரத்தில் வாராய் தொழில், விடுதலை வேள்வியில் வீரமகளிர் நேரலை. மாலை 4:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரையிசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:00 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். மாலை 5:30 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, தொடர்ந்து காளான் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மாடத்தட்டு விளை பி மார்ஷல் ராஜ் அவர்கள். தொடர்ந்து அமுதசுரபியில் தேசிய எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் நெற்பயிரில் உர மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பசார மேலாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். இன்றிரவு 7 மணிக்கு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:10 சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:15 செய்தி சுடர், 9:30 மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில்.

101 நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பகல் 12:10. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம குமரி மண்ணின் மூச்சு. ஊரெல்லாம் இதை பத்தி தாங்க பேச்சு.

ஆரம்பமாகிறது மனம்தனே மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. காலத்தை வென்று நிற்கும் எவர்கிரீன் பாடல்களின் தொகுப்பு இது. இசைப்புயல் ஏஆர் ரகுமானின் இசையில இளமை கவிஞர் வாலியின் துள்ளலான பாடல் வரிகள்ங்க. பாடியிருக்காங்க ஸ்வர்ணலதா குழுவினர். வானமே இல்லை என சுதந்திர வானில் சிறகடிக்கும் ஃபேஷன் பறவைகள் இவர்கள். 90களின் சூப்பர் ஹிட் பாடல்கள் ஒன்று உங்களுக்காக வருவது இந்தியன் பட பாடல்.

0: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
1: நேரலை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்றிரவு 7 மணிக்கு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்றிரவு 9:30 மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். இன்றிரவு 8:10 சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: Consciously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
1: நம்ம ஆஃபம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பகல் 12:19. எங்கேயுமே போதும் என்று உங்களுடன் இசையுடனாக சிவானி, நாகர்கோவில், குமரி பண்பலை, நூற்றொன்றில் இணைந்திருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. பூ போன்ற மனசுல புயல் போல வந்த புது உறவை இப்படி கூட வரவேற்கலாமோ, கேட்டுதான் பாருங்களேன். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில டி எல் மகாராஜன், உன்னிகிருஷ்ணன், சுஜாதா பாடிய பாடல், பாடல் வரிகள் எழுதியிருக்காரு பழனி பாரதி. பூவி உனக்காக படத்திலிருந்து ஒரு மாதிரி கானம் உங்களுக்காக.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 2:15. நேற்று நாகர்கோவில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மண்டல அலுவலகம் சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். இன்று பிற்பகல் 2:15 மறக்காம கேளுங்க.

நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பகல் 12:24. இப்பொழுதும் எப்பொழுதும் முப்பொழுதும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம்ங்க. நம்ம எஃப்எம்ல நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. தேவாவின் இசையில எஸ் ஜானகி மனோ பாடிய பாடல், பாடல் வரிகள் எழுதியிருக்காரு கவிஞர் வாலி. நையாண்டியோட சேந்தினா இப்படித்தான் வருமோ துள்ளலா எதிர்பார்ப்பு. சூரியன் பட பாடல் மதுரகானமாய் உங்களுக்காக.

பாதாம ஹைலசா பட்டோ ஹைலசா மரமும் பங்கு ஹைலசா அம்மலையும் பங்கு ஹைலசா அடி கத்த புள்ள ஹைலசா ஏ செம்பகமே ஹைலசா ஏ சபத்த புள்ள ஹைலசா இந்த சிங்காரியே ஹைலசா லாலக்கு டோல் டப்பிமா கண்ணே கங்காமாவோ.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
2: ஊருக்கு கொடுக்க உன்னத உழவை செய்து உழைத்துக் கொண்டே இருக்கும் வேளாண் பெருமக்களே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 5:30 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, காளான் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மாடத்தட்டு விளை பி மார்ஷல் ராஜ் அவர்கள், தொடர்ந்து அமுத சுரபியில் தேசிய எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் உரையாடல், நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் நெற்பயிரில் உர மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். மறக்காம கேளுங்க, இன்று மாலை 5:30 உழவர் உலகம்.

0: 14 अगस्त 1947 भारत के इतिहास का वो रक्त रंजित दिन जब देश का विभाजन हुआ और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से विभाजन के कारण लोगों को अपना घर परिवार जमीन और संपत्ति भी छोड़नी पड़ी। असहनीय पीड़ा से जूझते इन मजबूर और विस्थापित लोगों को निर्मम हिंसा का सामना करना पड़ा। वर्ष 2021 में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने विभाजन की असहनीय पीड़ा और दुख से गुजरे लोगों को याद करने और उन्हें श्रद्धांजलि अर्पित करने हेतु विभाजन विभीषिका स्मृति दिवस की घोषणा की। आइए 14 अगस्त 2026 को बंटवारे और उस समय हुई क्रूर हिंसा के शिकार हुए लोगों को अपनी श्रद्धांजलि अर्पित करें। अपने आसपास होने वाले साइलेंट मार्च में भागीदारी करते हुए उनकी याद में एक मिनट का मौन धारण करें।
1: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
2: நம்ம எஃப்எம் ஸ்ட்ரீ ஓ கிளாக்ல டைமை செக் பண்ணுங்களாங்க. நேரம் பகல் 12:31. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம்ங்க. குமரி பண்பலை 101 நீங்கள் இணைந்திருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. சிற்பியின் இசையில மனோ சுஜாதா பாடிய பாடல் பாடல்வர்கள் எழுதியிருக்காரு பழனி பாரதி. உள்ளத்தை அள்ளித்தரும் சொந்தங்கள் கூடவே இருந்தா இங்க மனசு கூட சிட்டா பறக்குமா. வருவது உள்ளத்தை அளித்தா படப்பாடல்.

உடல் நலனில் ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்டுள்ள நமது குமரி பண்பலை நூற்றொன்று உங்களுக்காகவே தினந்தோறும் தருகின்ற மருத்துவ தொடர் தான் நலமாய் வாழ்வோம். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நடுக்கவாதம் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். மறக்காம கேளுங்க இன்று பகல் 12:50. இது மட்டுமல்ல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால நம்ம பெண்களுக்கு டபுள் டமாக்காங்க. ஏன்னா ரெண்டு லைவ் ஷோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னு ஒரு சூப்பரான டாபிக் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்று பிற்பகல் 3:02 அப்படியே தூக்கத்துக்கு பாய் சொல்லி ஈவினிங்க்கு ஹாய் சொல்லி வரக்கூடிய தேநீர் நேரத்துல வாராய் தோழி வருது. இதுல விடுதலை வேள்வியில் வீர மகளிர் அப்படின்னு சூப்பரான டாபிக், இன்னொரு அருமையான டாபிக் கொடுத்திருக்காங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம வந்து சுதந்திர தினத்தை கொண்டாட போறோம், அதனால வீர மகளிர் பத்தி இன்னைக்கு நம்ம மகளிர் பேச போறாங்க. மறக்காம பங்கேற்று பேசுங்க. இந்த இரண்டு லைவ் ஷோஸ்களையும் நீங்க பங்கேற்று பேசணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய நம்ம எஃப்எம் நம்பர்ஸ் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 2602240 மற்றும் 2907722 முன்னிணைப்பனாக 04652 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, 8903257039. குமரி பண்பலை நூற்றொன்றில் இது மனம் நனை மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை.

0: என்றிருந்தது ஆர்ஜே ஜெயலிஜு. இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்ற உள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒலிபரப்பாகிறது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் பிராந்திய அலைவரிசைகளில் ஒலிபரப்பாக உள்ளது. குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணியின் பிராந்திய அலைவரிசைகளில் 9:30 மாநில மொழிகளில் ஒலிபரப்பாகும். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்ற உள்ளார். இந்திய விமானப்படையின் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர் தூவி சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தொடங்குகின்றன. 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடி ஏற்றப்பட உள்ளது. சுதந்திர போராட்டத்தில் மக்களுக்கு சுதந்திர உணர்வை ஊட்டிய வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டும் இந்த சுதந்திர தினத்தில் நினைவு கூறப்படுகிறது. மக்களின் ஆற்றல், எதிர்பார்ப்புகள் மற்றும் இளைஞர்களின் பங்களிப்போடு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உத்வேகத்தையும் இந்த பாடல் அளிக்கிறது. இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் முதலில் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடப்பட்ட பின்னர் தேசிய கீதமும் பாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 15,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 1,000-க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் விழா நடைபெறும் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளன. இதனிடையே தமிழகத்தில் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை நாளை ஏற்றி வைக்கிறார். இந்நாளையொட்டி சென்னை மாநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சுதந்திர தினத்தையொட்டி விமான நிலையத்தில் ஏற்கனவே 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை போலீசார் தற்பொழுது விமான நிலையத்துக்குள் வரும் அனைத்து வாகனங்களும் தீவிரமாக சோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். விமான நிலையத்திற்குள் வரும் ஒவ்வொரு கார், டாக்ஸி, வேன் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் முழுமையாக சோதனை செய்யப்படுகின்றன. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த தீவிர கண்காணிப்பு மற்றும் வாகன சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுதந்திர தினம் முடியும் வரை இந்த கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
1: தில்லி செங்கோட்டையில் நடைபெறும் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களில் தில்லி மற்றும் புறநகர் பகுதியைச் சேர்ந்த பிரதமரின் விஸ்வகர்மா திட்ட பயனாளிகள் 100 பேர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த அழைப்பாளர்களுக்கு சுதந்திர தின விழா சிறப்பு மலர் வழங்கப்படும் என்றும் பின்னர் அவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் தையல் கலைஞர்கள், தச்சர்கள், பொற்கொள்ளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த பயனாளிகளும் இந்த விழாவில் பங்குபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாரம்பரிய கைவினைக் கலைஞர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் இந்த மரியாதை செலுத்தப்படுவதாக அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தலைசிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் 92 பேருக்கு வழங்கப்பட உள்ளது. இதில் மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் 21 பேருக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன. சிறப்பாக சேவையாற்றிய காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினருக்கான பதக்கங்கள் 664 பேருக்கு வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. வீரதீர செயலுக்கான பதக்கம் 301

0: பேருக்கு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்திலிருந்து குடியரசுத் தலைவரின் பதக்கங்கள் 3 பேருக்கும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் 17 பேருக்கும் வழங்கப்படவுள்ளது. போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான வீரேந்தர் சிங் பசோயாவை ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் இந்த நடவடிக்கை போதைப்பொருளுக்கு எதிரான உறுதியான கொள்கையை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக முனைப்பான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும், அவர்கள் பதுங்கியிருக்கும் இடங்கள் மற்றும் ஒட்டுமொத்த கட்டமைப்பை முறியடிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்துவோர் மீது எவ்வித ஈவு இரக்கமும் இன்றி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் கடத்தல்காரர்களை சட்டத்தின் முன் நிறுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேச பிரிவினையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை பயணத்தின் வலியை இந்நாள் நினைவூட்டுவதாக கூறியுள்ளார். நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணிக்காத்து வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை இந்த நாள் மேலும் வலுப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த போராட்டத்தில் மன உறுதியுடன் செயல்பட்டு உயிர் தியாகம் செய்தவர்களை இந்நாளில் நினைவு கூறுவோம் என்று கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், தேச பிரிவினை காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாட்டுக்காக தங்களது இன்னுயிரை ஈந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தங்களது வீடுகள், உடைமைகள் மற்றும் தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து பெரும் இன்னலுக்கு ஆளானதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த துயர நினைவுகளை இளைஞர்கள் மனதில் கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்து செயலாற்ற வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டுக்காக மக்கள் அனுபவித்த சொல்லனா துயரத்தையும் வலியையும் இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தியாகிகளின் உறுதிப்பாட்டையும் தியாகத்தையும் போற்றுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேச ஒற்றுமை, அமைதி, நல்லிணக்கம், மனிதநேயம் ஆகியவற்றை இந்நாள் உணர்த்துவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது.

0: இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-8 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் அரினா அனா செடிஷேவா இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றவுள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:50. நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் கேட்பதற்கு முன்
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும்

0: நேரம் 12:50. நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் கேட்பதற்கு முன்
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: நலமாய் வாழ்வோம்.
1: நடுக்குவாதம் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள்.
2: இன்னைக்கு நம்ம பார்க்க போற மருத்துவ நோய் வந்துட்டு பார்க்கின்சோனிசம். பார்க்கின்சோனிசத்தை வந்து தமிழ்ல நடுக்குவாதம்னு சொல்லுவோம். நடுக்குவாதம்னா என்ன? நடுக்குவாதம் வந்து யூஸ்வலா வயசானவங்களுக்கு வரும். 60 வயசுல வரக்கூடிய ஒரு நோய், அதாவது டீஜெனரேட்டிவ் நோயின்னு சொல்லுவோம். அதாவது வயது ஆக ஆக வந்துட்டு நம்ம மூளை தேய்மானம் ஆகும். அதாவது நம்ம மித்த மிஷின்கள் வச்சிருக்கோம், வீட்டுல ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம், டிவி இருக்கு, டூ வீலர் எல்லாம் வச்சிருக்கோம், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டெட் வாரண்டி பீரியட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் உடம்பிற்கும் வாரண்டி இருக்கு. அதாவது வயது ஆக ஆக 60 வயசுக்கு மேல உடம்புல உள்ள எல்லா ஆர்கன்ஸும் தேய்மானம் ஆரம்பிச்சிரும். அந்த தேய்மானத்துல பிரெயின்ல உள்ள ஒரு விதமான இடம் வந்து தேய்மானம் ஆகுறதுனால வரக்கூடிய வியாதி தான் நடுக்குவாதம். நடுக்குவாதம் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஸ்லோனஸ் இருக்கும். ஸ்லோனஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவோம். அதாவது நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய வேலை எல்லாமே வந்து மெதுவா ஆயிரும். சாப்பிடுறது, குளிக்கிறது, வீட்டுல வந்து நடந்து போறது எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்லோவா பண்ணுவாங்க. அது போக கையில வந்து நடுக்கம் இருக்கும். வேற என்ன சிம்டம்ஸ் இருக்கும் பார்த்தோம்னா, கை கால வந்து டைட்டா ஃபீல் பண்ணுவாங்க. டாக்டர், எனக்கு வந்து கை கால் வந்து விறைப்பா இருக்கு, டைட்டா இருக்கு, அப்புறம் நான் நடந்து போகும்போது வந்துட்டு விழுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இதெல்லாம் தான் யூஸ்வலா பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எதனால இந்த நடுக்குவாதம் வருதுன்னா, டோப்பமின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு நம்ம மூளையில. அந்த டோப்பமின் கெமிக்கல் வந்து குறைபாடு வரதுனால தான் நமக்கு வந்து நடுக்குவாதம் வருது. அந்த டோப்பமின் கெமிக்கல் நம்மள வந்து ஒரு ஆக்டிவிட்டியை வந்து பண்றதுக்கு, நமக்கு வந்து டோப்பமின் கெமிக்கல்னால தான் நம்ம வந்துட்டு எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும் வந்துட்டு அன்றாட வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப அது குறைவுபடும் போது டெய்லி பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஸ்லோவாயிரும். இது போக பார்க்கின்சோனிசம் நம்ம சொல்லக்கூடிய நடுக்குவாதத்துக்கு மற்ற சில அறிகுறிகளும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மலச்சிக்கல் இருக்கலாம், தூக்கத்துல பிரச்சனை இருக்கலாம், அல்ல வந்து ஸ்மெல் டிஸ்டர்பன்சஸ் சொல்லுவோம். அதாவது மனத்தை உணரும் திறன், வீட்டுல வந்துட்டு சமைக்கும் போது அவங்களுக்கு ஸ்மெல் தெரியாது. அது போக வந்துட்டு ஒரு மனச்சோர்வு இருக்கும், வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், பிளஸ் பேசுறதும் வந்துட்டு ஸ்லோவா இருக்கும். பார்க்கின்சன் நோய்க்கு வந்துட்டு மிக சிறந்த மருந்துகள் தற்போது வந்துட்டு இருக்கு. நோயை முழுமையாக நம்ம குணப்படுத்த முடியாட்டியும், உடற்பயிற்சி, சரியான சிகிச்சை, உடற்பயிற்சி, குடும்ப ஆதரவு இந்த மூன்றும் இருந்தால் பார்க்கின்சன் நோயுடன் திடமாக வாழ முடியும்.
1: நடுக்குவாதம் குறித்து விளக்கியவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள்.

0: கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
3: தொடர்வது திரு இசை. கார்த்திக் ரீட்டா குரல்களில் சிநேகனின் வரிகள், மணிஷர்மாவின் இசையில் சுரா திரைப்படத்திலிருந்து இதோ.

0: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
1: திரு இசை கேட்டீர்கள்.
2: புன்னகையாய்
3: இதழோர புன்னகையாய்
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
3: தேனோரும் பூந்தோட்டமாய்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
3: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி பண்பலை 101
3: குமரி பண்பலை 101

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் ஒரு மணி. செய்தி தெரியுமா கேட்பதற்கு முன்
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பானம் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356. இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜன் அண்ட் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை. உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
0: மதுரை காந்தி என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படும் இந்திய விடுதலை போராட்ட வீரர் NMR சுப்பராமன் அவர்களின் பிறந்த தினம் இன்று. செல்வமும் செல்வாக்கும் நிறைந்த குடும்பத்தில் பிறந்து காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு விடுதலைப் போரில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த NMR சுப்பராமன் அவர்கள் 1905 இதே நாள், ஆம் August 14 அன்று மதுரை மண்ணிலே பிறந்தார். பிறந்த ஊரிலேயே பள்ளிக் கல்வியை நிறைவு செய்து கல்கத்தா சாந்திநிகேதன் பல்கலைக்கழகத்தில் 2 ஆண்டுகள் பயின்றார். மாணவ பருவத்தில் படித்த காந்திஜியின் யங் இண்டியா இதழும் கதராட்டை போராட்டமும் இவர் மனத்துள் விடுதலை கனலை மூட்டியது. தொழிற்படிப்பிற்காக இவரை இங்கிலாந்து அனுப்ப முடிவு செய்து அரசு அனுமதியும் பெற்றிருந்த வேளையில்தான் தேச விடுதலையும் மக்கள் சேவையும் தன் லட்சியமாக கொண்டு இங்கிலாந்து சென்று படிப்பும் வாய்ப்பை மறுத்துவிட்டார்.
6: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
1: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜன் அண்ட் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
8: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
9: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
8: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: செய்தி தெரியுமா, NMR சுப்பராமன் அவர்களின் பிறந்த தினம் என்று. ராஜாஜி, சர்தார், வேதரத்னம் பிள்ளை ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு கொள்ள மதுரையிலிருந்து 27 இளைஞர்களை தேர்வு செய்து அவர்களுடன் சத்தியாகிரகத்தில் பங்கு கொண்டார். கள்ளுக்கடை மறியல், கதராடை விற்பனை, கதர் பிரச்சாரம், ராட்டையில் நூல் நூற்றல் என மகாத்மாவின் சித்தாந்தம் மற்றும் திட்டங்கள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு அயராது உழைத்தார் NMR சுப்பராமன் அவர்கள். வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் தீவிர போக்கு காட்டியதால் சிறை சென்றார். 1935 42 வரை மதுரை நகராட்சி தலைவராக பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில் நகராட்சி பள்ளிகளில் கொடியேற்றுதல், சர்வமத பிரார்த்தனை, நாள்தோறும் நூல் நூற்றல், பள்ளியின் சுற்றுப்புற தூய்மையை மாணவர்களைக் கொண்டு கண்காணித்தல், நெசவு, தச்சு, தோட்ட வேலை போன்ற அம்சங்களை அறிமுகப்படுத்தினார். துப்புரவு தொழிலாளர்களுக்காக வீடுகள் கட்ட ஆவண செய்தார். வினோபா பாவேவின் பூதான இயக்கத்திற்காக

0: 1951 அவனியாபுரம், காளிகாப்பான், விலாத்தூர், உச்சப்பட்டி ஆகிய ஊர்களில் இருந்த தனது 60 ஏக்கர் நஞ்சை நிலத்தை ஏழை மற்றும் விழிப்பு நிலை மக்களுக்கு தானமாக வழங்கினார். இவரது நூற்றாண்டான 2005 இவரின் நினைவாக தபால் தலை வெளியிட்டு கௌரவித்தது. தேச விடுதலைக்காய், சமுதாய வளர்ச்சிக்காய், கல்வி மேம்பாட்டிற்காய் பல தளங்களில் தன்னை அர்ப்பணித்து தனது சொத்துக்களை வாரி வழங்கிய வள்ளல் என் எம் ஆர் சுப்பராமன் அவர்களின் தியாகங்களை எண்ணுவோம், தேசப்பற்று கொள்ளுவோம். வாழிய பாரதம்.
1: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வெயிட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம், TNC அப்ளை.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரி நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
4: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
5: BSNL-ஓட புது செல்கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
6: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
5: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்கறாங்களே.
6: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
1: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வெயிட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம், TNC அப்ளை.
3: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
7: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிட்டல், திருநெல்வேலி. கால் 7520-12356.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10th மற்றும் 12th தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:10. ஹாய் ஸ்நேகிதியே, நேரலை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.

0: ஹாய் சிநேகிதியே, நேரலை நிகழ்ச்சி இதில் இன்றைக்கு என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, சிறுகு கட்டி பெருகுவாள். அது என்ன, இது எங்கேயோ நம்ம கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். நிறைய பேர் இதில் படித்த மாதிரியும் இருக்கே அப்படின்னு தோணலாம். உண்மையிலேயே நாம் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். இது சிறுகு கட்டி பெருகுவாள் என்பது நம்முடைய முன்னோர் மொழியாகவும் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். இது என்னன்னா, எளிமையான மிக சுருக்கமாக ஒற்றை சொல்லாட்சியில் இல்லை, இரண்டு சொல்லாட்சியில் சொல்வதானால் எளிமையான வாழ்க்கை முறை. அப்படி எளிமை அப்படிங்கிறது ஒற்றை சொல்லாட்சியில் கூட நம்ம சொல்லலாம். அப்படி என்ன எளிமை, எளிமைனா எப்படி அப்படின்னு பலருக்கு தோணலாம். எது இல்லாமல் இன்னைக்கு வாழ்க்கை இருக்குங்க, இது எளிமை அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுறீங்க. ஆனால் அந்த எளிமைங்கிறது எப்படி இருக்கிறது அப்படின்னு பல்வேறு விதமான சிந்தனைகள், எப்பொழுதுமே ஒரு கருத்தை நாம் முன்வைக்கிற போது அதில் பல்வேறு விதமான சிந்தனைகள் எழுவது என்பது இயல்பு இல்லையா. அந்த வகையில் பல்வேறு விதமான சிந்தனைகள் எழலாம், என்ன கருத்துக்கள் உருவாகலாம், அனுபவங்கள் பகிரலாம், இல்லை என்னுடைய முன்னோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை நம்ம அனுபவம் என்பது பட்டறி கெட்டறி கேட்டறி என்று மூன்று வித வகையில் நமக்கு கிடைக்கும் கலாம். அந்த அனுபவங்களை கூட நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். சரி, எளிமையான வாழ்க்கை முறை அப்படிங்கும் போது நம்ம முதல்ல சொல்ற மாதிரி அடிப்படையான தேவைகள் மட்டும் இருந்து அந்த தேவைகளோடு வாழ்வதுதான் எளிமையான வாழ்க்கை முறையா? அப்படியானால் அடுத்த கட்டத்திற்கு நாம் நகரவே கூடாதா? அப்படி நகர்வது என்பது எளிமையான வாழ்க்கை முறை இல்லையா? இப்படியெல்லாம் உங்களுக்கு கேள்விகள் வருதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் இந்த கேள்விகள் எல்லாம் வருகிறது. நிகழ்ச்சியினுடைய நிறைவில் இது என்ன அப்படிங்கறத தோழியர்களுடைய அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிற போது நாம் இது குறித்து இன்னும் அதிகமாக பேசலாம். சரி, இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு தோழியர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க இந்த தலைப்பு கேட்டுக்கணும். கேட்டுட்டு இது சார்ந்து உங்களுக்கு என்னெல்லாம் எண்ணங்கள் வருதோ, தலைப்பு சார்ந்து என்ன எண்ணங்கள் வருகிறதோ அவற்றை நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290722, இணைப்பு எண் 046522, கைபேசி எண் 8903257309. இப்போது தொடங்கி 1:45 வரை வலம் வரும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் தோழியரே நீங்கள் மட்டுமே பங்கேற்கலாம். உங்களுக்கான வாய்ப்பை தவறவிடாமல் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லும் போதே தோழிகள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். ஒரு அறிமுக உரையாக நம்ம சொல்லிட்டோம். இப்போ அடுத்து வரக்கூடிய தோழிகள் என்ன புரிதலோடு வருகிறார்கள், எப்படி பயணிக்கிறார்கள் என்பதை நாம் அவர்களோடு இணைந்து பயணித்து செல்லலாம். வணக்கம் குமரி, பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் சொல்வது யார்?
1: மல்லிகா, முழுகமூட்டில இருந்து.
0: மல்லிகாமா, முழுகமூட்டில இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க. நாங்க அதுதான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அதாவது சிறுகு கட்டி பெருகு வாழ், இது எங்காவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: சிறுகு கட்டி பெருகு வாழ், அதாவது மனிதனுக்கு அடிப்படை தேவைங்கிறது
0: வாழ்வாங்க
1: அவங்களுக்கு எல்லா விதமான, அவங்களும் எல்லாரும் மாதிரியே வந்து வளர்ந்து நம்முடைய இயற்கை எழுதுறாங்க. ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதுக்காக அவங்களும் அதே மாதிரிதான்.
0: இல்ல, ஆடம்பரம் எளிமை அப்படிங்கறத எங்க நீங்க சொன்னீங்க? அடிப்படையான தேவைகள் இருந்தால் அது எளிமையான வாழ்வு அப்படிங்கிறோம். நீங்க அடிப்படையான தேவைகள் அப்படிங்கும் போது உடுத்துறதுக்கு ஒரு ரெண்டு ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இரண்டு ஆடைகள் நம்ம வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் எங்கேயும் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம், ஒரு கிட்டத்தட்ட சொன்னோம்னா ஒரு சிறிய அளவிலான இடம்னு வச்சுக்கோமே, அப்படி இடம் இருக்குது. அது மட்டுமே இருந்துட்டா அந்த வாழ்க்கை எளிய வாழ்க்கை அப்படி நீங்க பாக்குறீங்களா?
1: அந்த மாதிரி செய்தோம் மத்தவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஏன்னா மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறது மாதிரி இருக்கும். மாடி மேல மாடிய கட்டி பக்கத்துல இருக்கவங்களுக்கு தொந்தரவா, அவங்களுக்கு காத்து கூட போகாம அடக்கணும்னா அது வந்து ஆடம்பர வாழ்க்கை.
0: இப்ப வந்து நீங்க வந்து மாடி மேல மாடி கட்டினா மத்தவங்களுக்கு தொந்தரவுன்னு நினைக்கிறீங்க. ஒரு சின்ன வீட்டுல இருக்கிறீங்க, ஆனா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குப்பையை தூக்கி அப்படியே நின்னுட்டு நின்ன இடத்துல எறிகிறீங்க அப்படிங்கும் போது அது அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இல்லையா? அடிப்படை தேவைகள் மட்டும் இருப்பதல்ல, நம்முடைய மனப்பக்குவமும் அங்கே இருக்கிறது இல்லையா?
1: வசதியான வாழ்க்கைங்கிறது வேற, எளிய வாழ்க்கைங்கிறது மத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாத வாழ்க்கை.

0: உங்களுடைய புரிதல் மற்றவர்களுக்கு தொந்தரவில்லாத வாழ்க்கைதான் எளிய வாழ்க்கை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, அடுத்தடுத்து வரக்கூடிய தோழிகள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த நிகழ்ச்சி எப்படி பயணப்பட போகிறது என்பதை தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கும்படி பண்பலை 101.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம், குமரி பண்டலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி.
2: சாமிகோபுரிலிருந்து திலகவதி பேசுறேம்மா.
0: திலகவதி அம்மா சொல்லுங்க.
2: எங்க பாட்டி சொல்லுவாங்க, அழிச்சு தேடி பெருக்கி அழி.
0: திரும்ப சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க அம்மா, மீண்டும் ஒருமுறை சொல்லுங்க. அத
2: அழிச்சு தேடி பெருக்கி அழி.
0: அரிக்கி தேடி பெருக்கி அழி. ஓ, அப்படின்னா என்ன?
2: அது ஒரு பழமொழி.
0: இல்ல பழம், அதனுடைய பொருள் என்னமான்னு கேக்குறேன். உங்களுடைய குரல் தெளிவா கேட்கலையே, தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்துல கேக்குறோம், ஆனா குரல் தெளிவா கேட்கலையே. சொல்லுங்க அம்மா.
2: இப்ப கேக்குதாமா?
0: கேக்குது அம்மா, கேக்குது.
2: நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன சேமிச்சு,
0: சரி,
2: அத பெரிய அளவுல நம்ம சேமிப்பு வந்துட்டீங்க, அப்புறமா நம்ம என்ன வேணும்னாலும் நம்ம செய்யலாம்.
0: ஓ,
2: ஒரு வீடு கட்டணும்னாலும் சரி,
0: சரி,
2: என்னாலும் சரி, நம்ம முதல்ல அகல கால் வைக்க கூடாது.
0: ஓஹோ,
2: அதுக்காக வேண்டியதான் இத சொல்லுவாங்க, அரிக்கி தேடி பெருக்கி அப்புறமா அழி.
0: இது வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதாவது நீங்க சொல்ற பொருள் சரியாக இருக்கலாம், அது அழி என்பது இதுல எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறது நமக்கு தெரியல.
2: என்னமா?
0: செலவு செய்தல் அப்படிங்கறீங்க. சரி, அதுதான் புரிதல். புரிதல் அங்கு தவறாக வந்துவிடக் கூடாது. அழித்தல் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு சீரழித்தல் என்கிற பொருளில் புரிந்து கொள்ள கூடாதுங்கிறதுனாலதான் அதை பத்தி நம்ம பேசுறோம் இல்லையா.
2: அது கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு, நம்ம அதை பெரிய அளவுல சேமிப்பு வந்த அப்புறம் நம்ம நம்ம இஷ்டம் போல நம்ம செலவு பண்ணலாம்.
0: ஓ, அதாவது ஒரு செலவை செய்யறதுக்கு முன்னால அந்த அந்த ஈட்டுகின்ற அந்த சக்தியை பெருக்கிக்கொள், அந்த சேமிப்பையும் வளர்த்துக்கொள் அப்படிங்கிற பொருளில் இப்ப நீங்க சொல்றதை வச்சு புரிஞ்சுக்கிறோம். சரியா? சரி அம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றியம்மா. நன்றி, தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. குமரி பண்பலை 101 தொடர்ந்து குமரி பண்பலை 101 கேட்டுட்டே இருங்க. உங்களுக்கான தொழில்களுக்கான நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது, நீங்க பங்கேற்றுக்கோங்க. உங்களுடைய எண்ண கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
8: வெஸ்பா, ஏப்ரல்லா, இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
7: உடனடி டெலிவரி,
8: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
7: தொடர்புக்கு
8: சூரிய ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
9: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
10: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
11: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
12: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில். 2330-66.
0: நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 உலா வந்து கொண்டிருப்பது ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னு சொல்லி நம்ம தலைப்பு கொடுத்திருக்கோம். ஒவ்வொரு தோழிகளும் பேசிட்டு இருக்கிறாங்க, புதிய கருத்துக்களும் இங்கே முளைத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், குமரி பண்பலை 101 அந்த தொலைவீசி எண்ணை சுழற்ற வேண்டும். சரி, எண்ணை நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். 260-2240 மற்றும் ஒரு எண் 2907-722, இணைப்பு எண் 0465-2, கைபேசி எண் 8903-2570-3-9. தொடர்ந்து தோழிகள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள், அவர்களோடு இப்போது நாம் பேசலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள்.
13: வணக்கம் மேடம், பெரியவிலிருந்து விஜயா பேசுறேன்.
0: பெரியவிலையிலிருந்து விஜயா அம்மா சொல்லுங்க.
13: பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பது வள்ளுவர் வாய்மொழி. அதாவது சிறுக கட்டி பெருக வாழ்னா என்னன்னா, அதை இருக்கிறத கொண்டு சந்தோஷமா மனை நிறைவோடி வாழணும். அதாவது நம்ம வாழ்க்கைங்கிறதுக்கு ஒரு

0: தடையை தவிர்த்து செல்லணும், அது சான்றோராட்டு இருக்கணும்னு எல்லாரும் நினைக்கும். ஆனா முடியாட்டாலும் அதுக்கு ஒரு அத்தியாயத்தை ஏற்படுத்திக்கிட்டு நாம வாழணும்.
1: அருமை.
0: எப்படி வாழணும்னா, 60 ஆண்டு வாழ்ந்தாரும் இல்லை, 60 ஆண்டு தாழ்ந்தாரும் இல்லை என்பது பழமொழி. ஒருவர் தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியாவது சேமிக்க வேண்டும். அதையும் முடியாது என்று தேவையற்ற செலவுகளை செய்கின்றார்கள். இன்றைய ஆடம்பர வாழ்க்கை நாளைய கேள்வி கணைகளாக எழும். இத நம்ம நல்லா யோசிக்கணும். அதாவது எதே வாழ்ந்தோம் போனவங்க வாழ்ந்ததுக்கு ஒரு அத்தியாயத்தை விட்டுட்டு போவோம், அதை போற்றணும். அந்த அளவுக்கு இருக்கணும். அதான் சிறுக கட்டி பெருகும். எதுவுமே இல்ல அந்த வீட்டுல.
1: ஒரு புது கவிஞர் சொல்லுவாரு, நீ வந்து விட்டதற்கு அடையாளமாக, வந்து செல்வதற்கு அடையாளமாக மிச்சமாக சிற்று சில்லறையேனும் விட்டு செல் அப்படிம்பார். உங்களுக்கு இடையே நீங்க இப்ப சொன்னீங்க, ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தீங்க அந்த விஷயத்த. அதாவது சான்றோராக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோரும் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய விஷயம். சான்றோர் அளவுக்கு முடியாவிட்டாலும் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை, நம்முடைய தடயத்தை நாம் விட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கறத, எளிமையான வாழ்க்கை முறை இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம்ங்கறத சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க.
0: அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா, ஒருத்தன் வாழாங்கன்னா ஆடம்பர செலவை தவிர்க்கணும். அது எப்படின்னா, கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் அதை பங்கு போட்டு பகிர்ந்து திட்டமிட்டு வாழணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். ஐயா அவங்கதான் அது போக முடியும், நம்மளால முடியாதுன்னு நினைக்காம அதை உள்ளதை வச்சு நல்லதை செய்வாங்கல்ல மேடம். அதே மாதிரி அத தன்னிறைவோடி நம்மளாலையும் இதை பிடிக்கலாம், உயர்வான எண்ணங்களை எடுக்கணும். அதுக்கான என்ன உழைப்பு தேவையோ அதை தேடி நாம உழைக்கணும் முதல்ல. அது இல்லைன்னு நம்ம சோர்வடையதை விட முயற்சி பண்ணி உழைக்கணும். உழைத்து மேல வரும்போது அதுக்கு எங்க கதையே ஒரு காரணம், நாங்க 4 பெண்களும்.
1: ஆனா நீங்க கதைகள்லாம் நிறைய சொல்லவே முடியாது, நிறைய தொழில்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. அதனால சுருக்கமாக நீங்க சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதாவது அந்த குறுகிய வேளையிலும் கூட நீங்க சான்றோர் மாதிரி வாழணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறீங்க. வரும்போதே வள்ளுவனாருடைய ஒரு வரியை நீங்க எடுத்துக்கிட்டே வந்தீங்க. அடுத்தது உள்ளதை என்ன சொன்னீங்க, உள்ளதை வைத்து நல்லதை செய் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. இந்த இதுதான், உள்ளதை வைத்து நல்லதை செய்தான். அதாவது இருப்பதை கொண்டு எளிமையாக எப்படி வாழ்வது அப்படிங்கிறது தான், அதுக்கு கடந்து போக கூடாதுங்கிறது. ரொம்ப நிறைய விஷயங்களை நீங்க எப்படி சொல்றது, ஒரு நிறைய இருக்கக்கூடியத ஒரு மாத்திரைக்குள் அடக்குவது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. தொடர்ந்து தொழில்களுக்கு நாம் வாய்ப்பு கொடுக்கலாம். இதுக்கு மாதிரி பண்பலை நூற்று ஒன்று. வணக்கம் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி.
2: வணக்கம் குமரி பண்களை, நல்லா இருக்கிறீங்களா மேம்?
1: நலமாக இருக்கிறோம், தாங்களும் நலம் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சிக்குள் வந்து விடலாம்.
2: சவரிமலை வடக்கு மேம், நம்ம இருப்பதை வந்து சிறப்பாக மாற கத்துக்கிட்டாலே நமக்கு சேமிப்புன்னு வந்துடும் மேம்.
1: சரி,
2: கண்டிப்பா நமக்கு வந்து வாழ்க்கையில சேமிப்பு நிற்கும். சிறுதுளி பெருகிறாங்க மாதிரி.
1: ஓ, சிறுக கட்டி பெருகவாள் என்பதை சிறுதுளி பெருவெள்ளமாக நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருத்தர் அதாவது இதை இப்படித்தான் கொண்டு போகணும்னு இல்ல, நிச்சயமாக அந்த தலைப்பு சார்ந்து அதை ஒத்து வரக்கூடிய நிறைய விஷயங்கள் பேசலாம். அது உங்களுடைய என்ன கருத்து பொறுத்து சொல்லுங்க.
2: அப்படி நம்ம எடுத்துக்கிட்டாலே நமக்கு எது தேவையோ அந்த தேவைகள் நம்ம எளிமையா பூர்த்தி அடையலாம் மேம். அதற்காக நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டியதே இல்ல.
1: சரி,
2: நம்ம உழைப்புல நம்மளுடைய சேமிப்புல நம்ம நல்லா முன் மாதிரியா வரலாம் மேம்.
1: சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா. நன்றி. தொழிலை நேயர்களை நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.
3: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
4: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு BSNL-இன் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
5: மிக குறைந்த கட்டணத்தில் BSNL ஃபைபர்,
4: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
5: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
4: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
5: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
4: இன்றைய இணைவில் உங்கள் BSNL-உடன்.
5: கண்டிஷன்ஸ் அப்ளை.
6: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
7: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
8: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
1: நேரலை இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும் குமரி பண்பலை 101. ஹாய் சிநேகிதியே நேரல் நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. தோழிகள் தங்களுடைய எண்ண கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறுக கட்டி பெருகவாள், அடுத்து வரக்கூடிய தோழி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி.
9: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் அம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
9: குளத்தில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் அம்மா. மேடம், சிறுக கட்டி பெருக வாழ வேண்டும். சிறுக கட்டி பெருக வாழ வேண்டும்னு சொன்னா, சிறுக சிறுக கேமிச்சு இந்த எறும்பு வந்து கேமிச்சு வச்சுட்டு மழை காலத்துல சாப்பிடும்.

0: அதே போல சிறுக கட்டி நம்ம பெருமளவு வளர்ந்து சிறுக சிறுக சேமிச்சு வச்சுட்டு நமக்கு இப்ப செல்வம் நிறைய இருக்கு. நம்ம இந்து சாப்பிடாமே இந்து சாப்பிடக்கூடாது, அப்படி அதிகம் உழைக்க வேண்டும், உழைத்து சாப்பிட வேண்டும். நமக்கு செல்வம் இருக்குது,
1: மலை போல் இருந்தாலும் வெட்டி வெட்டி தின்றால் எத்தனை நாளைக்கு இல்லையா? செக்களவு தங்கம் இருந்தாலும் செதுக்கி செதுக்கி சாப்பிட்டால் எத்தனை நாளைக்கா? சரி, ஒவ்வொருவர் வரக்கூடிய ஒவ்வொருவருமே புது புது பழமொழியோடு இன்றைக்கு நிறைய செய்திகளை சொல்லிட்டு இருக்கிறீங்க. சுருக்கமாக நீங்க சொல்லிட்டு முத்தாய்ப்பாக நிறைவு செய்திருங்க.
0: இருப்பதை
1: எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா. நன்றி நன்றி.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

0: தங்கச்சி, பிள்ளைய நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும். எங்க சேர்க்கலாம்?
1: அக்கா, நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஆயாச்சு. அங்க பிஇல கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, IEEE, மெக்கானிக்கல், பிடெக்ல ஏஐ டேட்டா சயின்ஸ், ஐடி பிரிவுகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 4 வருஷமும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது.
0: ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்லயே சேர்த்துடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நாகர்கோவில்.
1: கவுன்சிலிங் கோட் 4911, போன் 7555005004.
2: நேர்களை உங்கள் குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தோழியர்கள் பங்கேற்று தங்களுடைய அனுபவங்களை, எண்ண கருத்துக்களை, பல்வேறு விதமான புதிய புதிய பழமொழிகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிக மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய தோழி என்ன பேச போறாங்கன்னு கேட்கலாம். அதுக்கு முன்னால ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம்? அடுத்து கேட்டு இருக்கிறவங்க புதுசா வரவங்களுக்காக சிறுக கட்டி பெருகுவாள். வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதி நேரில் நிகழ்ச்சி.
3: வணக்கம் மேடம், நான் மேட்டுக்குடியில இருந்து பகவதி அம்மாள் பேசுறேன்.
2: பேசுங்கம்மா.
3: வீட்டுல உள்ள உறுப்பினர் எல்லாருமே ஓரளவுக்கு சிக்கனமா போய் நம்ம அம்மாவை போல நம்மளும் இருக்கணும், நம்மளை போல நம்ம பிள்ளைகளும் இருக்கணும் அப்படின்னு கூடிய மட்டும் சிக்கனமா நடந்து கொண்டா, நம்ம விட்டு நம்ம அம்மா சொன்னதை நம்ம நடத்தி வந்தா நம்ம பிள்ளைகளும் அதை ஃபாலோ பண்ணி வரும்போது வீட்டுல ஒரு சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா வாழலாம் மேடம்.
2: தலைமுறை தாண்டியும் இது தொடரணும் அப்படின்னா சிக்கனம் அப்படிங்கிறீங்க. இந்த எளிமை என்பதும் சிக்கனம் என்பதும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படிங்கறத தொடர்பு படுத்தி பேசி இருக்கிறீங்க. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல அடுத்த இந்த தோழிக்கு நம்ம கொடுத்துடலாமா, வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி அம்மா, நன்றி நன்றி. வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதி நேரலை நிகழ்ச்சி. இணைப்புல இருக்கிறீங்க, பேசுறீங்களா? வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதி நேரலை நிகழ்ச்சி.
4: வணக்கம் மேடம், நான் கதா மனோகரன்.
2: யார் பேசுறீங்கம்மா?
4: ராதா மனோகரன். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க நிகழ்ச்சியில சொல்லுங்கம்மா. சிறுக கட்டி பெருகவாள்.
4: அந்த எளிமையான சந்தோஷத்தை கொடுக்கறது.
2: சரி,
4: அதோட இருக்கோட எனக்கு.
2: சரி அம்மா, நன்றி அம்மா, நன்றி
4: நன்றி நன்றி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேர்களை ஓயாத கடல் அலையாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் குமரி பண்பலை நூற்று ஒன்றில் உலா வந்து கொண்டிருப்பது ஹாய் சிநேகிதியே தொழிலுக்கான நேரலை நிகழ்ச்சி. இந்திய நேரலை நிகழ்ச்சியில் சிறுகு கட்டி பெருகவாள் என்று தலைப்பு கொடுத்திருக்க ஒவ்வொரு தொழில்களும் அவர்களுடைய அனுபவங்களை எண்ண கருத்துக்களை மிக அழகாக சுருக்கமாக தெளிவாக நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு சென்று அடுத்து வரக்கூடிய தொழில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் ஹாய் சிநேகிதே நேரலை நிகழ்ச்சி.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
0: நேர்களை உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேர்களை நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில்

0: போது. வணக்கம் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் ஹாய் சிநேகிதியே, இணைப்பில் இருக்கிறீங்க. உங்களுடைய ரேடியோ வானொலியுடைய ஒலி அளவை குறைத்துக் கொண்டு பேசலாம். வணக்கம். வணக்கம் குமரி பண்பலை நூற்று ஒன்று ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி. தோவாளையிலிருந்து கிருஷ்ணமாமா பேசுங்க.
1: அதே மாதிரி நம்ம 5 ரூபா 10 ரூபா தானேன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து ஒரு ஒண்ணு போட்டு வைக்காம இருந்தோம்னா அது
0: அதாவது இன்னைக்கு நம்ம சொல்லி இருக்கிற விஷயம் சிறுக கட்டி பெருக வாழ் அதான் நீங்க சொல்றீங்க. சிறுதுளி பெருவெள்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறீங்களா, புரிஞ்சுக்கிறீங்களா? அந்த சிக்கன் அவர்களாமா அம்மா நீங்க சேர்க்கணும் சொல்றீங்க, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறீங்க. அந்த சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் எப்ப வரும்? அந்த சேர்க்கணுங்கிற அந்த கையில நம்மளுடைய அந்த பொருள் எப்போது தங்கும்? எளிமையான வாழ்க்கை முறை அப்படிங்கறது இல்லையா? சரி,
1: ஆடம்பரம் தேவை, அனாவசியமான ஆடம்பரம் தேவை கிடையாது.
0: ஒரு விஷயம் ஆடம்பரம் என்பது கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, தேவையை மீறி நம்ம செய்வதுதான். அதுலயும் அனாவசியமான ஆடம்பரம் என்கிற இன்னொரு புதிதாக ஒன்றை கூட கொண்டு வந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரல் நிகழ்ச்சி. உங்களை பொறுத்தவரை எளிமை என்று எதையெல்லாம் கருதுகிறீர்கள்? எப்படி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறது?
1: அந்தந்த பொருள் அந்தந்த சமயம் வாங்கிருவேன் சிக்கன மாட்டேன். அது வந்து என்ன சின்ன வயசுல அந்த குணங்கள் இருக்கு, ஆடம்பரமே இல்ல எனக்கு. அத வச்சு யாரு என்ன சொன்னாலும், குறை சொன்னா கூட, ஆடம்பரமா இல்ல, வெளியில வரும்போது கூட சிம்பிளாதான் வராங்க அப்படின்னு சொன்னா கூட நான் கண்டுக்க மாட்டேன். எனக்கு பிடித்த மாதிரி நான் இருக்கேன்.
0: சரி,
1: அதுதான் எனக்கு
0: மிகச்சிறப்பு அம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்று நன்றி.
1: நன்றி.

கேட்டவாடல் இடம்பெற்ற திரைப்படம் சுந்தரபாண்டியன். நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்தில் நாம் வந்துவிட்டோம். இன்றைக்கு ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் சிறுக கட்டி பெருகவாள் அப்படின்னு நம்ம தலைப்பு கொடுத்திருந்தோம். 9 தோழியர்கள் பங்கேற்று அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். 9 பேரும் 9 விதமாக பேசினார்கள். ஆனால் ஒட்டுமொத்தத்துடைய அந்த கருத்தினுடைய சாராம்சமும் எளிமையும் சிக்கனமுமாக இருந்தது. எளிமையாக இருக்கிற போது சிக்கனம் தானாக வந்து வாய்த்துவிடும். இந்த எளிமையும் சிக்கனமும் கைவாய்க்கிற போது நமக்கு அமைதியும் ஆனந்தமும் தழைத்து ஓங்கும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எளிமையான வாழ்க்கையானாலும் சரி, ஆடம்பரமான வாழ்க்கையானாலும் சரி, இல்லை எதிர்நோக்குகிற இன்னும் அதிகப்படியானதாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தத்தினுடைய அடிப்படை வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக இருப்பது. அப்படியானால் அந்த மகிழ்ச்சி எங்க இருக்கிறதுனா பயன்படுத்தக்கூடிய நம்மில் தான் இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை நாம் எப்பொழுதும் நமக்குள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் எப்போதும் எல்லா இடங்களிலும் எளிமை நம்மிடம் கைவர வேண்டும். இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சிறுக கட்டி பெருகவாள் என்று சொன்னார்கள். பெருக கட்டி பின்னாளில் வருத்தப்படக்கூடாது என்பதைத்தான் இங்கே உணர்த்தினார்கள். நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. இத்துடன் இந்த ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் வருவது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி டெல்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். சுதந்திர தினத்தையொட்டி மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் தமிழகத்தில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன.

0: ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தின கொண்டாட்டங்களை துவக்கி வைக்கிறார். 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடி ஏற்றப்படும் போது வானிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வண்ண பூக்களின் இதழ்கள் தூவப்படுகின்றன. தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி செங்கோட்டையிலிருந்து நாட்டு மக்களிடம் சுதந்திர தின உரையாற்றுகிறார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது இப்பாடல் இசைக்கப்படுகிறது. தேசிய மாணவர் படையினரும் எனது பாரதம் தன் ஆர்வலர்களும் வந்தே மாதரம் தேசிய பாடலை பாடுகின்றனர். தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது. 2500க்கும் மேற்பட்ட மாணாக்கர் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கின்றனர். சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க பல்வேறு தரப்புகளிலிருந்து 5000 சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம், சிறு குறு நிறுவனங்களுக்கான முத்ரா வங்கி கடன் திட்டம், சாலையோர சிறு வியாபாரிகளுக்கான ஸ்வாநிதி திட்டம், பாரத டாக்ஸி ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். சுதந்திர தின கொண்டாட்டங்களை ஒட்டி தலைநகர் டெல்லியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 15000க்கும் மேற்பட்ட பல்வேறு முகமைகளை சேர்ந்த பாதுகாப்பு ஊழியர்கள் பந்தோபஸ்து பணியில் ஈடுபடுகின்றனர். செங்கோட்டையை சுற்றி 1000க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ரயில்கள், பேருந்து, விமான நிலையங்கள், கோவில்கள், சுற்றுலா தலங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்புகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்றிரவு 7 மணிக்கு சுதந்திர தின உரையாற்றுகிறார். ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் அலைவரிசைகளில் குடியரசுத் தலைவரின் உரை நேரடி ஒலி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து இதன் தமிழாக்கம் இன்றிரவு 9:30 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி 2026 ஆண்டிற்கான காவல்துறை, தீயணைப்பு, ஊர்காவல் படை, சீர்திருத்த பணிகள் உள்ளிட்ட பிரிவுகளை சேர்ந்த 1057 பேருக்கு குடியரசுத் தலைவர் பதக்கங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து குடியரசுத் தலைவர் தகைசால் பணிக்கான பதக்கத்திற்கு 3 பேரும், உள்துறை அமைச்சகத்தின் சிறந்த பணிக்கான பதக்கத்திற்கு 17 பேரும் என 20 பேர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய புலனாய்வுத்துறையில் சிறப்பாக சேவையாற்றி 21 பேருக்கும் குடியரசுத் தலைவர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை நாளை ஏற்றுக்கொள்கிறார். பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தோருக்கு விருதுகளையும் முதலமைச்சர் வழங்கி கௌரவிக்கிறார். திருச்சி மாவட்டம் உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தியாகிகளை கௌரவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளனர். சென்னை தலைமைச் செயலகம், விமான நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம், ரிப்பன் மாளிகை உட்பட ஆட்சித்தலைவர் அலுவலகங்கள், மத்திய மாநில அரசின் அலுவலகங்கள் அனைத்தும் வண்ணமயமான ஒளி விளக்குகளுடன் காட்சியளிக்கின்றன. தமிழகத்தில் சுதந்திர தினத்தையொட்டி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நாளை நடைபெறுகின்றன. திருச்சி மாவட்டத்தில் 404 கிராம ஊராட்சிகளிலும் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் பொதுமக்கள் பங்கேற்க மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் அறிவுறுத்தியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி விழிப்புணர்வு பேரணி பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. நாமக்கல்லில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக அஞ்சல்துறை பணியாளர் விக்னேஸ்வரி கூறுகிறார்.
1: இல்லந்தோறும் மூவர்ண கொடி என்ற நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இந்த பேரணி நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவரும் மூவர்ண கொடியினை இந்த சுதந்திர தின விழாவிற்கு தங்கள் இல்லங்களில் ஏற்றி சுதந்திர தின விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 150வது வந்தே மாதர பாடலின் நினைவுபடுத்தும் விதமாக இந்த சுதந்திர தின விழா நிகழ்வு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் மக்களிடம் தேசிய ஒருமைப்பாட்டையும் சுதந்திர விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் விதமாக இந்த பேரணி நடைபெற்றது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை

மாற்றுவோம். தமிழ்நாட்டில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் சரக காவல்துறை துணைத்தலைவர் டாக்டர் வி சசிமோகன், சென்னை ஊழல் தடுப்பு கண்காணிப்பு இயக்கக காவல் கண்காணிப்பாளர் திருமதி சண்முக பிரியா, கரூர் நகர காவல் நிலைய தலைமை காவலர் திரு ரவிக்குமார் உள்ளிட்டோருக்கு தலா 8 கிராம் எடையுடன் கூடிய தங்கப்பதக்கமும் 25,000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட உள்ளது. இதேபோல் புலன் விசாரணை பணியில் சிறப்பாக பணியாற்றிய திருச்சி குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை துணை கண்காணிப்பாளர் திருமதி அனுஷியா, பெரம்பலூர் கைகளத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் திருமதி சித்ரா உள்ளிட்ட 10 பேருக்கு சிறப்பு பணிக்கான பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கான உரிமையை நிலைநாட்ட தமிழக அரசு சட்டரீதி

0: விவகாரத்தில் தமிழகத்திற்கான உரிமையை நிலைநாட்ட தமிழக அரசு சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என்றார்.
1: நமக்கு வந்து காவேரியில தமிழகத்துக்கு தேவையான தண்ணீரை தர தொடர்ந்து கர்நாடகம் மறுத்து வருகிறது. காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டுல கொடுத்ததும் அவங்க ரெகுலாரிட்டியில கொடுக்கப்பட்ட எந்த எவ்வளவு நீர் கொடுக்கப்படணும்னு சொன்னாலும் அவர்களும் தொடர்ந்து மறுத்துட்டு வராங்க. இது அனைத்தையும் சுட்டிக்காட்டி கடந்த திங்கட்கிழமை வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் செய்து அன்னைக்கே வந்து சுப்ரீம் கோர்ட்ல மென்ஷன் பண்ணலாம். திங்கட்கிழமை வந்து அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தமிழுக்கு தேவையான நீரை பெறுவதற்காக அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் விரைவாக எடுக்கப்பட்டு வருகிறது.
0: மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட தருவைக்குளம் உரக்கிடங்கு வளாகத்தில் பசுமை மாக்கல் திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், கடந்த 7 ஆண்டுகளில் 206 ஏக்கரில் 188,000 மரக்கன்றுகள் நடப்பட்டதாக குறிப்பிட்டார். தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை தாவேகா தலைமையிலான தமிழக அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அஇஅதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இன்று நடைபெற்று வருகின்றன. தஞ்சையில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, வறட்சியால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்குரிய காவிரி நீரை பெற தாவேக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தென்காசி, தூத்துக்குடி, நாமக்கல், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் அஇஅதிமுகவினர் ஆர்ப்பாட்டங்களை இன்று மேற்கொண்டனர். ஆடிப்பூரத்தையொட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா, திரு வன்னியரசு உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் பங்கேற்றதாக எமது விருதுநகர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டுதோறும் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமான ஆடிப்பூரத்தன்று நடைபெறும் தேரோட்டம் பிரசித்தி பெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று அதிகாலை ஸ்ரீ ரங்கமன்னார் ஸ்ரீ ஆண்டாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு திருத்தேரில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோபாலா என்ற பக்தி கோஷம் விண்ணதிர திருத்தேர் 4 மாடவீதிகளில் வலம் வந்தது. இந்த திருத்தேரோட்டத்தில் பங்கேற்று ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னாரை தரிசனம் செய்தால் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெறலாம் என்பது ஐதீகம். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் த. கமலக்கண்ணன்.
0: வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதுநகர் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு இன்று வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா இக்வடரின் எக்ஸ்கோபார் இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ஜீவன் நெடுஞ்செழியன் வேங்க் இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். சுதந்திர தினத்தையொட்டி மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் தமிழகத்தில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பான் வலை 101. நேரம் 1:55. திரு இசை பா விஜய் வரிகளை யுவன் சங்கர் ராஜா இசையில் சங்கர் மகாதேவன் பாட கேட்கலாம். ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து

0: Philippines have announced a grand Tiranga march tomorrow on the occasion of Independence Day. For Akashwani News, Poonam Kerketa from Ranchi.
1: The Intermeteorological Department, IMD, has issued an orange color warning for heavy to very heavy rainfall over Chhattisgarh, East Madhya Pradesh, Himachal Pradesh, Jharkhand, Uttar Pradesh and Uttarakhand today. Heavy rainfall conditions are also likely to prevail over Delhi, Haryana, Chandigarh, Punjab, West Madhya Pradesh, Madhya Maharashtra, Odisha, Vidarbh, Sub-Himalayan, West Bengal and northeastern parts of India during the next 2 days. The southwest monsoon has once again become active in several parts of Himachal Pradesh from today, with heavy rainfall being reported in some areas since morning. Torrential rains in several districts have led to a rise in the water levels of rivers and streams. The administration has urged people to exercise caution. A report.
2: The Meteorological Center Shimla has issued an orange alert for heavy rainfall in several areas of Mandi and Sirmaur districts today. A yellow alert for heavy rainfall has also been issued for isolated places in Kangra, Chamba, Bilaspur and Una districts. Meanwhile, the Chamba district administration has advised devotees undertaking the famous Mani Mahesh Yatra to proceed only when weather conditions are favorable. According to the State Emergency Operations Center, 140 roads are currently blocked due to landslides, 46 power transformers, while 244 drinking water supply schemes have also been disrupted. Besides, 177 people have so far lost their lives in rain-related incidents in Himachal Pradesh during the current monsoon season. Ritesh Kapoor, Akashwani News, Shimla.
1: In Odisha, 2 days of incessant rain have triggered a fresh flood threat in northern parts of the state, with several rivers swelling rapidly and crossing danger levels. More from our correspondent.
3: The flood situation on the ground is grim in several parts of northern Odisha. Flood water is spreading into low-lying areas, roads are submerged and swollen rivers are cutting off connectivity. The Baitarani is flowing above the danger mark at Anantpur and Patna in Keonzhar district, while the Jalaka at Mathani in Baleswar district is flowing at 7.84 meters against the danger level of 6.50 meters. Flood water has again entered through a breach in the Anantpur ring embankment. Joda and Balwil in Keonzhar district are also waterlogged. In Mayurbhanj, the Budha Balanga has spilled into parts of Baripada, while several roads are underwater. The Subarnarekha and Baitarani rivers are above danger levels. With more rainfall forecast, residents in low-lying and river bank areas have been advised to remain alert. Prakash Das for Akashwani News, Bhubaneswar.
1: And now before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu to address the nation on the eve of 80th Independence Day. Prime Minister Narendra Modi to lead the nation in Independence Day celebrations from the iconic Red Fort in Delhi tomorrow. Partition Horrors Remembrance Day being observed today. Prime Minister, Home Minister and Defence Minister pay homage to all those who lost their lives during partition. India dispatches first tranche of 20 metric ton relief supplies to Colombia to support ongoing post-earthquake recovery efforts. And alert issued for very heavy rainfall over Chhattisgarh, East Madhya Pradesh, Himachal Pradesh, Jharkhand, Uttar Pradesh and Uttarakhand today. With that, we end the midday news.
4: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
5: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 2:15.
7: நேர்கள் இப்பொழுது நேற்று நாகர்கோவிலில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மண்டல அலுவலகம் சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு கேட்கலாம்.
8: நேற்று காலை சுமார் 11 அளவில் நாகர்கோவிலில் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் கீழ் செயல்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மண்டல அலுவலகம் சார்பாக மத்திய அரசின் புதிய சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மற்றும் சமீபத்திய கொள்கை அறிவிப்புகள் தொடர்பான மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மண்டல கூடுதல் மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையர் ஸ்வகதா ராய் அவர்கள். நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தார் நாகர்கோவில் வருங்கால வைப்பு நிதி ஆணையர் வி சுப்பிரமணி அவர்கள். விழாவில் உதவி வருங்கால வைப்பு நிதி ஆணையர் கே அனில்குமார் அவர்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த தொழில் நிறுவன பிரதிநிதிகள், தொழிலாளர்கள், பங்குதாரர்கள் என பலரும் கலந்து கொண்டு

0: சிறப்பித்தனர். விழாவிற்கு வந்திருந்தவர்களை வரவேற்று பேசினார் நாகர்கோவில் வருங்கால வைப்பு நிதி ஆணையர் பி சுப்பிரமணி அவர்கள். அவர் தமது வரவேற்புரையில்
1: விக்ஷித் பாரத்காக கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்குது, அந்த முயற்சியின் ஒரு பங்காக நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் மூலமா PF ஆக்டுக்குள்ள இருக்கிற சோசியல் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ எப்படி வலுப்படுத்தலாம், அந்த முயற்சியில எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் பாத்தீங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய PMVBRY பிரதான மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா. இது மூலமா புதுசா வேலைக்கு சேர்ற எம்ப்ளாயிஸுக்கும் சரி, அந்த வேலையை அவங்களுக்கு கொடுக்கற எம்ப்ளாயருக்கும் சரி, ரெண்டு பேருக்கும் ஊக்கத்தொகையா மாசம் மாசம் வரும். எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியும், எம்ப்ளாயருக்கு வந்து அவங்களோட மந்த்லி ரெமிட்டன்ஸ்லயே அவங்களுக்கு இந்த பெனிஃபிட் வந்து தெரிய பயன்படுத்தும் ரேட்ஸ்ல அவங்களுக்கு இந்த 6 மாசம் பீரியடுக்குள்ள அவங்க ரெகுலரைஸ் பண்ணிக்க முடியும். சோ இது பண்றதுக்கு என்ன பண்ணணும், அவங்க ஆன்லைன் அவங்களோட போர்ட்டல்ல இருந்தே அப்ளை பண்ணி அந்த பழைய பீரியடோட டிஃபால்ட் வந்து ரெகுலரைஸ் பண்ண முடியும். மூணாவது ஒன்னு வந்து எம்ப்ளாயிஸ் என்ரோல்மெண்ட்ஸ் கேம்பெயின் 2026. இது ஆல்ரெடி 2025 ஒரு 6 மாசத்துக்கு போயிட்டு இருந்தது, அண்ட் 26 அதை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மூலமா என்னன்னா 2009 இருந்து 2026 வரைக்கும் யாராவது உங்க கம்பெனியில அவங்க இப்பவும் தொடர்றாங்கன்னா, ஜாயின் பண்ணி இப்ப கண்டினியூஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டேமேஜஸ் இல்லாம அவங்கள உள்ள கொண்டு வர முடியும். சோ இது மூலமா நிறைய பேருக்கு PF ஓட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்.
0: தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையர் ஸ்வகதா ராய் அவர்கள் தமது தலைமையுரையில் சமூக பாதுகாப்பு சேவைகளை விரிவுபடுத்துதல், டிஜிட்டல் சேவைகளை மேம்படுத்துதல் முதலானவற்றில் மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக எடுத்துரைத்தார். அப்போது
2: வெல்கம் ஆல் ஆர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பிகாஸ் EPF இஸ் ஹியர் டு பி வித் யூ. தி கவர்மெண்ட் இஸ் கண்டினியூஸ்லி பிரிங்கிங் இன் ஸ்கீம்ஸ் ஃபார் பெனிஃபிட் ஆஃப் போத் ஆர் employees and employers who are the backbone of the nation to ensure that we go towards our Viksit Bharat. And for heading towards Viksit Bharat, we need a very good strong economy, we need more employment, we need very strong and financially stable employers also. So all the schemes that the government is bringing is continuously handholding benefit for both first time employees who are joining the job market to protect their future through the social security benefits, and financial benefits are being extended to employers to help them to improve their business and offset the additional cost as well as provide incentive for growing their own business.
0: விழாவில் செயல் அலுவலர் பாலாஜி அவர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தால் செயல்படுத்தப்படும் திட்டங்களை எடுத்துரைத்தார்.
3: ரீஜனல் ஆபீஸ் நாகர்கோவில் வந்து கடந்த ஒரு 6 மாதங்காலமாவே பல்வேறு இடங்கள்ல நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம நடத்துறோம். அதுல PMVBRY எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர்ஸ்க்கான இன்சென்டிவ் ஆன்கோயிங்கா இருக்கிற ஒரு ஸ்கீம். சோ இதன் மூலமா ஒரு வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் கொண்டு வந்து
4: உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு வந்து கவர்மெண்ட் வந்து நம்புறாங்க. ரெண்டாவது பெனிஃபிட் வந்து

0: எம்ப்ளாயருக்கான பெனிஃபிட். ஒரு எம்ப்ளாயர் வந்து அவங்க ஆட் பண்ற, அவங்களுக்கு ஒரு பேஸ் லைன் இருக்கும், அந்த பேஸ் லைனுக்கு மேல அவங்க ஆட் பண்ற ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் அவங்க வாங்குற சம்பளம், நீங்க அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துல ஒரு குறிப்பிட்ட சதவீதம். இப்ப நீங்க வந்து 10,000 கீழே இருக்காங்கன்னா 10% ஆஃப் வேஜஸ், 10,000 ₹1,000, 9,000 ₹900. அதுவே 10,000 ₹20,000 வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபிளாட் 2,000. அதே மாதிரி 20,000 மேல 1,00,000 வரையும் சம்பாதிக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஃபிளாட் 3,000 அப்படிங்கிற விதத்துல நீங்க ஆட் பண்ற ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் நம்ம வந்து எம்ப்ளாயர் அந்த வந்து பெனிஃபிட்டை வந்து எவ்ரி 6 மந்த்ஸ் நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணி அந்த பெனிஃபிட்டை வந்து கிரெடிட் பண்றோம். ஸோ இதன் மூலமா உங்களுக்கு ஒரு இது வந்து ஒரு இன்சென்டிவா இருக்கும், எம்ப்ளாயருக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், எடுக்கிற ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் நமக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப் கிடைக்குது அப்படிங்கிறது மூலமா நீங்க வந்து உங்களோட சிடிசியில நம்மளுடைய ஒரு இன்சென்டிவா வந்து இது இருக்கும். ஸோ இதன் மூலமா இன்னும் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு நம்மளுடைய எக்கனாமிக்கு வந்து உதவணும் அப்படிங்கிறது கேட்டு. அப்புறம் வந்து இஇசி ஸ்கீம், உங்களுடைய பழைய நான் கம்ப்ளைன்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கான ஸ்கீம். விஸ்வா ஸ்கீம், உங்களுடைய பழைய டேமேஜஸை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கான ஸ்கீம். சைட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன், சென்ட்ரலைஸ்டு ஐடி எனேபிள்டு சிஸ்டம், அதன் மூலமாக எங்களுடைய பேக்கெண்ட் சிஸ்டத்தை சென்ட்ரலைஸ் பண்ணி அதன் மூலமாக உங்களுக்கான பெனிஃபிட்டை விரைவாக சர்வீஸ் டெலிவரியை விரைவுபடுத்துறதுக்கான ஸ்கீமும் நம்ம வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம். அதை பற்றின ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இது.
1: தொடர்ந்து தொழிலாளர்களின் பல்வேறு சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதிலிருந்து ஒரு பகுதி இதோ.
0: எம்ப்ளாயிஸ் ப்ராப்ளம்ஸ் 1952 இந்த சீலிங் லிமிட்ங்கிறது உண்டு. சில கேசஸ்ல எம்ப்ளாயரும் எம்ப்ளாயும் வித் அக்ரிமெண்ட் வந்து அவங்க வந்து ஃபுல் பேசிக் பிளஸ் டிஏல கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அந்த ப்ரொவிஷனும் இப்ப உண்டு. புது ஸ்கீம் நோட்டிஃபை பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் சோசியல் செக்யூரிட்டி கோடு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இபிஎஃப் ஆக்ட் இருந்துச்சு, இப்ப சோசியல் செக்யூரிட்டி கோடு இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால புது ஸ்கீம் நோட்டிஃபை ஆயிருக்கே தவிர உங்களுக்கு அந்த பேசிக் பிளஸ் டிஏ சீலிங் லிமிட் இது எல்லாமே பழைய ஸ்கீம்ல என்ன இருந்துச்சோ அதுதான் இப்பயுமே இருக்கு, அதுல எந்தவித மாற்றமும் இல்ல.
2: ஆகஸ்ட் 2025 இருந்து யூஏஎன் கிரியேஷன் வந்து ஆதார் பேஸ்ட் மட்டும்தான், அதாவது எம்ப்ளாயி தன்னைத்தானே அவங்களே கிரியேட் பண்ணக்கூடியது. சோ ஆகஸ்ட் 2025 இருந்து உமங் ஆப்க்குள்ள போயிட்டு யார் வேணாலும் ஆதார் கொடுத்து யூஏஎன் நம்பர் கிரியேட் பண்ணிக்கலாம். அவங்க வேலையில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே யூஏஎன் நம்பர் கிரியேட் பண்ணிட்டு அங்க உள்ள போயிட்டு இதுதான் என்னோட யூஏஎன் நம்பர், இதை வச்சு நீங்க பிஎஃப் எனக்கு டிடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்காக இந்த கிரியேட் பண்ணிருக்காங்க.
1: விழாவில் பங்கெடுத்தவர்கள் ஒரு சிலரின் கருத்துக்கள். நாகர்கோவில் வினோத் ராஜா அவர்கள் சொல்கிறார்,
3: இந்த பிஎம்விபிஆர்ஐ ஸ்கீம்ல வந்துட்டு நம்ம கம்பெனில இருந்து பெனிஃபிஷியரிஸ் இருக்கிறாங்க, இந்த ஸ்கீம்ல நம்ம எலிஜிபிளா இருக்கிறோம், நிறைய எம்ப்ளாயிஸ் வந்துட்டு நம்ம இந்த ஸ்கீம்ல பெனிஃபிஷியரா ஆட் ஆயிருக்கிறாங்க. அண்ட் மோரோவர் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நிறைய கேம்பஸ் டிரைவ் எடுக்கிறோம். இப்ப நாகர்கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டோம்னா நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டு காலேஜ் மூலமா போய் ஹையர் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டு இந்த ஸ்கீமுக்குள்ள எல்லாமே எலிஜிபிள் ஆவாங்க. இது வந்துட்டு கவர்மெண்டோட ஸ்கீம். கான்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மந்த்லி கான்ட்ரிபியூஷன் நம்ம வந்துட்டு கொடுத்துறோம், அவங்க பிஎஃப்க்கு கொடுத்துறோம். அண்ட் இபிஎஃப்ஓ சைடுல இருந்து அவங்க வந்துட்டு எம்ப்ளாயருக்கும் பெனிஃபிட் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் எம்ப்ளாயிஸ்க்குமே பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அதாவது எம்ப்ளாயருக்கும் சரி எம்ப்ளாயி வயசுலயுமே ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. நம்ம இன்னும் நிறைய எம்ப்ளாயிஸ் வந்துட்டு இது மூலமா உள்ள கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு எங்களுடைய எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இதுல என்ன பண்றாங்கன்னா அதுல வரக்கூடிய அந்த பெனிஃபிட், அந்த மானிட்டரி பெனிஃபிட், அதை வச்சுட்டு அவங்க கொஞ்சம் கோர்சஸ் பண்றாங்க. ஏன்னா ஃப்ரெஷரா உள்ள வரும்போது தியரிட்டிக்கல் நாலேஜ் தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ உள்ள வரும்போது பிராக்டிக்கலா நிறைய பண்ணும்போது நிறைய ஸ்கில்ஸ் வந்து இன்னும் கத்துக்க வேண்டியது இருக்கு. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த அமௌண்ட் ஏதாவது ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் பண்ணும்போது அதுக்கு இந்த அமௌண்ட் அது கூட சேர்த்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் 2-3 ஸ்கீம்ஸ் எல்லாமே பிஎஃப்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் பத்தியுமே நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுவும் நம்ம கம்பெனி வைஸ் எம்ப்ளாயருக்குமே கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் இந்த ஸ்கீம் எல்லாமே. அருமையான திட்டம் தான்.
1: கன்னியாகுமரி பகுதியை சேர்ந்த ஏ சுந்தர் சிங் அவர்கள் கூறுகிறார்,
4: இது வந்து விஸ்வாஸ் பற்றி. விஸ்வாஸ்னா அதாவது வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் டேமேஜ் எல்லாம் இருக்குல்ல, அந்த டேமேஜ் வந்து வேவர் பண்றாங்க, தள்ளுபடி பண்றாங்க, அது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்குது. எனக்கு வந்து தள்ளுபடி பண்ணி இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா தான் இருக்குது. என்னுடைய நிறுவனத்துல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 300 பேருக்கு மேல இருக்கிறாங்க. இது வந்து சொல்ல போனா எல்லாருக்குமே பயம் தான். இப்ப எம்ப்ளாயிஸ் வந்து நியூ எம்ப்ளாயி வந்து ஜாயின் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து 6 மாசம் அவங்க ஒர்க் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து இபிஎஃப் ல இருந்து இவங்களே அந்த அமௌண்ட்டை கட்டுறாங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு. நம்ம பர்சனல் கட்டுறோம், கட்டின பிறகு இபிஎஃப் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணி கட்டுறாங்க. புதுசா ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணும் போது அவங்க 6 மாசம் வேலை பார்த்தாங்கன்னா ஒரு எம்ப்ளாயிக்கு மேல வந்து 3,000 ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும். இது மத்திய அரசு போட்டு தருது இபிஎஃப் மூலமா. இப்போ வந்து என்னன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் இந்த ஸ்கீம்ல வந்து நல்ல ஒரு பெனிஃபிட். இதுல வந்து நம்ம வந்து என்னன்னா எம்ப்ளாய் உடனடியா நிறைய பேருக்கு வந்து வேலை கொடுக்கணும். புதுசா வேலை கொடுக்கும் போது அவங்க 6 மாசம் நம்ம கம்பெனில வேலை பார்த்தாக்கி அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 3,000 வச்சு ஒரு 10 பேரும் கொடுத்தோம்னா 30,000 நமக்கு கிடைக்கும். இப்ப இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது ஒரு நல்ல ஒரு ஸ்கீம்.
1: செயல் அலுவலர் மகாதேவி அவர்கள் நன்றி நவில நாட்டுப் பண்ணுடன் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நாகர்கோவில் மண்டல அலுவலகம்.

0: சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இனிதே நிறைவுக்கு வந்தது.
1: நேர்கள் இதுவரை நேற்று நாகர்கோவிலில் தொழிலாளர் வருங்கால வைப்பிரதி மண்டல அலுவலகம் சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை, நிகழ்ச்சி அமைப்பு டி எல் ஜேக்கப்.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

அன்னையர்கள் கொண்டாடும் ஆடி மாதத்தில் பூரநன்னாளில் உலகை காக்க உமாதேவி சக்தியாக உருவெடுத்தாள். பூமாதேவி ஆண்டாளாக அவதரித்தாள்.

0: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம், TNC அப்ளை.
1: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2 lakh பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
2: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 times ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444066.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி, குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி, வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ,

திவ்ய தேசமெங்கும் விமரிசையாக கொண்டாடப்படும் இந்நாளில் பன்னிரு ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி வனத்திலே தோன்ற பெரியாழ்வார் என்றழைக்கப்படும் விஷ்ணு சித்தர் கண்டெடுத்து கோதை என பெயர் சூட்டி சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார். கண்ணன் பக்தியில் கரைந்த கோதை நாச்சியார் மாலவனுக்காக கட்டிய மாலையை தானே சூடி அழகுபார்த்து பெருமாளுக்கு அழகாக இருக்குமா என தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாளாம். காலம் நகர்ந்தது. இந்த காட்சியை ஒருநாள் கண்ட தந்தை பெரியாழ்வார் மகளை கடிந்தார், மனக்கலக்கமுற்றார். கனவில் வந்த கார்மேக கண்ணன் கலக்கம் தீர்த்தான்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 ஹவர்ஸ். அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

ஆடிப்பூர நன்னாள் என்று ஆண்டாள் அவதரித்தாள். அன்னை சக்தியும் உமாதேவியும் உருவெடுத்தாள். ஒரு மகள் தன்னையுடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கண்மால்தான் கொண்டு போனான் என்கிற பெரியாழ்வாரின் பாசுர மூலம் ஆண்டாளுடைய அந்த கனவை அறியலாம். சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்றும் ஆண்டவனையே ஆண்டவள் என்றும் அழைக்கப்பெறும் ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் மொழியென இரண்டு படைப்புகளை பாசுரங்களாக தந்தார்.

0: தலையில அடிபட்டுச்சுன்னா ஒண்ணும் இல்லன்னு அலட்சியம் பண்ணாதீங்க. உடனே முத்து நியூரோ மருத்துவமனைக்கு போங்க.
1: 24 மணி நேர அவசர சிகிச்சை, உடனடி சிடி ஸ்கேன், அனுபவமிக்க நியூரோ நிபுணர்கள் இருக்காங்க. எதுனாலும் உடனே சரி பண்ணிடலாம்.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். மேலும் விவரங்களுக்கு கால் 8870198870.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரைனா சூப்பர்
5: கே சின்னதுரை என்கோ. ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
6: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
7: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில். 233066.
8: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2,00,000 பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
9: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 டைம்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
10: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444066.
11: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்றிரவு 9:30 இதன் தமிழாக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். ஆண்டாள் அவதரித்த ஆடிப்பூர நன்னாளான இன்று ஆண்டாள் திருக்கோவில்கள் மட்டுமன்றி அம்பாள் கோவில்கள் எங்கும் சந்தன காப்பிட்டு அம்மனுக்கு வளையல் மாலைகள் சாற்றி வளையல்களால் அலங்கரித்து வழிபடுவது தொன்று தொட்டு வரும் வழக்கமாக இன்றும் இருந்து வருகிறது. அகிலமெங்கும் அமைதி தவழ சக்தி வடிவமாம் அம்பிகையை தொழுவோம்.

0: அம்மா.
1: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
2: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
1: சனிக்கிழமை
2: தோறும் காலை 10:02
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

0: திரைசி கேட்டீர்கள். என்னும் சில நொடிகளில் வருவது வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து.
1: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் காரைக்காலிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நாகப்பட்டினம் 12 சென்டிமீட்டர், அலியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அரியலூர், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, சேலம் மாவட்டம் ஏற்காடு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு, எடப்பாடி, புதுக்கோட்டை, மலையூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், வாழப்பாடி, திருப்பத்தூர், குறுங்குளம், விருதாச்சலம், காரைக்குடி, பெருங்களூர், ஆண்டிப்பட்டி, வாடிப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, தானியமங்கலம், பார்வுட், ராசிபுரம், சின்கொனா, மேட்டுப்பட்டி, கோபிச்செட்டிப்பாளையம், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், குருவடி, கீழச்செருவாய், காரியாப்பட்டி, உபாசி, ஏத்தாப்பூர், சாத்தியார், பேராபூரணி, ஹாரிசன், மிமிசல், தேவாளா, வலங்கைமான், உட்பிரையர், தேவக்கோட்டை, கோவிலாங்குளம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குடலூர் பசார், சிவகங்கை, அருப்புக்கோட்டை, பட்டுக்கோட்டை, கொடிவேரி, மேல்குடலூர், குப்பநத்தம், ஆவுடையார் கோவில், கரம்பக்குடி, தொண்டி, விண்ட்வர்த், அகரம்சீகூர், கிளன்மார்கன், ஆயன்குடி, அதிராமப்பட்டினம், காரைக்கால், முத்துப்பேட்டை, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை ஐஸ் ஹவுஸ், தேனி மாவட்டம் மஞ்சளாறு, திருவாரூர் மாவட்டம் கொடவாசல், சேலம் மாவட்டம் காரியாக்கோவில் அணை, மதுரை மாவட்டம் சோழவந்தான், பெரம்பலூர் மாவட்டம் வீக்களத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணை, செம்பரம்பாக்கம், கொப்பம்பட்டி, பாண்டவையர் தலை, குண்டார் அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.5 டிகிரி

செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சில இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், தருமபுரி, ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், சேலம், திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, தேனி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் பகுதிகளிலும் சில இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதுநகர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 16ஆம் தேதி அன்றும் இதே வானிலை நிலவும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை அதிகள வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 29.8 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 18ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: சதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:02. தேநீர் நேரம்.

இதில் இன்று வலம் வருவது வாராய்த்தோழி. இன்றைய வாராய்த்தோழி நேரலையில் விடுதலை வேள்வியில் வீர மகளிர் குறித்து தோழியர்கள் பங்கேற்று உங்களுடைய உள்ளம் கவர்ந்த அந்த வீரமங்கையரை குறித்து நீங்கள் பேசலாம். நம்முடைய இந்திய விடுதலை போராட்டத்தில் பெண்களும் பெருந்திரளாக பங்கேற்றார்கள். அகிம்சை போராட்டம் மட்டுமல்ல, ஆயுதமேந்திய போராட்டங்களிலும் பெண்கள் பங்கேற்று உயிர்த்தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களை நினைவு கூறக்கூடிய வகையில் அவர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு வந்து இந்த நிகழ்ச்சி அப்படின்னு வரும்போது ஒரு மணி நேர இந்த நேரலை நிகழ்ச்சியில் ஒருவரை பற்றி மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரிந்த ஒவ்வொருவர் குறித்தும் நீங்கள் பேசலாம். அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக இதற்கு முன்னால் நம்ம தயாராயிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அல்லது இல்லை, இதுக்கு முன்னால் நமக்கு நிறைய பேரை தெரிஞ்சிருக்கும். நம்முடைய பள்ளி காலங்களில் படிக்கும் போது இருந்தே நிறைய விடுதலை போராட்ட வீரர்களை பற்றி, வீராங்கனைகளை பற்றி நாம் நிறைய படித்திருப்போம். ஒரு சிலரை நம்ம இப்போ நினைவுபடுத்தி சொல்லுகிற போது, ஆ, இது இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுடைய எண்ணத்தில் உதிக்கலாம். அவர்களை குறித்து நீங்கள் பேசலாம், அல்லது தேடி தேடி கூட எடுத்தும் நீங்கள் பேசலாம். சரி, அப்ப யாரெல்லாம் அப்படி உங்களுக்கு சொன்ன உடனே நினைவுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளிக்காலம், விடுதலை போர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, ஜான்சி ராணி லட்சுமிபாய், வேலு நாச்சியார், குயிலி, அஞ்சலி அம்மாள், சரோஜினி நாயுடு, கேப்டன் லட்சுமி சாகல், துர்காவதி தேவி, சுனிதி சௌத்ரி, வீணாதாஸ், அக்கம்மா செரியன், இப்படி பல்வேறு வீராங்கனைகள் இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு வந்து ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள். இந்த தேசப்பற்றாக இருக்கட்டும், நம்முடைய வீரப்பெண்மணிகளாக நாம் எப்படி திகழ வேண்டும் என்பதாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் நமக்கு முன்னணியாக இருந்து வழிகாட்ட இருக்கிறார்கள். அவர்களை குறித்து குமரி பண்பலை நூற்று ஒன்றின் வாராய்த்தோழி நேரலை நிகழ்ச்சியில் இன்றைக்கு தோழியர்கள் பேசலாம். அதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்களை நினைவூட்டுகிறோம். 260240 மற்றும் ஒரு எண் 209722, இணைப்பு எண் 04652, கைபேசி எண் 8903252309. இப்போது தொடங்கி 4 மணி வரை வலம் வரும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் தோழியரை நீங்கள் பங்கேற்று உங்களுடைய உள்ளம் கவர்ந்த அல்லது உங்களுக்கு தெரிந்த விடுதலை வேள்வியில் பங்கு பெற்ற வீர மகளிர் குறித்து பேசலாம். உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் இப்போது தோழிகள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். முதலில் யார் குறித்து பேசப்போகிறார்கள், யார் வந்து பேசப்போகிறார்கள் என்கிற ஆவலோடு. வணக்கம் குமரி பண்பலை 101 வாராய்த்தோழி நேரலை இணைப்பில் இருக்கிறீங்க, பேசுறீங்களா? வந்தார்கள், வந்த வேகத்தில் காணாமல் போய்விட்டார்கள். பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆரம்பத்தில் எல்லோரையும் குதூகலப்படுத்துகிற மாதிரி ஒரு பாடல் கேட்டுட்டு வரட்டும். அவர்களுக்குள்ளும் அந்த ஐயோ நம்மளும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வேகமும் வரட்டும். பாடலின் படம் 'வெயில்'.

0: நீ பயமின்றி, நீ பயமின்றி துணிந்து செல்லு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: ஓயாத கடலலையாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஓங்கல் குமரி பண்பலை 101 வாராய் தோழி நேரலையில் இன்றைக்கு விடுதலை வேள்வியில் வீர மகளிர் குறித்து தோழியர்கள் உங்கள் உள்ளம் கவர்ந்த விடுதலையில் வேள்வியில் ஈடுபட்ட வீர மகளிர் குறித்து பேசலாம் என்று சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து தோழிகள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். யார் இப்ப முதல்ல பேச போறாங்க, யாரை குறித்து பேச போகிறார்கள் என, எத்தனையோ விடுதலை போராட்ட வீராங்கனைகள் இருக்கிறார்கள், அவர்களில் யாரை குறித்து பேச போகிறார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஆவலும் எங்களுக்குள்ளும் இருக்கிறது. வணக்கம் குமரி பண்பலை 101 வாராய் தோழி நேரலை நிகழ்ச்சி. நலம், தாங்களும் நலம் தானே? நலமா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருக்குது. சரி, அதே நலத்தோடு மகிழ்ச்சி மகிழ்ச்சி
5: உங்களோட குரல்ல கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து இன்னைக்கு வேலு நாச்சியார் பத்தி பேசுறேன். வேலு நாச்சியாரோட சம்பந்தப்பட்ட ஒருத்தர், வேலு நாச்சியார் வந்து வெள்ளைக்கார துறைகளால் துரத்தப்படுறாங்க.
4: சரி,
5: இவங்க வந்து காட்டுக்குள்ள போய் மறைஞ்சிடுறாங்க.
4: சரி,
5: அந்த நேரத்துல ஆடு மேய்க்கிற ஒரு பொண்ணு,
4: சரி,
5: அவங்க பேரு உடையாள்.
4: உடையாள்
5: அவங்க வந்து ஆடு மேய்ச்சிட்டு நிக்கும் போது வெள்ளைக்கார துறைகள் பின்னாடி வர்றாங்க. இந்த வேலு நாச்சியாரோட படைகள் எங்க போச்சுன்னு கேக்குறாங்க.
4: சரி,
5: அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, முதல்ல ஒண்ணுமே தெரியாத மாதிரி கமந்து நிக்கிறாங்க. இவங்கள வந்து தலைய புடிச்சு நிமித்தி வச்சுட்டு, நீ பாத்துருக்கணும், இப்பதான் அந்த புகை மாதிரி இருக்கும் தெரியுமே, மண்ணுல குதிரைகள் ஓடும் போது அந்த மண்ணு எல்லாம் பறந்து தூசி எல்லாம் இருக்கு, அப்ப இப்பதான் போயிருக்காங்க, எங்க போனாங்க அப்படின்னு கேக்கும் போது,
4: சரி,
5: அந்த பொண்ணு எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஓங்கி கன்னத்துல அரைஞ்சிருக்காங்க. என்னோட நாட்டை காட்டி குடுக்கிற வேலைய பாக்குறத நான் தூக்கிலே தொங்கலாம் அப்படின்னு, நீ என்னடி தூக்குல தொங்குறதுன்னு வாழால வெட்டிட்டா கொன்னுட்டாங்களாம்.
4: ஓஹோ,
5: அத கேள்விப்பட்ட வேலு நாச்சியாரு அவங்களுக்கு அவங்க ஞாபகமா,
4: சரி,
5: ஞாபகம் உடைய பேர்ல.
4: உங்களுடைய குரல் சரியா கேக்கல, இப்ப கேக்கல
5: எனக்கு கூட, விட்டு விட்டுதான் கேக்குது.
4: ஓ சரி,
5: உடையாள் அந்த பேரை வெட்டுடை காளி அப்படின்னு கோயிலே கட்டி வச்சிருக்காங்க.
4: அந்த
5: கோயில் திருப்பத்தூர் மாவட்டத்துல எங்க இருக்கத சொன்னாங்க. அந்த பெண்களை தெய்வமாக வணங்க வச்சது கூட இந்த சுதந்திர போராட்டம் தான். இப்ப வேலு நாச்சியார், ஜான்சி ராணி, வீரமங்கையர், குயிலி, குயிலி எல்லாம் வேலு நாச்சியாரோட ரொம்ப சம்பந்தப்பட்டவங்க. ஆனா பெரிய பெரிய தலைகளை நமக்கு தெரியும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப, ஒரு ஒரு தலைவர் வந்து போராடி இருக்காருன்னா அவருக்கு ஃபேமிலியில இருக்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த பெண்களும் வீரமங்கையர் தான். தன்னோட கணவனை சிறைச்சாலைக்கு அனுப்பிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பிடி அரிசி வாங்கி உணவு சமைச்சு சாப்பிட்ட பெண்கள் இந்த நாட்டுல இருந்திருக்காங்க. கொடுமையான விஷயங்கள் அனுபவிச்சிருக்காங்க. ஒரு சுதந்திர போராட்ட வீரரோட மனைவி தன்னோட தாலிய கலத்த கூடாது, ஆனா கலத்தி அத அடகு வச்சு சாப்பிடுற நிலைமையில கூட தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு நமக்கு சுதந்திரமா சுவாசிக்கிட்ட ஒரு சுதந்திர காற்று வந்து அவங்க எல்லாருமே விட்ட உயிர் மூச்சு காற்று.
4: நிச்சயமா, அதாவது சிவகங்கை சீமை, சிவகங்கை சீமை உடையாள் பத்தி தான் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க இல்லையா? வேலு நாச்சியாருடைய அவர்களுடைய அந்த படை பிரிவுக்கே அவர் வேலு நாச்சியார் இந்த உடையாள் அப்படிங்கிற பெயர் வச்சுதான் குயிலியை வந்து நியமிச்சதாகவும் ஒரு இடத்தில் படித்த ஞாபகம் எனக்கு இப்போது வருகிறது. சரிம்மா, ரொம்ப அழகா வந்து, அதாவது கேட்ட பெயர்கள், ஆனால் இதுவும் இன்னும் கேட்கப்பட வேண்டிய பெயர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு

0: நன்றி அம்மா.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: வணக்கம், வாராய் தோழி நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம் மேடம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
1: பென்ஸ்லி கண்ணதாஸ் சுரபல்.
0: சரி,
1: வேலு நாச்சியார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்களுக்கு நெருங்கிய தோழி, படைக்கே தளபதியா வச்சவங்க, ஒரு பெண்ணை படைத்தளபதியா வச்சிருந்தவங்க, படைத்தளபதியா இருந்து அவங்களே காப்பாத்தினவங்க குயிலி பத்தி தான் நான் சொல்றேன். எனக்கு வீரமங்கை அப்படின்னு சொன்னோடனே, சுதந்திர போராட்டத்துக்கு வந்தாரு வீரமங்கை அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வர்றது குயிலி தான்.
0: சரி,
1: ஏன்னா ஒரு அரசர் அப்படிங்க, அரசர் அரசி அப்படிங்கறது அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு படைக்கு தளபதியா இருந்தாலும், ஒரு தோழியா இருந்தாலும், அவங்கள காப்பாத்துறதுக்கோ பாதுகாக்கிறதுக்கோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா வீரமங்கையான குயிலி அப்படி இல்ல, ஒரு அரசியே, ஒரு சாம்ராஜ்யத்துக்கு உண்டான அரசியே பாதுகாத்து, அவங்கள போர் தொடுக்க வந்தவங்க இலக்கிய கம்பெனி வச்சிருந்த அந்த துப்பாக்கிகள் அந்த இடங்கள் எல்லாத்திலயுமே இவங்களே தற்கொலை, தன்னைத்தானே அவங்கள கொலுச்சிக்கிட்டு அந்த இடத்தை எல்லாம் தீரிச்சு கொளுத்திட்டாங்க. இப்ப இருந்தாலும் இறந்தாலும் நான் எல்லாரையும் கொன்னுட்டுதான் ஆவேன்னு நெஞ்சு நிமிச்சுட்டு வாடா எனக்கு முன்னாடி அப்படின்னா நெஞ்சு நிமித்து நின்னாங்க பாத்தீங்களா, அந்த விஷயம், அந்த அந்த இது வந்து ரொம்ப நமக்கு வரவேற்கத்தக்கது. அவங்க எல்லாருமே உயிரை கொடுத்து நம்ம சுதந்திரத்துக்காக, உயிரை மட்டும் இல்ல நிறைய இழப்புகள் இழந்துதான் நமக்கு தந்திருக்காங்க. ஆனா இந்த தலைமுறைக்கு நம்ம இந்த விஷயங்கள் அத்தனையும் கொண்டு கடத்தணும்.
0: நிச்சயமாக, மீண்டும் மீண்டும்
1: குழந்தைங்களுக்கு இந்த விஷயங்களை கடத்தணும்.
0: அதைத்தான் குமரி பண்பலை நூற்று வந்து செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒரு விஷயம் எப்படி கிடைத்தது என்பது தெரியாத போது அந்த விஷயத்தினுடைய அருமை தெரியாதவர்களாகவே நாம் இருந்து விடுவோம். அதனால இந்த தேசத்தினுடைய சுதந்திரம் என்பது மிக எளிதாக கிடைத்த ஒன்றல்ல. எத்தனையோ உயிருடைய அந்த ரத்தம் சிந்தி, வியர்வை சிந்தி, அவர்களுடைய பொருள், உயிர், பொருள், ஆவி அனைத்தையும் இழந்துதான் இன்றைக்கு சுதந்திரமாக இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா. இன்றைக்கு இதையெல்லாம் பேச முடிகிறது என்று சொன்னால் எத்தனை பேருடைய தியாகம் அங்கே இருக்கிறது.
1: நிச்சயமா, நிச்சயமா. இப்போ அதுவும் ஒரு வருஷத்திலயோ இல்ல பத்து வருஷத்திலயோ கிடைச்சிடல, நூற்றாண்டுகள் அந்த அளவு அவங்க போராடிதான் நமக்கு இந்த அளவுக்கு நம்ம சுதந்திரப்பட்டோம். நம்ம ஆடை போடுற ஆடை போட்டு கூட நம்ம போராடிதான் நம்ம வாழ்த்தி இருக்கோம்.
0: சரிம்மா, தொடர்ந்து பேசும்போது குரல் வந்து தெளிவாக கேட்கல, ஆனா நிகழ்ச்சியில் பங்கேற்றீங்க, குயிலி பத்தி பேசியிருக்கீங்க. நன்றி, நன்றி அம்மா, நன்றி. எட்டி எட்டி பார்க்கும் உங்கள் எண்ண அலைகளோட யதார்த்தமாய் சங்கமிக்கிறது இதோ குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம்.
2: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
3: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
4: அடி கண்ணாத்தா பொன்னாத்தா செல்லாத்தா எல்லாம் வாங்கடி.
5: என்னடி எங்க வரணும்
6: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
5: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
6: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
5: வா வா, சீக்கிரம் போகலாம்.
7: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
8: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
9: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
8: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: நேர்களை உங்கள் குமரி பண்பலையை 101 வாராய் தோழி நேர்களையில் விடுதலை வேள்வியில் வீர மகளை குறித்து தோழியர்கள் அவர்களுக்கு தெரிந்தவர்களை அல்லது அவர்களின் உள்ளம் கவர்ந்தவர்களை, அவர்கள் மனதிற்கு பிடித்தவர்களை குறித்து இந்த நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து ஒரு தோழி இணைப்பில் வராங்க. அவர் யார், எங்கிருந்து, எந்த வீராங்கனையை குறித்து அல்லது வீர மகளிரை குறித்து பேசப்போகிறார் என்று கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 வாராய் தோழி நேரலை நிகழ்ச்சி.
10: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா. யார்?
10: புலியூர்குறிச்சியிலிருந்து சுதா.
0: புலியூர்குறிச்சியிலிருந்து சுதாமா.
10: அது பெண்மை என்பது தியாகத்தால் உருவானது. அவருடைய தியாகம் தான் சுதந்திரம் கிடைப்பதற்கு மிக முக்கிய காரணம். அதுல வந்து நம்ம போராளி வந்து குயிலி பத்தி பண்ண போறேன்.
0: இதுக்கு முன்னால் குயிலி பத்தி தான் ஒரு அம்மா பேசினாங்க, கேட்டுட்டு இருந்தீங்களா?
10: ஆமா, கேட்டுதான் இருந்தேன்.
0: உங்களுக்கு
10: கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு,
0: பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க.
10: அதாவது ஒரு ஆயுதம் ஏந்தி போற

0: அடியா பெண் தான், பெண் விடுதலை வீராங்கனை தான் வந்து போராளி புயிலி. அதாவது இந்த வேலு நாச்சியார் அவர்களுடைய அந்த படைப்பிரிவில் அது முக்கியமான ஒரு
1: படை தளபதியாக இருந்தார்.
0: ஆமா ஆமா, அது வந்து அவர் வந்து சிவகங்கை அப்படி அரண்மனையில கூட அந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில்ல ஒரு நவராத்திரி விழாவிற்காக விஜயதசமி அன்னைக்கு குலதரசத்தினருக்காக பெண்களுக்கு மட்டும்தான் அந்த அம்மன் அனுமதி இருந்துட்டான். அப்போ வந்து அதை பயன்படுத்தி பெண்கள் படையில இருந்தாங்க. அந்த குயிலி அவங்க வந்து பெண்கள் படையில இருந்திருக்காங்க. அப்ப தன்னுடைய உடம்புல வந்து அந்த எரிநெய்ய ஊத்தி அதை தீ வச்சு வெள்ளை எரி ஆயுத கிடங்களை புதிச்சு தற்கொலை தாக்குதல்களை நடத்தினாங்க.
1: இல்ல, இதுதான் அந்த அம்மாவும் சொன்னாங்க. நீங்க வேற ஏதோ வித்தியாசமா படிச்சேன்னு சொன்னீங்கல்ல, என்ன படிச்சீங்க அம்மா?
0: ஆமா, அதாவது நம்ம வந்து இதை அடிபணியதை விட வந்து நம்ம ராஜ விக்ரமாதித்ய சிங் அவருடைய மனைவி அவந்திபாய் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்கள வந்து நிற்கதியாக விட்டுட்டு வந்து இறந்திருக்காங்க தற்கொலை. அதை வந்து நமக்கு அந்த போராட்டத்துல வந்து நமக்கு இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உயிரையே தியாகம் செஞ்சிருக்காங்க அவங்க. அதை வந்து அது வந்து அவங்க ஆட்சி செய்வதற்கு அதுக்கு வந்து அத போராட்டத்திற்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரிசு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆங்கிலேய அரசு வந்து அவர்களோட நாட்டை சட்டத்தினக ஒரு பாதுகாப்பு கட்சிகளா வச்சிருக்காங்க. நம் நாட்டை ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க வந்து அவந்தி வாயை வந்து வந்து அவங்க வந்து வீராங்கனையை திரட்டி 1857 ஆங்கிலேயர்களுக்கு எதிராக படையெடுத்திருக்காங்க. இதை வந்து மிக தைரியமாக போர் புரிந்து ஆங்கிலேயரின் பெருப்படைக்கு அவந்தி வாயால் தனக்கு தாக்குப்பிடிக்க முடியவில்லை அப்படிங்கிற தோல்வியை தெரிஞ்சிட்டு அந்த 1858 மார்ச் 20 தன் வாழை அவங்க வாழை கொண்டு தன்னைத்தானே உயிரையே மாய்த்தாராம். விடுதலைக்காக சுதந்திர போராட்ட விடுதலைக்கு பாடுபட்ட வீராங்கனை தன்னைத்தானே வந்து உயிரையும் மாய்த்துக்கிட்டாங்க அப்படின்னு.
1: அதாவது ரெண்டு பேர் பத்தி நீங்க பேசியிருக்கிறீங்க இல்லையாமா, குயிலி பத்தியும் பேசியிருக்கிறீங்க, அவந்திபாய் ராணி அவந்திபாய் குறித்தும் இன்னைக்கு நீங்க பேசியிருக்கிறீங்க. இந்த ரெண்டு பேரையும் நீங்க இதுக்கு முன்னால் படித்திருந்தீர்களா அல்லது இந்த நிகழ்ச்சிக்காக தேடி தேடி தெரிவு செய்தீர்களா?
0: ஆமா, இந்த நிகழ்ச்சிக்காக எனக்கு வந்து பத்து ஆரம்பத்துல சொன்ன உடனே ரொம்ப ஆசை இருந்து இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்ப இதை வந்து எழுதி அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன், வச்சுக்கிட்டு தான் பேசிட்டு.
1: மிக்க மகிழ்ச்சியம்மா, இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பே இதுலதான் இருக்குது. இப்படி ஒரு தலைப்பை கொடுக்கிற வேளை நீங்கள் அதற்காக வீர மகளிரை தேடி தேடி இருந்ததுனால உங்களுக்கு இந்த சுதந்திர போரில் எவ்வளவு தூரம் பாடுபட்டிருக்காங்க, இந்த வீரம் நமக்குள்ளும் துளிர்க்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் ஒரு உத்வேகம் வரும் பாத்தீங்களா, அதுதான். மிக்க மகிழ்ச்சியம்மா, மிக்க மகிழ்ச்சி, நன்றி.
2: முட்டி வலி இடுப்பு வழியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8780190870.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2,00,000 பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
2: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 டைம்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு நாகர்கோவில். கால் 9400444066.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்ட்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜன் அண்ட் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே

0: இடத்தில்
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: நேர்களை உங்கள் குமரி பண்பலை 101 உலா வந்து கொண்டிருப்பது வாராய் தோழி நேரலை. இதில் இன்றைக்கு விடுதலை வேள்வியில் வீர மகளிர் என்று கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு தோழிகளும் வந்து அவர்களுக்கு பிடித்தவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து யார் வருகிறார்கள், யாரை குறித்து பேசப் போகிறார்கள்? வணக்கம் குமரி பண்பலை 101 வாராய் தோழி, இணைப்பில் இருக்கிறீங்க, பேசுறீங்களாமா? வணக்கம் வாராய் தோழி, வணக்கம் வாராய் தோழி நேரலை நிகழ்ச்சி.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம் அம்மா.
3: நான் குளச்சல்ல இருந்து ராஜேஸ்வரி கிடைச்சேன் மேடம்.
2: ராஜேஸ்வரி அம்மா வாங்க.
3: சொல்லிய மேடம், அஞ்சலை அம்மாள்.
2: நம் தமிழகத்தை சார்ந்தவர் இல்லையா?
3: ஆமா, 40 ஆண்டுகள் காலம் சுதந்திர போராட்டத்துக்கு ஈடுபட்டவர் ஆவார்.
2: ஓ
3: ஆமா, 1-2 வருஷம் இல்ல, 40 வருஷம், 40 வருஷம் அவர் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது 1921 தனது பொது தொகையை தொடங்கினார். அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து 1921 நடைபெற்ற நீர்த்தியை அகற்றும் போராட்டத்துக்காக கடலூரில் இருந்து பெண்களை ரயில் மூலம் அழைத்து சென்று போராட்டம் நடத்தியவர் ஆவார் அவர். மற்றும் பல புத்தகங்களை அவர் எழுத்து போராட்டம் செஞ்சு சுகத்து சென்றவர். அவர் 71 ஆண்டு காலமானார்.
2: அழகாச்சு, நீங்க கடலூர் அஞ்சலை அம்மாள் அப்படின்னா பள்ளி குழந்தைகளுடைய பாட புத்தகத்திலும் இந்த இது வந்து இருந்திருக்கு. அதுக்கு முன்னாலெல்லாம் நான் பள்ளி பாட குழந்தைகளுடைய பாட நாங்க படிக்கும் போது இல்ல, அடுத்த தலைமுறை எல்லாம் படிக்கும் போது பாத்துருக்கிறோம். நீங்க இப்ப இந்த கடலூர் அஞ்சலை அம்மாளை எங்கே தேடி எடுத்தீர்கள்? ஓ சரி, சிறப்பம்மா, மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இதற்காக தேடல்கள் தொடங்கியிருக்கீங்க பாத்தீங்களா. மிக்க மகிழ்ச்சி, கேட்டதும் நீங்க தேடி வந்து கடலூர் அஞ்சலை அம்மாளை நினைவூட்டி இருக்கிறீர்கள். சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சிமா, நன்றிமா, நன்றி. உங்களுடைய ஆர்வத்திற்கு பாராட்டுகள். குமரி பண்பலை 101 உங்கள் தேடலுக்கு வழிவகுத்திருக்கிறது. உண்மையிலேயே இன்றைக்கு விடுதலை வேள்வியில் வீர மகளிர் போல இன்றைக்கு நீங்களும் ஒரு வீரமங்கையாகவே எங்கள் கண்முன்னே தெரிகிறீர்கள். நன்றி அம்மா, நன்றி. வணக்கம் வாராய் தோழி நேரலை நிகழ்ச்சி.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேகலா அம்மா, சாமி தொப்பு. யாரை குறித்து பேச போகிறீர்கள்?
4: குயிலி மேடம்.
2: குயிலி, குயிலி தான் எல்லாருக்கும் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். குயிலி குறித்து இதுவரை சொல்லாத செய்தி வேத எதுவும் சொல்ல போறீங்களா, இல்ல சொன்னதையே சொல்ல போறீங்களா? கேக்கலம்மா, நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. குயிலி அப்படிங்கறது மட்டும் தெளிவா இருக்குது, அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரீங்க குயிலி குறித்து? பரவாயில்ல, நிகழ்ச்சிக்குள்ளேயே வந்தாச்சு. நிகழ்ச்சி கேக்குறீங்க, நிகழ்ச்சிக்குள்ளேயே நீங்க இப்ப வந்தாச்சு. விடுதலை வேள்வியில் வீரமகளிர், வீரமகளிரில் உங்களுக்கு குயிலி பிடித்தவர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. குயிலி குறித்து என்ன சொல்ல போகிறீர்கள்? வேலு நாச்சியாருக்கு தானே பக்க பலமா இருந்தாங்க ஜான்சி ராணிக்கா? சரி பரவாயில்ல, ஒண்ணும் இல்லம்மா, ஒரு ஒரு தவறு சொல்லும் போது திருத்தப்படுகிறது, அதனால ஒண்ணும் இல்ல. வேலு நாச்சியா இருக்கு சரியா?
4: அவங்களுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க.
2: வேலு நாச்சியாருடைய படைத்தளபதியாக இருந்து தன்னுடைய இன்னுயிரை ஈந்தார்கள், சரிதானா? சரிமா, தொடர்ந்து நீங்க வந்து குமரி பண்பலை 101 கேட்டுட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய வீர மகளிரை குறித்து தெரிந்து கொள்ளலாம், சரியா? நன்றி அம்மா, நன்றி.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள் பீரோ கட்டில் டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்ஹரன் கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.

0: நேர்களை உங்கள் குமரி பண்பலை நூற்று ஒன்றில் வலம் வந்து கொண்டிருப்பது வாராய் தோழி நேரலை நிகழ்ச்சி. இந்த நேரலை நிகழ்ச்சியில் இன்றைக்கு விடுதலை வேள்வியில் வீர மகளிர் குறித்து நம்முடைய தோழியர்கள் பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். அடுத்து ஒரு தோழி இணைப்பில் இருக்கிறாங்க, எந்த வீர மங்கையை குறித்து பேச போகிறார்கள் என கேட்கலாம். வணக்கம் குமரி, பண்பலை நூற்று ஒன்றின் வாராய் தோழி நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம் மேடம், பெரிய விலையிலிருந்து விஜயா பேசுறேன்.
0: பெரிய விலையிலிருந்து விஜயாமா?
1: எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவியது இருந்ததும் இன்னாடை, அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடை, அவர் சிந்தையில் ஆயிர எண்ணம் வளர்ந்ததும் பிறந்ததும் இன்னாடை, இதை வந்ததை கூறி மனதில் இருந்து என் வாயுர வாழ்த்துவேனோ.
0: சொல்லுங்கம்மா.
1: சொல்லிட்டேன், அதாவது நான் சொல்ல போற அதாவது வீரமங்கை, அதாவது கைவிளக்கேந்திய காரிகை பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார்,
0: சரி,
1: அவங்க செய்த சேவையை நினைக்கும் போது, அதாவது சின்ன வயசுல படிச்சது பாட புத்தகத்துல,
0: சரி,
1: ஆனா எனக்கு நினைவுல நம்ம தலைப்பு கொடுத்த உடனே அதை நான் சொல்றேன் மேடம். அதாவது அவங்க இவ்வளவோ நம்ம போர் நடக்கும் போது,
0: சரி,
1: அன்னைக்கு மருத்துவ வசதி கம்மியா இருக்கும் போது தன்னோட உழைப்பை வந்து அர்ப்பணிப்போடு செய்தாங்க. அந்த இரவு நேரங்கள்ல நமக்கு மின்சாரம் இல்லாத ஒரு காலகட்டங்கள் அது, அந்த அதாவது மண்ணன லேம்ப விளக்கு வச்சு அந்த நைட் ஆனாலும் அந்த நிறைய குத்தி கிளிப்பட்டது அதெல்லாம் அவங்க இது பண்ணிருக்க கதைகள் எல்லாம் பார்க்கும் போது அவங்க தியாக சிந்தனைய வந்து நமக்கு வந்து எவ்வளவோ நமக்கு எடுத்து சொல்லுவதெல்லாம்,
0: சரி,
1: அதை நினைக்கும் போது அப்படி ஒரு உணர்வு பூர்வமா இருக்கு. அந்த கதைகளை நம்ம படிச்சிருக்கோம், பாட புத்தகத்துல படிச்சிருக்கோம். அதே மாதிரி அதிகமானோட நட்புக்கு அவை ஊது போனது, அந்த ஒரு பெரிய குழப்பமான ஒரு போருக்கே அந்த ஒரு பேச்சு காலால அவங்க எவ்வளவு தூரம் அதை முற்படுத்துவாங்க, அந்த உணர்வுகள் எல்லாம்
0: அந்த போரை தடுத்து நிறுத்திய விதத்தை வந்து இந்த வீரை இதோடு நீங்க ஒப்பிட்டது இன்னும் மாற்று சிந்தனையை கொடுக்கிறது அம்மா. நினைவு பெட்டகத்தில் இருந்து எடுத்திருக்கீங்க. நிச்சயமா ஆமா, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரை குறித்து பேசுகிற போது தொடர்ந்து நாம் வானொலியை கேட்டுக்கொண்டே இருந்தால், நிச்சயம் ஒரு பத்து பேர் பேசுறீங்கன்னா பத்து பேரை குறித்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். பத்து பேரும் நம்ம படிக்கணும் அவசியம் இல்லை, ஆனா பத்து பேரை கேட்கிற போது பத்து பேரும் நமக்குள் சென்று விடுவார்கள் இல்லையா? வணக்கம் குமரி, பண்பலை நூற்று ஒன்றின் வாராய் தோழி. தோவாளையில் இருந்து சந்திராமா, எந்த வீரமங்கை குறித்து? யாருமா? தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை
1: 16 வயசுலயே சிறைக்கு சென்று இறந்துட்டாங்க பாருங்கம்மா.
0: சரி,
1: அவங்க சேர்ந்ததுதான் அவ்வளவு பாடுபட்டாங்க. இது ஒரு போராட்டத்துல உடைய கூட கிழிச்சு அவங்க அவ்வளவு விஷயமா பண்ணிருக்காங்கம்மா. அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அவங்க சுதந்திரத்து பாடுபட்டனாலதான் நம்ம எல்லாம் இப்ப நல்லா இருக்கோமா.
0: நிச்சயமாக, இதை ஒவ்வொருவரும் இந்த குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமல்லாமல் எப்போதும் இதை நினைவில் கொள்ள வேண்டும், நம்முடைய தலைமுறைக்கு மீண்டும் மீண்டும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சரி, அவருடைய அந்த வீரத்தையும் இல்ல, அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவதாகவும் அவரை நினைவு கூறுவதாகவும் இருந்தால் அவருடைய வீரத்தை நம்ம எடுத்துக்கணும். அந்த தேச பற்றை நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் வீரம் உள்ளவர்களாக தேசப்பற்று உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது.
1: அவங்க அப்படி போராடுறதுனால நம்ம இப்ப நல்லா இருக்கோம்.
0: ஆமா, நிச்சயமாக நிச்சயமாக. நன்றி அம்மா, நன்றி.

0: தீராத மலச்சிக்கல் மூலம் பௌத்திரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஓர் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 17 முதல் 27 வரை நாகர்கோவில் அனந்த நாடார்குடி டாக்டர் ஸ்காட்ஸ் லேசர் பைல்ஸ் ஃபிஸ்டுலா சென்டரில் இலவச ஆலோசனை பெற அழையுங்கள். 9894399505.
1: BSNL-இன் சுதந்திர தின கொண்டாட்டம்.
2: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
1: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
2: இன்றைய இணைவில் உங்கள் BSNL-உடன்.
1: இச்சலுகை 2026 August 12 முதல் September 12 வரை மட்டுமே.
2: கண்டிஷன் அப்ளை.
3: முக்கடல் சங்கமிக்கும் குமரியில் முத்தாய் ஒரு வானொலி, முத்தாய்ப்பாய் ஒரே வானொலி, குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம்.
4: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2,00,000 பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
5: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 டைம்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444 6.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 2330 66.
2: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2,00,000 பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
3: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 டைம்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
1: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444066.
4: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்ட் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம், TNC அப்ளை.
5: நேர்களே, நீங்கள் கேட்டரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 வாராய்த்தோழி நேரலை. இதில் விடுதலை வேள்வியில் வீரமகளிர் குறித்து நம்முடைய தோழிகள் ஒவ்வொருவரும் வீரமங்கைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு தோழி எந்த வீரமங்கையை குறித்து பேசப்போகிறாரோ? வணக்கம் குமரி பண்பலை 101 வாராய்த்தோழி நேரலை. வணக்கம் அம்மா. நலமாக இருக்கிறோம், தாங்களும் நலம் என்று நம்புகிறோம். வீரமங்கை யார் என்று?
6: எனக்கு பிடித்தமான வீரமங்கை வந்து ஜான்சி ராணி லட்சுமி பாய். அவங்களுடைய வீரம், தியாகம், அப்புறம் வந்து தன்னம்பிக்கை. அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது தன்னம்பிக்கையும் தைரியம்.
5: சரி,
6: அந்த தன்னம்பிக்கையோட அவங்க வந்து அவங்க நாட்டை காக்குறதுக்காக வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய விதமே ஒரு தனி அழகு மேடம்.
5: சரி,
6: அவங்க வந்து குதிரையேற்றம், வாள் பயிற்சி இதுல ரொம்ப சிறந்து விளங்கினாங்க. அவங்க குடும்பத்துல அவ்வளவு கஷ்டங்கள் திருப்பி திருப்பி வந்த போதிலும் அவங்க நாட்டை காக்குறதுக்காக அவங்க ரொம்ப தைரியமா அவங்க முன்னேறி போய் அவங்க நாட்டை காத்தாங்க. கடைசி நேரம் கூட அவங்க இறந்தப்ப கூட அந்த அஸ்தி கூட எதிரி கையில் கிடைக்க கூடாது அப்படிங்கறதுக்காக
5: திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடைய ஜான்சி ராணின்னு ஒருத்தங்க இருக்காங்க, தெரியுமா?
6: தெரியும் மேடம்.
5: சொல்லுங்க, நினைவுக்கு இப்ப வரல, ஆனா படிச்சிருக்கீங்க. அவசர அவசரமா ஓடி வந்தீங்க, ஜான்சி ராணிய சொன்னீங்க. நம்முடைய திருவிதாங்கூர் ஜான்சி ராணி யார் அப்படின்னு
6: கேட்டீங்கன்னா,
5: அக்கம்மா செரியன், அக்கம்மா செரியன் என்பவரை திருவிதாங்கூருடைய ஜான்சி ராணி என்று அழைக்கிறார்கள். பரவாயில்ல, இதெல்லாம் எல்லாருக்குமே வரும். இதுக்காக வந்து தேடுகிற போது நமக்கு சரியாக கிடைக்கலாம், கேட்கிற போது இன்னும் கொஞ்சம் புரிதல் வரலாம். அதனால இதெல்லாம் எல்லாருக்கும் வரும். ஆனா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஜான்சி ராணிய சொல்லும் போது இந்த நம்முடைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின், அதுவும் இந்த நிகழ்ச்சியில் நாம் இருக்கக்கூடியதும் இந்த இடம் தான் இல்லையா? அதனால அவங்கள பத்தி அக்கம்மா செரியன், அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நன்றி அம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
6: நன்றி மேடம்.
7: ஹலோ
8: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
7: மறுபடியுமா?
8: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ
9: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
7: சார், இவ்வளவு எங்கிருந்து?
9: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
8: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
7: சார், 2 லட்சம்
10: என்னாச்சப்பா?
7: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
8: அடே,
7: கட் பண்ணிட்டான்.
10: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
7: ஃப்ராட்?
10: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
7: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
10: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா

0: is coming home. Sony Bravia 2 RGB TV வாங்குகா, theater effect-ஆ weight-லையே feel பண்ணலாம். Independence Day offer-ஆ 3 years warranty, 25,000 ரூபாய் வரை instant cashback, one free EMI மற்றும் TV plus soundbar combo offer-இல் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜன் & கோ நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC apply. ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2 lakh பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
1: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 டைம்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444046.

0: அருணாகர் கோவில். கால் 9400440066.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 உலா வந்து கொண்டிருப்பது வாராய் தோழி நேரலை. இதில் விடுதலை வேள்வியில் வீர மகளிர் குறித்து நம்முடைய தோழியர்கள் அவர்களுடைய உள்ளம் கவர்ந்த வீரமங்கையரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் இப்போது ஒரு பாடலின் படம் மனதில் உறுதி வேண்டும்.

0: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா ட்ரூ RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்ட் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
1: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: பெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
1: உடனடி டெலிவரி,
2: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
1: தொடர்புக்கு
2: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
3: நேர்களை வாராய்த்தொழி நேரலை நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யக்கூடிய தருணத்தில் வந்துவிட்டோம். இன்றைக்கு விடுதலை வேள்வியில் ஈடுபட்ட வீரமகளிர் குறித்து நம்ம தோழியர் பேச சொல்லியிருந்தோம். வேலு நாச்சியார், சிவகங்கை சீமை உடையாள், குயிலி, அப்புறமா ராணி அவந்திவாய், கைவிளக்கேந்திய காரிகை நைட்டிங்கேல் அம்மையார், தில்லையாடி வள்ளியம்மை இவர்களை குறித்தும், ஜான்சி ராணி லட்சுமிபாய் குறித்தும் தோழியர்கள் நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்று தோழியிருக்கும் கெட்டரசு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர் ஸ்ரீ சுப்புலட்சுமி. இன்னும் சில நொடிகளில் வருவது அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில்
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. டிஜிட்டல் கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டதன் மூலம் நிர்வாகத்தில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதோடு விரைவான பொருளாதார வளர்ச்சியும் எட்டப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பான இணைய பயன்பாட்டை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்குவதில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் வெளியுறவுக் கொள்கை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை குறை கூறி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ள கருத்துக்கள் துரதிருஷ்டவசமானது என்று மத்திய அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினையில் உரிய சட்ட நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டியது அஇஅதிமுக தான் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கி பிறப்பித்த ஆணையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜிக்கு எதிரான டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடை கோரிய மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. உத்தராகண்டில் கட்டுமானப் பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2 நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் 1 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று இந்தியா பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தை பிடித்தது. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி நவம்பர் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்க்ஃபீல்டு கோப்பை செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் உள்ளார். நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற காமன்வெல்த் வாள்வீச் போட்டியில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
5: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
5: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
6: நேரம் 4:03, ஆகாஷவாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இப்போது உங்களோடு பயணிக்கவிருப்பது அறிவிப்பாளர் எஸ் தங்க பிரியங்கா.

0: குமரி பெண்மலை 101 இப்போது கேட்கலாம்.
1: நேயர்களே, இன்றைய பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொள்ளலாம் பாரத் மாலா பரியோஜனா, சாலைகள் மேம்பாட்டு செயல் திட்டம் குறித்து. இத்திட்டம் நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் உள்ள இடைவெளியை குறைக்கவும், இந்தியா முழுவதும் சாலை போக்குவரத்து இயக்கத்தில் செயல்திறனை மேம்படுத்தவும் இந்திய அரசால் தொடங்கப்பட்டது. இந்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது. இது கட்டம் கட்டமாக அமைக்கப்பட உள்ள 24,800 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்திற்கான நிதி பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்கள் மீது வசூலிக்கப்படும் கூடுதல் வரி, சுங்கச்சாவடிகளில் வசூலிக்கப்படும் வரி மற்றும் அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றின் மூலம் நிர்வகிக்கப்படும். பாரத் மாலா பரியோஜனா திட்டத்தின் அம்சங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். சுமார் 9,000 கிலோமீட்டர் நீளமுள்ள பொருளாதார வழித்தடங்கள் அமைத்தல், 6,000 கிலோமீட்டர் நீளமுள்ள இணைப்பு சாலைகளை அமைத்தல், சாலைகளுக்கு இடையேயான சிறந்த இணைப்புக்காகவும், 550 மாவட்டங்களை இணைப்பதற்காகவும் தேசிய வழித்தடத்தின் கீழ் 5,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் அமைத்தல், 2,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மூலம் எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள நகரங்களையும் தொலைதூர பகுதிகளையும் இணைத்தல், கடற்கரையோர பகுதிகளையும் முக்கிய துறைமுகங்களையும் இணைத்தல் ஆகியனவாகும். பாரத் மாலா திட்டமானது மேம்பாலங்கள், புறவழி சாலைகள், சுற்றுச்சாலைகள், வழித்தட விரிவாக்கங்கள் மற்றும் தளவாட பூங்காக்களை கட்டுவதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இடங்களை சரி செய்து, தங்க நாற்கரம் மற்றும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வழித்தடங்கள் உள்ளிட்ட தேசிய வழித்தடங்களின் செயல்திறனை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. மியான்மர், பங்களாதேஷ், பூட்டான் மற்றும் நேபாளம் போன்ற அண்டை நாடுகளுடனான வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காக சர்வதேச எல்லைகளை ஒட்டியுள்ள முக்கியத்துவம் வாய்ந்த எல்லை சாலைகளையும் சர்வதேச இணைப்பு சாலைகளையும் அமைப்பதும் இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாகும். இந்த திட்டத்தின் கீழ் அதிக சரக்கு போக்குவரத்து உள்ள சுமார் 26,200 கிலோமீட்டர் நீளமுள்ள பொருளாதார வழித்தடங்கள் மேம்பாட்டிற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளன. தடையற்ற பயணம், சீரான தரநிலைகள் மற்றும் திறமையான போக்குவரத்தை உறுதி செய்வதற்காக இந்த வழித்தடங்கள் முழுமையாக மேம்படுத்தப்படும். அனைத்து பாரத் மாலா திட்டங்களும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் ஆகியவற்றின் கீழ் நிறுவப்பட்ட, அதிகாரம் பெற்ற திட்ட மதிப்பீடு மற்றும் தொழில்நுட்ப ஆய்வுக்குழுவால் தொழில்நுட்ப, நிதி மற்றும் பொருளாதார மதிப்பீட்டிற்கு உட்படுத்தப்படும். பாரத் மாலா திட்டத்திற்கு சந்தை கடன்கள், மத்திய சாலை நிதி, அரசுக்கு சொந்தமான சாலை சொத்துக்களை பணமாக்குதல், வரவு செலவு ஒதுக்கீடுகள் ஆகிய 4 வழிகள் மூலம் நிதியளிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. மொத்தமாக 2,00,000 கோடி ரூபாய் சந்தை கடன்கள் மூலம் திரட்டப்படும். அதே சமயம் 1,00,000 கோடி நிதி தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சுங்க கட்டண வசூல் மூலம் பெறப்படும். இந்த முன்னெடுப்பின் நோக்கம் வழித்தடங்களின் எண்ணிக்கையை 6 to 50 விரிவுபடுத்துவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதாகும். மத்திய அரசு பாரத் மாலா திட்டத்தின் மூலம் வர்த்தகத்தை மேம்படுத்தவும், தேசிய நெடுஞ்சாலைகளை தரம் உயர்த்தவும், நாட்டின் சாலை வலையமைப்பை வலுப்படுத்தவும் முயல்கிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் பாரத் மாலா பரியோஜனா குறித்து, அதாவது சாலைகள் மேம்பாட்டு செயல் திட்டம் குறித்து அறிந்து கொண்டோம்.
0: காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. நேரம் 4:07. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது திரை இசை நிகழ்ச்சியில். முதலில் வேதாளம் படத்திற்காக விவேகா வரிகளில் இசை அமைத்து பாடியவர் அனிருத் மற்றும் விஷால் டட்லனி.

0: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2 lakh பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
1: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 times ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444066.
3: நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சிங்கம். இசை தேவி ஸ்ரீ பிரசாத், பாடியவர்கள் பென்னிடயல் மற்றும் மாணிக்க விநாயகம்.
4: புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரா பறந்து வரா நம்ம தர சிங்கம்.

இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ.

0: பொருள் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம் டிஎன்சி அப்ளை.
1: நேரம் 4:18. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரையிசை நிகழ்ச்சியில். அடுத்ததாக சாமி படத்திற்காக நாம் முத்துக்குமார் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாலக்காடு ஸ்ரீராம் பாடிய பாடல்.

நேரம் 4:22. குமரி பழமொழி 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் மான் கராத்தே பட பாடல். இசை அனிருத், வரிகள் யுகபாரதி, பாடலை பாடியவர்கள் பென்னிடையல், சுனதி சயுகன்.

0: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2,00,000 பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 டைம்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400 4400 6.
3: நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் பொன்னியின் செல்வன் பட பாடல்.

குமரப்பிள்ளை 101 நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது திரை இசை. காற்றலைகள் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலையின் 101. நேரம் 4:30. நேர்களே, இப்போது கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்று பதக்கம் வென்றவர்கள் இளையோருக்கு உந்து சக்தியாக இருப்பார்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் வெளியுறவுக் கொள்கை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடியை குறை கூறி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ள கருத்துக்கள் துரதிருஷ்டவசமானது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் உரிய சட்ட நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேகா அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டியது அஇஅதிமுக தான் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. தாமிரபரணி ஆற்றை மேம்படுத்துவதற்கான நிதியை அந்த ஆற்றின் கரைகளை அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கி பிறப்பித்த ஆணையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜிக்கு எதிரான டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடை கோரிய மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2 நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் 1 தங்கம் 7 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று இந்தியா பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தை பிடித்தது. சென்னை ஒபன் டென்னிஸ் போட்டி நவம்பர் மாதம் 2ம் தேதி தொடங்கி 8ம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 5:03. ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. பழமையிலும் இனிமை கண்டு புதுமையிலும் இனிமை காண ஆரம்பமாகிறது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். நிகழ்ச்சியில் முதலில் வருவது ஆலயமணி பட பாடல். வரிகள் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடியவர்கள் டி.எம். சவுந்தரராஜன், எல்.ஆர். ஈஸ்வரி. பெண்ணவளை வர்ணிக்கவே தீட்டப்பட்டனவோ இந்த வரிகள். பாடலை கேட்கலாமா?

0: பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு, எல்லைகளை தாண்டி
1: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
0: துல்லியமான குரல் அழைப்புகள்,
1: அவசரகால SOS ஆதரவு,
0: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
1: நீடித்த நிலையான பேட்டரி,
0: இத்தனை அம்சங்கள் அடங்கிய பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
1: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
2: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2,00,000 பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
3: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 டைம்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400-4446.
4: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
5: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
6: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
7: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம், TNC அப்ளை.
8: நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் ராஜா பட பாடல். MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது. தேடி தேடி தவித்தது என் இதயம், நீ வர வேண்டுமென்று.

0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
1: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
0: 5000 GB டேட்டா,
1: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூவல் பேண்ட் வைஃபை.
0: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
1: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
0: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2 lakh பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
3: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 times ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444066.
5: நேரம் 5:13. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் பயணங்கள் முடிவதில்லை படத்திற்காக இளையராஜா இசையில் SB பாலசுப்ரமணியம் பாடியது. கவிதை எழுதினேன், வரிகள் முடிவில்லாமல் செல்கிறது, பெண்ணவளை வர்ணிக்கையிலே.

0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான பிஎஸ்என்எல்லின் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்
1: சிம் கார்டு இலவசம்,
0: அளவற்ற இலவச அழைப்புகள்,
1: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
0: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
1: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
0: இன்றே பிஎஸ்என்எல்லுடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
1: கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2 lakh பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
3: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 times ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444066.
4: நேரம் 5:19. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். கடைவெளி பார்வையிலே மடை திறந்து பெருகுகிறது இரு மனங்களின் காதல் மொழிகள். நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் தேவர் மகன் படத்திற்காக வாலிபர்.

0: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2,00,000 பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
1: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 டைம்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444066.
3: நிகழ்ச்சியில் இனி அல்லி அர்ஜுனா படத்திற்காக ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து வரிகளில் ஸ்ரீனிவாசா எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்கலாம். பெண்ணவளின் நெஞ்சத்தின் காதல் வெளிப்பட்டது அவன் ஒருவனை கண்ட பிறகு.

குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 5:30. இப்போது கேட்கலாம்

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே, நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, காளான் வளர்ப்பு மாடத்தட்டு விலை, பி மார்ஷல் ராஜ் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி, தேசிய எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெற்பயிரில் உர மேலாண்மை, திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: செய்யும் தொழிலே தெய்வம், செய்யும் தொழிலை தெய்வமாக நினைத்து உழைத்தால் வெற்றி நிச்சயம். ஆகவே விவசாயம் பேணுவோம், உழவு தொழிலை காப்போம்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: காளான் வளர்ப்பு மாடத்தட்டி விலை, பி மார்ஷல் ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்களுக்கு வந்து இந்த காளான் வளர்ப்புல எப்படி ஈடுபாடு வந்துச்சு, எப்போ ஆரம்பிச்சீங்க சார்?
4: காளான் வளர்ப்பு வந்து ஒரு ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான். ஆரம்பத்துல ஒரு காலேஜ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தொழில் ஒன்று கூடுதலா செய்வோம், தனி வருமானத்துக்கு ஒரு ஏற்பாடா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை வந்து ஆரம்பிச்சது. காலேஜ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் காலேஜுக்கு போயிட்டு சாயங்காலத்துல வந்து எல்லாம் பண்ணி சின்ன அளவுல தொடங்கி இப்போ இதை மட்டுமே முழு நேர தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
2: சரி சரி. இப்போ காளான் வளர்ப்பு ஆரம்பிக்கணும் அப்படின்னா எடுத்த உடனே நம்ம இன்னைக்கு நினைச்சா நாளைக்கு முடியும் அப்படிங்கிறது கிடையாது. பல நாட்கள் அதுக்கான திட்டமிட்டு இருக்கணும். அதுக்கான கட்டிடமா இருந்தாலும் சரி, அதை வளர்க்கறதுக்கான உபகரணங்களா இருந்தாலும் சரி, அதை வளர்க்கறதுக்கான நுட்பங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே தெரிஞ்ச பிறகு அதை வளர்க்கும் போதுதான் வெற்றிகரமா நம்ம செய்ய முடியும். அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நிலையில நீங்க எப்படி அதை திட்டமிட்டு தொடங்குனீங்க?
4: ஆரம்பத்துல ஏதாவது ஒரு தொழில் நம்ம தொடங்கணும் அப்படின்னு தேடும் போது எனக்கு இங்க ஒரு பயிற்சியாளர் ஒருத்தங்க அறிமுகமானாங்க, பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சின்னதா ஒரு ஷெட், ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஷெட்டு போட்டு அதுலேயே காளான் வளர்க்க தொடங்கினேன். இப்போ ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் சைஸ்ல ஒரு கொஞ்சம் பெரிய ஷெட் ஒன்று போட்டு காளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பிந்தி அதுல என்னென்ன சிரமங்கள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத பார்த்து இப்போ வந்து முழு நேர தொழில அதை என்னால பண்ண முடியுது.
2: அந்த பயிற்சி எல்லாமே எத்தனை நாள் கத்துக்கிட்டீங்க?
4: காளான் வளர்ப்பு பயிற்சி வந்து 2 நாள். முதல் நாள்ல வந்து காளான் எப்படி காளான் பை தயார்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, எப்படி நம்ம சுத்தமா அதை பராமரிக்கணும் அப்படிங்கறது. 2வது நாள் அந்த வைக்கோலை எப்படி பதப்படுத்தி பெட்டு போடணும் அப்படிங்கிற விஷயங்கள் கத்து கொடுத்தாங்க. 2 நாளத்த பயிற்சி தான். நமக்கு பயிற்சி என்னவோ சின்னது, ஆனா அதுல உள்ள வருமானம் தான் பெருசு.
2: ஒண்ணு அந்த வைக்கோல பண்படுத்தணும், இன்னொன்னு விதை. இந்த மாதிரி பாக்கும்போது நீங்க வைக்கோல் எல்லாம் எங்க போய் வாங்குறீங்க?
4: வைக்கோல் உள்ளூர்லயே வாங்குறது தான். சில நேரங்கள்ல அவங்க இங்க பக்கத்துல உள்ள வைக்கோல் கொடுப்பாங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் வெளியே மாவட்டங்கள்ல இருந்து நமக்கு வைக்கோல் கொடுப்பாங்க. விதைகள் வந்து

0: நமக்கு இங்க தயார்படுத்துறதுக்கு யாரும் இல்லை. வைக்கோல பதப்படுத்தி எடுக்கிறது வந்து பல முறைகள் இருக்கு. நம்ம வந்து கெமிக்கல் மூலமா அதை பதப்படுத்தி எடுக்கலாம். அந்த வைக்கோல்ல இருக்கக்கூடிய கிருமிகளை நம்ம கொல்லணும், அதுதான் நம்முடைய இது. அது இல்லாம தண்ணியில முக்கி வச்சு கொதிக்க வைக்கலாம், இல்லைன்னா ஆவியில வேக வைக்கலாம், புட்ட வைக்கிற மாதிரி. இந்த மூணு முறைகள்ல நம்ம பதப்படுத்திக்கலாம்.
1: நீங்க என்ன முறையில் செய்றீங்க?
0: நான் ஆரம்பத்துல வந்து கெமிக்கல் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன், அதை ஊற வச்சு அடுத்த நாள் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த கெமிக்கல் வந்து இதனால மக்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் வரலாம் வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா அது வந்து பதப்படுத்துறதுக்காகவே பயன்படுத்தக்கூடியது. அதனால நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னா சுண்ணாம்பு மட்டுமே பயன்படுத்துறேன். அது வந்து காரத்தன்மையோட வர்றதுனால அதுவும் இந்த கெமிக்கல் பண்ணக்கூடிய அதே வேலைகளை செய்யும். சுண்ணாம்பு 200 லிட்டர் தண்ணிக்கு 1 கிலோ சுண்ணாம்புங்கிற விதத்துல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுல வைக்கோல முக்கி வைக்கும் போது 12 லிருந்து 16 மணி நேரம் நான் முக்கி வைப்பேன். வைக்கும் போது அது நல்ல ஒரு நிலைமையில இருக்கு. கூடவே சுண்ணாம்பு வந்து காளான் வளர்றதுக்கு கொஞ்சம் ஒரு ஊக்க சக்தி கொடுக்கும், ஒரு உரம் போடுற மாதிரி. அதனால அதோடைய வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: எப்படி ஒண்ணு கொடுத்துட்டு போமே அப்படின்னு நினைக்காம நீங்க எப்படி சாப்பிட்டா நமக்கு உடலுக்கு எவ்வளவு முக்கியமோ ஆரோக்கியம் அந்த அளவுல நீங்க சொல்லும் போது அது வந்து கேக்குறதுக்கும் அது மட்டும் நடைமுறையில நீங்க அதுக்காக எவ்வளவு மெனக்கெடுறீங்க அப்படிங்கறதையும் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு முறை சொன்னீங்களே, இப்போ தண்ணியில ஊற வச்சு கொதிக்க வைக்கிறது, அது அந்த மாதிரி முறையில செய்து பார்த்தது?
0: அது இதுவரை நான் செய்து பார்க்கல. என்னுடைய இது மொத்தமாவே இந்த கொதிக்க வச்சு நம்ம பயன்படுத்துறதுல வந்து அது ஒரு நல்ல முறை, எந்த ஒரு கெமிக்கலுமே அதுல வராது. நான் இதுவரை முயற்சி பண்ணல, அதனால எனக்கு அதுல உள்ள சிரமங்கள் பத்தி தெரியல. ஆனா அடுத்த கட்டமா அதைத்தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: ஏன் அப்படி யோசனை பண்ணிருக்கீங்க?
0: இந்த சுண்ணாம்பு கூட நம்ம தவிர்த்தா என்ன அப்படிங்கறது, ஏன்னா வேற விதங்கள்ல நம்ம அதுக்கு உரங்கள் கொடுப்போம் காளான் வளர்க்கும் போது. அதனால இந்த இடத்துல சுண்ணாம்பே நம்ம கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை.
1: சரி சரி, அற்புதமா சொன்னீங்க. இந்த மாதிரி நீங்க வந்து முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கான மனை அல்லது கூடாரம் எப்படி ஏற்பாடு பண்ணீங்க?
0: இந்த காளான் வளர்க்கறதுக்காக நான் ஆரம்பத்திலேயே தனியா ஒரு கூடாரம் ஒன்று தயார்படுத்திட்டேன். அது ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்ல தொடங்கி அந்த அதுலேயே தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்னுடைய பயிற்சியாளர் வந்து அப்பப்போ வந்து பார்த்து ஏதாவது நான் தப்பு பண்றேனா அப்படிங்கிறதுல எனக்கு நிறைய உறுதுணையா இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதல்லையே இந்த கொரோனா காலத்துல ஒரு பெரிய கூடாரம் ஒன்று கட்டிக்கிட்டேன். அது ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்ல இப்போ அதுல தான் காளான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன்.
1: அந்த கூடாரத்துல என்ன மாதிரிப்பட்ட இடத்துல வைக்கணும்? இப்போ வெயில் பாங்கான இடத்துல வைக்கலாமா, இல்ல நிழல் பாங்க மரங்கள் இருக்கக்கூடிய சோலையா இருக்கணுமா, எப்படி சார்?
0: மரங்கள் இருக்கக்கூடிய சோலையா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா காளான் வளர்றதுக்கு எப்பவுமே நமக்கு கம்மியான வெளிச்சமும் நல்ல ஒரு குளிரான இடமா இருந்தா ரொம்ப நல்லா வளரும். அதனால நமக்கு வந்து எப்பவுமே நிழலான இடம் அப்படின்னு சொல்லும் போது இந்த குளிர வைக்கிறதுக்கு நம்ம அதிகமா எதுவுமே செய்ய வேண்டி இருக்காது.
1: கூரை என்ன ஏதாவது பயன்படுத்தணும்? நீங்க எதை பயன்படுத்திருக்கீங்க?
0: பொதுவாகவே இந்த கூடாரம் வந்து ஓலை கீட்டு வச்சு பண்ணிட்டோம்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை முயற்சி பண்ணலை. நான் ஆரம்பத்தில் பண்ணும்போது ஷீட்டு போட்டு பண்ணேன். இப்போ அதாவது நம்முடைய தொழில் வளரும் போது இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மேலே மேலே தான் போக முடியும் கட்டடங்கள். அதனால காங்கிரீட் போட்ட இதுவே எடுத்துக்கிட்டேன்.
1: கூடாரங்கள் அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு சார்?
0: ஆரம்பத்தில் நான் இதுக்காக ரொம்ப அதிகமாகவே செலவு பண்ணேன், 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன். அது என்ன அப்படின்னா நம்ம இதுக்கு அடுத்த நிலைக்கு போகும்போது இதுக்கு மேலே நம்ம கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை கொஞ்சம் பலமாகவே கொஞ்சம் செலவு பண்ணியே 2019ல இதை வந்து கட்டினேன். இந்த கொரோனா காலங்கள் வந்து எனக்கு ரொம்ப சிறப்பாக போச்சுது. ஏன்னா கொரோனா காலத்தில் நமக்கு வேற வெளியே போய் எதுவும் வாங்கவும் முடியாது. அந்த காலத்தில் நான் வந்து இந்த காய்கறிகள் கொண்டு போகிற மாதிரியே தெருவோரமாக போய் விற்று முடிச்சிருவேன். அப்போ அது எனக்கும் லாபமாக இருந்துச்சு, மக்களுக்கும் ரொம்ப பயனாக இருந்துச்சு.
1: அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இப்போ காளான் வளர்ப்புல அந்த விதைகள் தான் ரொம்ப முக்கியம். விதைகள் எல்லாம் எப்படி சார் எங்க வாங்குறீங்க? நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க விதைகளுக்கு நம்ம ஊர்ல ஆட்கள் இல்ல தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு. அந்த விதைகள் எங்க வாங்குறீங்க, எப்படிப்பட்ட விதைகளை தேர்ந்தெடுக்கிறீங்க அதை சொல்லுங்க.
0: நான் விதைகள் வந்து கோயம்புத்தூர்ல ஒருத்தங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ விதைகள் வந்து பல இடங்கள்ல இருந்து வாங்கியிருக்கேன், எனக்கு என்னுடைய பயிற்சியாளர் வாங்கி கொடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு விதையும் பயன்படுத்தி பார்க்கும்போது அதுல எது கொஞ்சம் பரவாயில்ல நல்லா விளைச்சல் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து நான் ஒவ்வொருத்தையா மாறிக்கிட்டேன். ஒவ்வொரு விதமான விதைகள் மாறி இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த விதை ரொம்ப சிறப்பாவே இருக்கு.
1: ஒரு அட் அ டைம்ல எவ்வளவு விதைகள் பயன்படுத்துவீங்க?
0: ஒரு பேரல் 200 லிட்டர் பேரல்ல வைக்கோல் பதப்படுத்தி எடுத்துக்கிறது.

0: அப்படி 200 லிட்டருக்கு எடுக்கும்போது நமக்கு ஒரு 4 கிலோலேருந்து 5 கிலோ வீதம் தேவைப்படும். நம்ம கூடுதலாக எந்த அளவுக்கு கூடுதலாக பயன்படுத்துகிறோமோ, வைக்கோல் வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம அதிகமாக விதைகள் பயன்படுத்த வேண்டியிருக்கும்.
1: இப்போ விதைகளை வந்து வாங்கிட்டீங்க, வாங்கினதும் அங்கிருந்து அனுப்பி விட்டதுலேருந்து நமக்கு இப்போ பயன்படுத்துறது எவ்வளவு நாட்கள் வரைக்கும் நாம அந்த விதைகளை பயன்படுத்தலாம்?
0: அதிகபட்சம் 1 மாசம் நம்ம பயன்படுத்தலாம், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் நம்ம வச்சோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த விதைகள் வந்து முளைக்காது, வளரும், வைக்கோல்ல நல்லா ஃபங்கஸ் பிடிக்கும், ஆனால் அதுக்கு மேலே அதில் நமக்கு காளான் பறிக்கிறதுக்கு அது வராது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு பெட்டில் நமக்கு 1 கிலோ 1.5 கிலோ காளான் கிடைக்கக்கூடிய இடத்துல இது ஒரு 100 கிராம் 200 கிராம். ஆனால் பராமரிப்பு செலவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா பெட்டுக்கும் எந்த அளவு நம்ம பராமரிப்பு பண்ணுறோமோ அதே அளவு இதையும் நம்ம பராமரிச்சாகணும். அப்படின்னா நம்முடைய உழைப்பு வந்து அங்கே வீணாகுது. அதனால விதைகள் வந்து இந்த 1 மாசத்துக்கு உள்ளாடியே பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விளைச்சல் கிடைக்கும்.
1: சரி, நம்ம இப்போ விதைகளை வந்து வாங்கிட்டோம், வாங்கினதும் நமக்கு தேவைக்கு போக மீதம் இருக்கு, அதை இப்போ ஒரு ஒரு அடுத்த வாரம் போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த விதைகளை எப்படி பாதுகாப்பாக வைப்பீங்க?
0: ஒரு தடவை நம்ம விதைகள் வாங்கி அதை பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அன்னைக்கே பயன்படுத்தி ஆகணும். ஒரு சமயம் நமக்கு கொஞ்சம் அதிகமாவே மீதி வந்துருச்சு அப்படின்னா ஒரு கவர்ல போட்டு கட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அல்லாமல் வாங்கின விதைகளை நம்ம பயன்படுத்துறது அது கொஞ்சம் காற்றோட்டமான ஒரு இடத்துல நம்ம வச்சாலே போதும், வேற சிறப்பாக அதுக்கு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை.
1: சரி, இந்த பெட் தயாரிக்கிறது எப்படி சார்?
0: ஆரம்பத்தில் 12x18 அப்படிங்கிற அளவில் உள்ள கவர் வாங்கி பயன்படுத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ 18x24 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் உள்ள கவர் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து அது நம்ம ஒரு லேயர் வைக்கோல் வைப்போம், அதுக்கு மேலே கொஞ்சம் விதை, அதுக்கு மேலே திரும்ப வைக்கோல், திரும்ப விதை அப்படின்ட்டு 4 அடுக்கு வச்சு அதில் சுற்றி நம்ம ஓட்டையை போட்டு தொங்க விட்டோம்னா அந்த காற்றோட்டத்துக்கு அது நல்ல சிறப்பாக இருக்கும்.
1: சரி, ஒரு பேக் வைக்கிறதுக்கு எவ்வளவு விதை தேவைப்படும்?
0: 300 கிராம் விதை நமக்கு பயன்படும்.
1: இன்னும் அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா இந்த காளான் வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சுத்தம். சுத்தமா இருக்கணும், இருந்தால் தான் அந்த காளான் வளர்ப்பு மனையா இருந்தாலும் சரி அதுல கிடைக்கக்கூடிய காளான் வந்து நம்ம பறித்து விற்கக்கூடிய நிலைக்கு நம்ம கொண்டு போக முடியும். அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நிலையில உங்களுடைய காளான் வளர்ப்பு மனை எந்த அளவு சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க?
0: காளான் வளர்ப்பு மனையை சுற்றி எதுவுமே நம்ம குப்பையாக இருக்கக்கூடாது, எப்பவுமே அதை சுத்தமாகவே பராமரிக்கணும். செடிகள் நம்ம வளர்த்துக்கலாம், சுத்தமாகவே வச்சு வளர்த்துக்கிறோன்னா நமக்கு நல்லது. அது அல்லாமல் ஷெட்டுக்குள்ளே நம்ம காளான் வளர்க்கக்கூடிய ஷெட்டுக்குள்ளேயும் வெளியேயும் எந்த அளவு அதிகபட்ச சுத்தமாக நம்ம இருக்க முடியுமோ அந்த அளவு பார்த்துக்கணும். ஒரு சின்ன காளான் பூ கரிஞ்சு விழுந்தாலும் அதை உடனடியாக எடுத்து நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். அப்படி பண்ணி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா ஷெட்டு வந்து எப்பவுமே சுத்தமாக இருக்கும். சில நேரங்களில் நாம உள்ள போடக்கூடிய அந்த பெட்டே அழுகி போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளில் அதை உடனடியா எடுத்து மாத்திட்டோம்னா எப்பவுமே சுத்தமாவே இருக்கும். ஏன்னா இந்த அழுகின வாடை வந்துச்சுன்னா அதுக்கு பூச்சிகள் வரும், அந்த பூச்சிகள் வரும்போது நமக்கு உள்ள மற்ற பெட்டையும் அது பாதிக்கும். அதனால எப்பவுமே சுத்தத்துக்கு அதிகபட்ச முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டியது இந்த காளான் வளர்ப்புல ரொம்ப முக்கியம்.
1: சரி, காளான் வளர்க்குறோம், இப்போ விதையை போட்டுட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு பிறகு நமக்கு அறுவடைக்கு தயாராகும்?
0: 18 நாள்ல இருந்து 20 நாள் நம்ம சரியா பராமரிச்சு வர்றோம்னா.
1: இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அந்த காளான் வளர்ப்பில் ஏதாவது நோய் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டா?
0: இருக்கு சில நேரங்களில் இந்த வைக்கோல் அழுகி போறதுக்கே வாய்ப்பு இருக்கு. அது எதனாலன்னா நம்ம வந்து ஈரப்பதத்தை சரியா தக்க வச்சுக்கலன்னா அது அழுகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நம்ம முதல்ல இந்த பூச்சிக்கொல்லிகள் கரெக்டா பண்ணி எடுக்கல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பச்சை காளான் அப்படிங்கிற ஒரு இது வளரும். அது வளரும் போது நமக்கு சுத்தமா அந்த பெட் மொத்தத்தையும் அழிச்சிரும். அதை நம்ம உள்ளே ஷெட்டுக்குள்ளேயே திரும்பவும் விட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பெட்டுகளையும் அது பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த பெட்டு போட்டதுல இருந்து அறுவடைக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் எல்லா பெட்டையும் நம்ம பார்த்து பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்.
1: ஒரு நாளைக்கு எத்தனை முறை அந்த காளான் வளர்ப்பு மனைக்குள்ள போவீங்க, எவ்வளவு நேரம் அதுக்காக செலவிடுறீங்க?
0: காளான் வளர்ப்பு ஷெட்டுக்கு உள்ளாடி 2 தடவை, காலையில ஒருக்கா பூ பறிச்சு எடுக்கிறதுக்காக, சாயங்காலம் 1 தடவை போய் செக் பண்றதுக்காக. ஆனா காளான் வளர்ப்புக்கு அப்படின்னு சொல்லி செலவிடக்கூடிய நேரம் வந்து 1 நாள் முழு நேரம். ஏன்னா காலையில நம்ம வைக்கோலை எடுத்து காய போட்டு அதை காய வச்சு திரும்ப பேக் போட்டு ஷெட்ல கொண்டு வைக்கிறது வரை நமக்கு 1 நாள் கண்டிப்பா தேவைப்படும். அது 1 பேரல் வைக்கோல் தான் வைக்கிறோம்னாலும் சரி, 2 பேரல் வைக்கோல் வைக்கிறோம்னாலும் சரி, 1 நாளைக்கு முழு வேலை இருக்கும்.
1: முழு நேர வேலை இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வகையில் இருக்கும் என்ன சார்?
0: கண்டிப்பா
1: சில நேரங்களில் இதோ நோய் பாதிப்புக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய நிலையில் இந்தந்த அறிகுறிகள் இருக்கும்னா என்னென்ன இருக்கும்?

0: நம்ம இந்த பெட்டை தொட்டு பார்க்கும்போது அதுல வந்து ஒட்டும். அப்படி ஒட்டுது அப்படின்னா அந்த பெட்டு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் சுத்தமா பராமரிக்கிறதுல எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தோம்னா உள்ள வந்து பூச்சிகள் முட்டையிடும். முட்டையிலிருந்து புழு பொறிச்சு வந்துருச்சுன்னா நமக்கு அந்த பெட்டுக்கு மேல ஒரு ஒட்டக்கூடிய ஒரு இது வரும். அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது வந்து தாக்குதலுக்கு உள்ளாயிடுச்சு. அந்த பெட்டை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடணும்,
1: வேற வழி இல்ல,
0: வேற வழி இல்ல. சில நேரங்கள்ல அந்த பூச்சிகள் திரும்ப போயிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் சுண்ணாம்பு பயன்படுத்த தொடங்கினதுக்கு அப்புறமா எனக்கு புழு வந்தாலும் நான் அதை எடுத்து தனியா வெளியே வச்சிருவேன். ஆனா அதுல இருந்து காளான் வரும். அந்த காளான்ல எதுவரை நான் புழு பார்த்தது இல்லை. ரொம்ப சுத்தமாகவே தான் இருக்கு. தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்குவேன். அதாவது பெட்டு போடுறதுக்கு முன்னாடியே அதோடைய வேலைகள் முடிஞ்சு போகுது. ஆனா சுண்ணாம்பு பயன்படுத்தும் போது கடைசி வரை அது அந்த வைக்கோல்லே ஒட்டி இருக்கிறதுனால நமக்கு அது எல்லா நேரத்திலயும் உதவி பண்ணுது.
1: இப்போ காளான்களை வந்து பறிக்கிறது எல்லாம் எப்படி சார்? நீங்க ஒரு தடவை விதை போட்டுட்டீங்க, எத்தனை தடவை அந்த விதையிலே எத்தனை பூக்கள் பறிச்சு எடுக்க முடியும்?
0: ஒரு பெட்ல நம்ம 3 தடவை எடுக்கலாம். முதல்ல 18-20 நாளைக்குள்ளாடி, அதுக்கப்புறம் அதுல இருந்து 1-7 நாள், அதுல இருந்து 1-7 நாள், அதிகபட்சமா 45 நாள் நம்ம அந்த பெட்ல இருந்து பறிக்கலாம்.
1: விற்பனை எல்லாம் எப்படி சார்? சந்தைகள் பக்கத்திலேயே விற்பனை பண்ண முடியுதா?
0: காளான் விற்பனை வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம். மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு கொஞ்சம் கூட தேவைப்படுது. என்னன்னா ஒரு காலத்துல எல்லாருமே பறிச்சு சாப்பிட்டாங்க. நம்ம மழை காலத்துல தானா முளைக்கும், பறிச்சு சாப்பிட்டாங்க. ஆனா இடைப்பட்ட காலத்துல விஷக்காளான் பத்தின ஒரு சின்ன விழிப்புணர்வு வந்தது ஒரு நெகட்டிவ் ஒரு இம்பாக்ட கொடுத்துருச்சு. அதாவது எந்த காளான் நல்ல காளான், எந்த காளான் விஷக்காளான் அப்படிங்கறத மக்களுக்கு தெளிவுபடுத்தாத ஒரு விழிப்புணர்வா இருந்துருச்சுன்னு நான் உணர்றேன். அதனால மக்கள் இப்ப பார்க்கும்போது இந்த காளான் உண்மையிலேயே நல்லது தானே, இதை நம்ம சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே தான் இருக்காங்க. அதனால அவங்கள அவங்க மனசை மாத்தி நம்ம கொடுக்கறது அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம்தான். வாங்கி ஒரு தடவை பயன்படுத்துறவங்க திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க.
1: அதாவது இறைச்சி சாப்பிடுற மாதிரி இருக்கு சார்.
0: இறைச்சியினுடைய தன்மை இருக்கும். நான் ஒரு காலத்துல சந்தையில விற்கும் போது இது வந்து அதாவது இறைச்சிக்கு ஒரு மாற்றானது அப்படின்னு சொல்லிதான் நான் வியாபாரமே பண்ணிட்டு இருந்தேன். நல்லா வாங்கினாங்க மக்கள்.
1: இப்ப ஒரு இளைஞர் இந்த தொழிலை செய்யறதா இருந்தா அவங்களுடைய மனநிலை இந்த மாதிரிப்பட்ட மனநிலையில இருந்தா வெற்றியாளராகலாம் அப்படின்னா என்ன மாதிரி சொல்றீங்க சார்?
0: தொழில்கள் எந்த தொழில் நம்ம செய்தாலும் அதுல வந்து வெற்றியும் உண்டு தோல்வியும் உண்டு. அது நாம அதுல எந்த அளவு ஈடுபாடா இருக்கும் அப்படிங்கிறது. முதல் விஷயம் என்னன்னா தொழில் பண்றதுக்கு மக்கள் வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல போய் நம்ம வேலையை பார்த்தோம்னா லாபமோ நஷ்டமோ அது முதலாளியோடது. எனக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும், எங்க இல்லைன்னா நான் இன்னொரு இடம். ஆனா அதை விட நமக்கு லாபம் அதிகம் தொழில். அப்போ தொழில இருக்கக்கூடிய நுணுக்கங்களை நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது தொழில நாம வந்து பெரிய ஆளா வரலாம். நாம 4 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிலைக்கு நம்மளால உயர முடியும். பொருளாதாரமும் அதே போல சிறப்பா உயரும்.
1: அற்புதமா இவ்வளவு நேரமும் காளான் வளர்ப்பு சம்பந்தமா பல விஷயங்களை நம்முடைய குமரி பண்பில நேயர்களுக்காக அருமையா அழகா பொறுமையா இவ்வளவு நேரமும் பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி.
2: இதுவரை காளான் வளர்ப்பு மாடத்தட்டி விலை பி மார்சல் ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்.
1: அமுத சுரபி.
2: இதில் தேசிய எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் உரையாடல் கேட்கலாம்.
3: ஏய் சிவா, என்னப்பா உன் வீட்டுல அப்படியே தெருவோரமா போறேன். நாலு வீடு கழிஞ்சதுக்கு பிறகு அந்த வாசனை வந்து விட மாட்டேங்குது. ஓ சிவா, வீட்டுல இன்னைக்கு ஏதோ விசேஷம் போல் இருக்க, ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவோமே அப்படின்னு நடையில அடி எடுத்து வைக்கும் போது அப்படியே சமையல் அறைக்கு போன போல இல்ல இருக்கு. என்ன நடக்குதுப்பா?
4: என்ன தாழ்ச்சிட்டு இருக்கானே, இன்னைக்கு எங்க வீட்டுல புத்தரிசி.
3: ஓ வயலறத்து நெல்லு வந்தாச்சா?
4: என்ன உங்களுக்கு மூக்கு வசருக்குமானே?
3: ஏன் தம்பி அப்படி கேக்குற?
4: என் மனைவி ராத்திரியே நெல்ல அவிச்சு காய போட்டு குத்தி புத்தரிசி வடிச்சிட்டு இருக்கானே.
3: இந்த காலத்திலயும் உன் மனைவி வயல் நெல்ல அப்படியே அவிச்சு ராத்திரியே காய போட்டு அவளே குத்தி இன்னைக்கு புத்தரிசியா?
4: ஆமாண்ணே, எப்படின்னு நீங்க தெரிஞ்சு வந்துட்டீங்க?
3: ஏ அதுதான் ஏழு வீட்டுக்கு மணக்குதப்பா, சமையல முடிய போகுது போலுக்க.
4: ஏ எங்க வீட்டுல ஏழு கறி வச்சிருக்கானே, எண்ணெய ஊத்தி அதே எண்ணெயில ஏழு கறியும் தாளிப்பானே.
3: ஏ தம்பி, ஏழு கறி தாளிச்ச உடனே

0: அந்த எண்ணெய் என்னப்பா பண்ணுவா?
1: என்ன செய்வாளா? தாளிச்சு முடிச்சு மிச்சம் இருக்கக்கூடிய எண்ணெயில 50 பப்படம் பொரிச்சு எடுப்பானே.
0: சரிப்பா, தாளிச்சுட்டா அதே எண்ணெயில பொரிச்சாச்சு, அப்புறமா எண்ணெய் என்ன பண்ணுவியோ, விரயம் பண்ணிடுவாளா இப்படி?
1: அதுதான் கிடையாதுன்னு, அதுல மிச்சம் வரக்கூடிய எண்ணெய அப்படியே ஒரு பாட்டில் அடைச்சு பத்திரப்படுத்தி வச்சிருப்பானே.
0: ஏன் அதே எண்ணெய் 2-3 மாசம் ஓடுங்கிறியா?
1: பின்ன ஏனே, எண்ணெயே தட்டுப்பாடா போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில இப்படி சேமிச்சு வச்சாதானே வாழ்க்கை நல்லபடியா போகும்.
0: நல்லபடியா போகுமா? எவ்வளவு நோய்கள் வரும் தெரியுமா? நான் கிளம்புறேன்ப்பா.
1: என்னன்னா நீங்க கிளம்புறீங்களா? எப்படின்னா கிளம்புவீங்க? புத்தரிசியுமா வந்துட்டு சாப்பிடாம இருங்கனே.
0: நீங்க தான் நோயை வாங்குறீங்க அப்படின்னா நானும் நோயை வாங்கணுமா? என்ன, எத்தனை நாள், எத்தனை நாள்ப்பா? ஒரு நாள் பயன்படுத்தினா அதோடு அந்த எண்ணெயினுடைய தன்மையை முடிச்சிடணும்.
1: ஏனே பெரிய நியாயி மாதிரி ஒண்ணு பேசாதீங்கண்ணே. எண்ணெய் வித்து பயிர்களே நம்ம நாட்டுல இல்லாம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்களாம். எண்ணெய் வித்து பயிர்கள் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமாண்ணே? ஏய் நீ கேஸ் ஆஃப் பண்ணு, இங்க வா. பெரிய இவர் மாதிரி பேசிட்டு இருக்காரு, இங்க வா. என்ன சொல்றாரு கேப்போம்.
0: ஏ, ஒரு கப்ப தண்ணி தருவியாப்பா?
1: ஏனே யானை உங்களுக்கு விசர்க்குது?
0: விசர்க்குதா? கேள்வி ஏம்பாட்டு போயிட்டு இருந்தேன். ஏ, ரொம்ப வாசனையா இருக்க அப்படின்னு அடி எடுத்து வச்சு. அப்ப ரொம்ப வாசனை இருக்குன்னு அங்க இதான் நடக்குதா? பயன்படுத்தின எண்ணெயே திருப்பி திருப்பி பயன்படுத்தினால அந்த மசாலா பொடிகளை போட்டு எங்களை இழுக்கிற இல்லையா?
1: ஏனே நல்ல கருத்து உண்டு சொல்லுங்கண்ணே.
0: ஏ தம்பி, உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து தரமான எண்ணெய் கிடைக்கணும் அப்படிங்கறத மத்திய அரசு யூகிச்சதன் பலனா தேசிய எண்ணெய் வித்து பயிர்கள் இயக்கம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எண்ணெய் வித்து பயிர்களுடைய சாகுபடி பரப்பை அதிகப்படுத்தணும், விவசாயிகள்ட்ட விழிப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுதான்.
1: ஏனே சமையல் எண்ணெய் அப்படிங்கிற அடிப்படையில வெளியிருந்த இறக்குமதி பண்றாங்களா?
0: ஏ ஆமாப்பா, ஒவ்வொரு வருஷமும் 40,000 கோடி ரூபாய் அளவுக்கு. அதான், 100% நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா 56% சமையல் எண்ணெய் வந்து இறக்குமதி தான் செய்துட்டு இருக்காங்க. அதை தவிர்க்கணும். நம்ம எண்ணத்துக்கு தேவையில்லாம 1,000 கோடிய வெளிநாடுகளுக்கு கொடுக்கணும், நம்மளே தற்சார்பா திகழ்வோமே அப்படிங்கிற அடிப்படையில எண்ணெய் வித்து பயிர்கள்.
1: எண்ணெய் வித்து பயிர்கள் என்னென்ன?
0: ஏ தம்பி, சாதாரணமா நீ வீட்டுல வந்து என்ன மாதிரியான எண்ணெய் பயன்படுத்துற?
1: தேங்காய், நல்லெண்ண, பின்னக்காய் எண்ணெய், பாம் ஆயில், எல்லாமே பாக்கெட் பாக்கெட்டா வருதுன்னு, அதை வாங்கி பயன்படுத்துவோம்னே.
0: அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில ஒரு காலத்துல நம்ம பயன்படுத்தணும், ஞாபகம் இருக்கா? கடலை எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், இதெல்லாம் ஞாபகம் இருக்குதா?
1: ஏனே அந்த எண்ணெய் தான் இப்ப கிடைக்க மாட்டேங்குது. என்ன, முன்னாடி எல்லாம் எங்க வீட்டு பக்கத்துல தான் சூரியகாந்தி அப்படியே பூத்து நிக்கும்னு, அதெல்லாம் எங்க தாத்தா காலத்துல வித்து எடுத்து எண்ணெய் எடுத்தது உண்டுன்னு.
0: தம்பி, இந்த எண்ணெய் வித்து பயிர்களை பத்தி விவசாயிகளுக்கு விழிப்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக விவசாயிகளுக்கு பயிற்சிகள் நடத்தணும், கண்டுணர் சுற்றுலா அப்படிங்கிற அடிப்படையில பல இடங்களுக்கும் கூட்டிட்டு போய் அந்த எண்ணெய் வித்து பயிர்களுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லணும் அப்படிங்கறதுக்காக மாநில வேளாண்மை துறையை ஊக்கப்படுத்துறாங்க, மாநில தோட்டக்கலை துறையை ஊக்கப்படுத்துறாங்க, மத்திய பல்கலைக்கழகங்கள் இதுல அதீத ஈடுபாட்டோடு திகழணும் அப்படின்னு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க. மாவட்டங்கள் தோறும் செயல்படக்கூடிய வேளாண் அறிவியல் நிலையங்கள் ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஊடுருவி போய் கிராம விவசாயிகளை சந்திச்சு எண்ணெய் வித்து பயிர்களின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னு ஆலோசனை கொடுத்திருக்காங்க. மத்திய முகமைகளுக்கு ஆலோசனை கொடுத்திருக்காங்க. கூட்டுறவு அமைப்புகள் இருக்கு பாரு,
1: ரேஷன் கடை, கூட்டுறவு கடன் சங்கங்கள், அதுதானே சொல்றீங்க?
0: ஆமாப்பா ஆமாப்பா, அந்த இடத்திலயும் கூட இந்த எண்ணெய் வித்து பயிர்களை பத்திய விளம்பர யுக்திகளை கையாளணும் அப்படின்னு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்கப்பா. எண்ணெய் வித்து பயிர்கள் அப்படிங்கிற அடிப்படையில சாகுபடி நுணுக்கங்களை கிராம அளவிலேயே அவங்க பண்ற மாதிரியான ஒரு தன்மையை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஏய் இங்க வா. என்ன தூரவுது? இனிமேல் ஒரு நாள் பயன்படுத்துற எண்ணெய அடுத்த தடவை பயன்படுத்தவே கூடாது. என்னென்ன மாதிரியான நோய்கள் எல்லாம் வருமா? அண்ணன் சொல்றாரு, இனி சூரியகாந்தி எண்ணெய், கடலை எண்ணெய், இந்த மாதிரி பட்ட எண்ணெய் தான் பயன்படுத்தணும். தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திக்க, அது நல்லதுதான் உடலுக்கு. இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும், சரியா?
0: தம்பி சாப்பிட்டுருவோமா?
1: ஏ நீங்க கைய கழுவிட்டு வாங்கண்ணே. ஏமா 3 பாயசம், 3-3 கப்பு வச்சு, 9 கப்பு அண்ணன் முன்னுக்கு கொண்டு வரிசையா எடுக்கு.
0: ஏ தம்பி, இது என்னப்பா, கைய கழிட்டு வர்றதுக்குள்ள நானும் கூட 9 கப்ப பார்த்த உடனே 9 விதமான கூட்டை தான் கப்புல வச்சிருக்க அப்படின்னு பார்த்தா ஒரே விதமான பாயசமா தெரியுது. 3-3 கப்பு வச்சு 9 கப்பு அடிக்கிருக்க, என்னப்பா நீ?
1: சாப்பிடுங்கண்ணே, நாங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக எண்ணெய் வித்து பயிர்களை பத்தி எவ்வளவு விஷயம் சொல்லிருக்கீங்கண்ணே, சாப்பிடுங்கண்ணே. ஏ அந்த சாப்பாடை தோண்டி தோண்டி எடுக்காத, அப்படியே பாலையோட கொண்டு போய்.
2: அமுத சுரபியில் இதுவரை தேசிய எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.

0: நொடிகளில் சில நுட்பங்கள்.
1: நெற்பயிரில் உர மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.

0: முறையை கடைபிடிக்கணும். கோடை பருவத்துல வந்து பசுந்தாள் உர விதை தக்கை பூண்டை விதைத்து நம்ம வந்து பின்னர் 45 நாள் கழித்து உழவு செய்யும் போது மண்வளம் பேணி காக்கப்படுகிறது. அதோடு இணைந்து உயிர் உரங்களை நம்ம வந்து குறிப்பாக நெற்பயிருக்கு நம்ம வந்து போடணும். அதாவது அசோஸ்பைரலும் பாசோ பாக்டீரியா, பொட்டாஷ் சால்வரைசிங் பாக்டீரியா என்று சொல்லி தலைமணி சாம்பல் சத்துக்கு உயிர் உரங்கள் இருக்கிறது. இந்த உயிர் உரங்களை நம்ம வந்து விதை நேர்த்தி மூலமாக, நாற்று நேர்த்தி மூலமாகவும் நெற்பயிருக்கு நாம் இடுவதனால வந்து இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்துவது வந்து 25% வரை நாம் வந்து குறைக்கலாம்.
1: அமைப்பில் உதவி எஸ் சிவகுமார்.
2: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: பிஎஸ்என்எல்லோட புது செல்கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
2: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
1: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம பிஎஸ்என்எல் குடுக்கறாங்களே.
2: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே பிஎஸ்என்எல் கனெக்ஷன் வாங்கி புது செல்கேர் ஆப் மூலமா லைஃப என்ஜாய் பண்ணுங்க.
3: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம், TNC அப்ளை. நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
4: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு up to 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு up to 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு up to 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு up to 2 lakh பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு up to 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
5: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 டைம்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
6: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444066.
7: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
8: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
7: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
10: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 6 மணி. ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
3: Pontjesley Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesley Super Speciality Hospital.
5: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2,00,000 பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
6: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 டைம்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
7: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444066.
8: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
9: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
8: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
9: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
8: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
9: போன் 7358737358.
2: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றுமுறை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்று இரவு 9:30 மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். இனி நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசையில் தேசபக்தி பாடல்கள். இன்று இரவு 7 மணிக்கு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:10 தேசபக்தி பாடல்கள் சென்னை அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். 10:05 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரைசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரைசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 7:00 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி புதுடெல்லி செங்கோட்டையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூவர்ண கொடியினை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை இரவு 9:30 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லி செங்கோட்டையில் ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். நாளை இரவு 8:00 80வது சுதந்திர திருநாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆட்சி உரை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க, வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி புதுடெல்லி செங்கோட்டையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூவர்ண கொடியினை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். மொட்டுகளாய் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் மலர்வது உங்களுக்காகவே. நிகழ்ச்சிகளை கேட்க தராதி நேயர்களே,
10: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரை சூப்பர் கே சின்னதுரை.

0: Meanwhile, IMD has issued an orange alert for heavy to very heavy rain today in Chhattisgarh, East Madhya Pradesh, Himachal Pradesh, Jharkhand, Uttar Pradesh and Uttarakhand. Heavy rain is also likely in northern states including Delhi, West Madhya Pradesh, Madhya Maharashtra, Vidarbha, Odisha, among others. And that is the end of this news bulletin.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 6:10, ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள். நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்க மைதானத்தில் நாளை காலை 8:50 நடைபெறும் சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியேற்றி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்க உள்ளார் என மாவட்ட வருவாய் அலுவலர் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு 15/8/2026 அன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தமிழ்நாடு மாநில வாணிப கழக மதுபான கடைகள் FL1, FL2, FL3, FL3A மற்றும் FL3AA உரிமம் பெற்ற மதுபான கூடங்கள் ஆகியவை செயல்படாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வெயிட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜன் அண்ட் கோ நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம், TNC அப்ளை.
5: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
7: அன்பார்ந்த SBI வாழ்க்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிழக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில், நாடு எப்போதும் SBI.
8: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
9: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
8: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
10: என்னடி எங்க வரணும்
11: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல 1 பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேல ஃப்ரீயா கொடுத்தாங்கக்கா.
10: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
11: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
10: வா வா, சீக்கிரம் போகலாம்.
11: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
12: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
13: பெஸ்பா, ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த வன்பணம், குறைந்த வட்டி,
12: உடனடி டெலிவரி,
13: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
12: தொடர்புக்கு
13: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
14: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
15: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம். நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
16: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
17: தங்கச்சி, பிள்ளைய நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும், எங்க சேர்க்கலாம்?
18: அக்கா, நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஆயாச்சு. அங்க BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மெக்கானிக்கல், BTECல AI & டேட்டா சயின்ஸ், IT பிரிவுகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 4 வருஷமும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது.
19: ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்லயே சேர்த்துடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நாகர்கோவில்.
20: கவுன்சிலிங் கோட் 4911, ஃபோன் 7555.

0: 0005004.
1: காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 6:15.

0: ஆகிறது மெல்லிசை. மெல்லிசை கேட்பதற்கு முன்,
1: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
2: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870190870.
3: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2 lakh பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
4: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 times ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
1: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444066.
5: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல்லின் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
6: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்,
5: 60 Mbps வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
6: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
5: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
6: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
5: இன்ற இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
6: கண்டிஷன்ஸ் அப்ளை.
7: தீராத மலச்சிக்கல், மூலம், பௌத்திரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஓர் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 17 முதல் 27 வரை நாகர்கோவில் அனந்த நாடார்குடி டாக்டர் ஸ்காட்ஸ் லேசர் பைல்ஸ் ஃபிஸ்டுலா சென்டரில் இலவச ஆலோசனை பெற அழையுங்கள். 9894399505.
3: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2 lakh பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
4: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 times ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
1: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444066.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
2: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம், TNC அப்ளை.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
5: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
4: 5000 GB டேட்டா,
5: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT யுடன் டியூயல் பேண்ட் வைஃபை,
4: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்,
5: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
4: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
6: 24 மணி நேர விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, மூளைக்கட்டி, பக்கவாதம் சிறப்பு சிகிச்சை,
7: TNT, முதுகெலும்பு, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைகள், பிளாஸ்டிக் சர்ஜரி, சிறுநீரக பிரிவு, நுரையீரல் மருத்துவம், பல் மற்றும் பொது மருத்துவம், எல்லா சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கரை, நாகர்கோவில்.
7: கால் 8870198870.
8: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2 lakh பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
9: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 times ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
10: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444-4046.
11: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
12: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி, குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி, வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் தன்கோ.
13: BSNL-இன் சுதந்திர தின கொண்டாட்டம்.
14: ₹2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
13: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
14: இன்றைய இணைவில் உங்கள் BSNL-உடன்.
13: இச்சலுகை 2026 August 12 முதல் September 12 வரை மட்டுமே.
14: கண்டிஷன்ஸ் அப்ளை.
8: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2 lakh பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
9: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 times ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
10: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444-4046.
0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
8: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2 lakh பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
9: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 times ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
10: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444-4046.
15: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
16: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ₹1
17: சிம் கார்டு இலவசம்,
16: அளவற்ற இலவச அழைப்புகள்,
17: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
16: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
17: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12 தேதி முதல் September 12 வரை மட்டுமே.
16: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
17: கண்டிஷன்ஸ்.

0: அப்ளை.
1: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வெயிட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
5: நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல்
6: செந்தாமரை என தொடங்கும் செம்பளார் கோவில் சண்முகம் இயற்றிய பாடலை பாடுபவர் SP சைலஜா, இசை TK ராமமூர்த்தி.

0: மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக்கா அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கொரியா சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 4,24,000 கோடி ரூபாயை எட்டியதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த துறையில் மகளிர் பங்களிப்பு 30% உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜே பி பர்திவாலா, திரு வினோத் சந்திரன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த படிப்பும் வழங்கப்படவுள்ளதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கான வகுப்புகளை இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 36,344 இருக்கைகளுடன் மற்றும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் 26,388 இருக்கைகளுடன் செயல்பட்டு வருகின்றன. அந்த வகுப்பு இன்னைக்கு வந்து நம்ம துவக்கி வச்சிருக்கோம். சென்னையிலிருந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இப்ப நம்ம ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். இன்னையிலிருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இனி வரும் காலங்களில் என்னென்ன டெக்னாலஜி வைஸ் செய்யணுமோ அது எல்லாமே செய்யறோம் சார். மெயின் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏஐ ரிலேட்டட் விஷயங்களும் கொண்டு வந்திருக்கோம் சார். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5 ஐடி கல்லூரி புதிதாகவும் நம்ம கொண்டு வரோம்.
0: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாணவர்கள், பெண்கள், குழந்தைகள் என யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாவேக்கா கட்சியில் உள்ள பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக்கா அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிருஷ்ணகிரியில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய உரிய நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. தாமிரபரணி ஆற்றை மேம்படுத்துவதற்கான நிதியை அந்த ஆற்றின் கரைகளை அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்திற்காக ஜெர்மனி வங்கியிடமிருந்து கடனாக பெறப்பட்ட 59 கோடி ரூபாயை கரையை பலப்படுத்துவதற்காக செலவிட தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் இந்த அணுகுமுறை தவறானது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றுவோம் இயக்கத்தின் கீழ் சேலம் மாவட்டம் நங்கவள்ளியில் 80 அடி நீள தேசிய கொடியுடன் நூற்றுக்கணக்கான மாணவிகள் பங்கேற்ற பேரணி இன்று நடைபெற்றது. இப்பேரணி பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சுதந்திர தினத்தையொட்டி மூவர்ண கொடி பேரணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகேயுள்ள நங்கவள்ளியில் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவிகள் 80 அடி நீள தேசிய கொடியை ஏந்தியவாறு பேரணியாக வந்தனர். நங்கவள்ளி பேருந்து நிலையத்தில் இருந்து நங்கவள்ளி தேர்வீதி மற்றும் முக்கிய வீதிகளின் வழியாக கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் பேரணியாக வந்தனர். மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்ற பேரணி பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் வகையிலும் தேசப்பற்றை வலியுறுத்தும் வகையிலும் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றுமாறும் அதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையிலும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியின் முடிவில் 80வது சுதந்திர தினத்தை குறிக்கும் வகையில் 80 எனும் எண் வடிவத்திலும் நின்று மாணவியர் அசத்தினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: இதேபோல் தூத்துக்குடியில் 1000 அடி நீள தேசிய கொடியை 1000 மாணவர்கள் ஏந்தியபடி தேசப்பற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடியில் உள்ள பள்ளி மாணவ மாணவியினுடைய தேசப்பற்று மற்றும் சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களை நினைவு கூறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. 1000 மாணவ மாணவியர்கள் 1000 அடி நீள மூவர்ண தேசிய கொடியை பள்ளி முன்பாக கையில் ஏந்தியபடி விழிப்புணர்வு ஏற்படுத்தி சாதனை புரிந்தனர். முன்னதாக பள்ளி வளாகத்தில் 1000 மாணவர்கள் ஐ லவ் இந்தியா என்ற வாசகத்தில் நின்று இந்தியாவை தாங்கள் நேசிப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த சாதனை நிகழ்ச்சியில் 1000 மாணவ மாணவிகள் மட்டுமல்லாது பள்ளி ஆசிரியர்களும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்பட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதுநகர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராமாபுரம் மணப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் அமுதம் பல்பொருள் அங்காடியில் மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மேட்டூர் அணையில் அணை பாதுகாப்பு மதிப்பீடு குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று வழங்கினார். தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் தூய்மை இந்தியா குறித்த விழிப்புணர்வு இயக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்பகுதியில் அலையில் சிக்கி போராடிய 14 வயது சிறுவன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டான். விளையாட்டுச் செய்திகள். கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் குழு பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் தனிநபர் பிரிவில் அதித்தி சுவாமி வெள்ளிப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 13 தங்கம் உட்பட 35 பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கபடி பிரிவு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா முதல் போட்டியில் ஆடவர் பிரிவில் ஜப்பானையும் மகளிர் பிரிவில் பங்களாதேஷையும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி எதிர்கொள்கிறது. சின்ஃபீல்ட் கோப்பை செஸ் போட்டியின் 4வது சுற்றுமிழுவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் உள்ளார். தாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் 1 தங்கம் 7 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று இந்தியா பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தை

0: பிடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக்க அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கொரியா சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
2: நேரம் 6:41. ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. ஆரம்பமாகிறது திரையிசை, இதில் தேசபக்தி பாடல்கள். நிகழ்ச்சியில் முதலில் இந்திரா படத்திற்காக வைரமுத்து வரிகளில், ஏ ஆர் ரகுமான் இசையில் ஜி வி பிரகாஷ், சுஜாதா மோகன், அனுராதா ஸ்ரீராம், ஸ்வேதா மற்றும் எஸ்தர் சாரதா ஆகியோர் பாடிய பாடல்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி,
3: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
2: துல்லியமான குரல் அழைப்புகள்,
3: அவசரகால SOS ஆதரவு,
2: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
3: நீடித்த நிலையான பேட்டரி,
2: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
3: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
4: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2 lakh பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
5: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 times ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400-4446.
6: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
7: திரையிசையில் இனி வருவது RRR படப்பாடல். வரிகள் மதன் கார்கி, இசை MM கீரவாணி, பாடியவர்கள் விஷால் மிஸ்ரா, பென்னிடயல், சாகிதி சுகந்தி, ஹரிகா நாராயணன் ஆகியோர்.

0: Urgently Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram Angioplasty Open Heart Surgery Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Urgently Super Speciality Hospital
2: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம் சோனி பிராவியா ட்ரூ RGB டிவி வாங்குக தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஒன் ஃப்ரீ இஎம்ஐ மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம் விவரங்களுக்கு ராஜனன் கோ நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம் TNC அப்ளை
3: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ் ஏரிக்கால் புதூர் நாகர்கோவில் ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ் புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே எளிய தவணை முறை வசதி தரம் நம்பிக்கை வசந்தன் கோ
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் சுங்கான் கடை நாகர்கோவில்
7: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம் அனுபவமிக்க மருத்துவர்கள் அக்கறை

0: கூடிய சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரி நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
2: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
3: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB

இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ். டியூரிங் த சுவதேசி மூமெண்ட் த சாங் வந்தே மாதரம் பிகேம் எ சாங் ஆஃப் தி மாசஸ். கவுண்ட்லெஸ் இண்டியன்ஸ் பிளான்ஸ்ட் தெம் செல்வ்ஸ் இன்டூ அவர் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் த ஃபாதர் ஆஃப் த நேஷன் மகாத்மா காந்தி. பாபா சாஹேப் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் எம்போடிட் த ஹையஸ்ட் ஐடியல்ஸ் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பட்ரிட்டிசம். ஐ ஹம்ப்ளி பாவ் டு ஆல் தோஸ் கிரேட் சான்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் த பாரத் மாதா ஹூஸ் ஐடியல்ஸ் கைடெட் அவர் கண்ட்ரி டு இட்ஸ் ஃப்ரீடம் அண்ட் இட்ஸ் ப்ரோக்ரெஸ் தியர் ஆஃப்டர். டுடே ஆன் த 14th of August வி அப்சர்வ் விபாஜன் விபீஷிகா ஸ்மிருதி திவஸ். வி சோலெம்லி ரிமெம்பர் those lakhs of Indians who lost their lives in the violence resulting from the partition, or we are forced to endure the tragedy of displacement. Lakhs of people had to become refugees due to communal violence and endure the horrors of partition, yet they did not give up their identity. At the time of our independence, along with the grave consequences of partition, was the extraordinary challenge of unifying more than 550 princely states with a newly independent India. Sardar Patel put an end to the system of kingdoms and integrated the princely states into our independent democracy. On behalf of a grateful nation, I pay my respectful tributes to the sacred memory of the sculptor of the unity of modern India, லோஹ புரவ் சர்தார் வல்லபாய் பட்டேல். மை டியர் ஃபெலோ சிட்டிசன்ஸ், த கான்ஸ்டிடியூஷன் பிரேம்ட் பை த பீப்புள் ஆஃப் இண்டியா ரெஸ்ட் ஆன் த ஃபவுண்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன். த ஸ்பிரிட் ஆஃப் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் இன்ஹெரண்ட் இன் த பீப்புள் ஆஃப் அவர் கண்ட்ரி, ஹுவிச் இஸ் த கிரேடல் ஆஃப் டெமோக்ராசி. வித் ரினியூட் ஃபிகர், அவர் ஃபெலோ சிட்டிசன்ஸ் ஆர் ப்ரொமோட்டிங் த சேம் ட்ரெடிஷன் ஆஃப் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன். National campaigns are being implemented through active participation of the people. This is an inspiring achievement of our democracy. Equality of status and of opportunity, along with the dignity of the individual, are among the cherished ideals of our constitution. Today, people from ordinary backgrounds are making extraordinary contributions in many fields. This strengthens my belief that in today's Bharat, everyone can dream big and also realize such dreams. Our constitution clearly lays down the responsibilities of the executive, the legislature, and the judiciary. Giving voice to the aspirations of the people is the duty of the representatives in the legislature. The executive is responsible for implementing policies that serve the interest of the nation and its people. It is the duty of every person associated with the judicial system to ensure that no one is deprived of justice due to lack of resources. All citizens, especially those belonging to deprived sections of the society, should have equal access to timely justice with dignity. My dear fellow citizens, during the period of a little over a decade, our country has witnessed rapid and inclusive development, parity to harmonizing heritage and development, and removal of numerous decades-old obstacles to development. Our country is celebrating the 200th birth anniversary of Mahatma Jyotiba Phule. Mahatma Phule and Kranti Jyoti Savitribai Phule made historic contributions to social justice, education, women's empowerment, and equality. Following their ideals, the upliftment of the deprived sections of society has been given priority at the national levels during the past few years. New standards have been set in the area of women's education. More than 25 crore people have been lifted out of poverty. Under Pradhan Mantri Jan Dhan Yojana, the world's largest program of financial inclusion, nearly 59 crore account holders have joined the banking system. Out of these, more than 32 crore account holders are women. Food security has been ensured for more than 80 crore people by providing them with free rations. Under Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, free health care coverage of
அப் டு

நேயர்களின் நினைவிற்கு இன்று இரவு 9:30 மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் இடம்பெறும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல்கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களிடையே தொலைக்காட்சி மற்றும் வானொலி வாயிலாக

என்று அவர் உரையாற்றினார். நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் உலகின் முதன்மையான நாடாக இந்தியாவை உருவாக்க மாணவர்கள், ஆசிரியர்கள், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் பங்களித்து வருவதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறை பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தும் வகையில் இந்திய தூதர்கள் மற்றும் அதிகாரிகளும் சிறப்பாக பணியாற்றி வருவதாக அவர் கூறினார். மக்களின் தீவிர பங்கேற்புடன் தேசிய அளவிலான இயக்கங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 32 கோடிக்கும் மேற்பட்டோர் பெண்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்படுவதன் மூலம் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விவசாயிகள் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். தகவல் தொழில்நுட்ப பயன்பாட்டின் மூலம் வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அன்னையின் பெயரில் ஒரு மரம், சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறை போன்ற இயக்கங்களில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். கேலோ இந்தியா இயக்கம் காரணமாக இந்தியா சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை குவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் எடுத்துரைத்தார். நமது பாதுகாப்பு படையின் வலிமை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உலகிற்கு எடுத்துரைக்கப்பட்டதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். குடியரசுத் தலைவர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 9:30 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்று பதக்கம் வென்றவர்கள் இளையோருக்கு உந்து சக்தியாக இருப்பார்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இப்போட்டிகளில் பதக்கம் வென்ற ராணுவத்தைச் சேர்ந்தவர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இவர்களின் சாதனையைக் கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இப்போட்டிகளில் இந்தியா 39 பதக்கங்களை வென்றதாகவும் இதில் 18 பதக்கங்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் பெற்றுத் தந்துள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். வெளியுறவு கொள்கை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிராக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்துள்ளது துரதிருஷ்டவசமானது என்று மத்திய அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பில் உள்ள ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். இதுவரை 4 கோடிக்கும் மேற்பட்டோர் தேசிய கொடி ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படங்களை அதற்கான இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை மறுநாள் தமிழகம் வருகிறார்.
சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கவுள்ளார். நாளை மறுநாள் செங்கல்பட்டில் உள்ள தனியார் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் குடியரசு துணைத் தலைவர் அன்றைய தினம் மாலை சென்னையில் நடைபெறும் மறைந்த முன்னாள் ஆளுநர் இல கணேசனின் நினைவு தின நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை திருவாரூர் செல்லும் அவர் அங்குள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து

0: கொள்கிறார். இதன் பின்னர் தஞ்சாவூர் செல்லும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அங்குள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 40ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் சென்ட்ரல் வங்கியின் டிஜிட்டல் கரன்சி அடிப்படையிலான பண பரிமாற்ற திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பிரதமரின் ஏழை மக்களுக்கான உணவு தானிய திட்டத்தின் பயனாளிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக அவர் கூறினார். பயனாளிகள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கு மட்டுமே இந்த நிதியை பயன்படுத்துவதற்கான பாதுகாப்பு அம்சங்களை இந்த நேரடி பண பரிமாற்ற வசதி கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல் கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், தற்காலிக கூடாரங்கள் அமைப்பதற்கான பொருட்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்று கூறியுள்ளார். கொலம்பியாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சமோலி மாவட்டத்திற்குட்பட்ட மாயாப்பூர் பகுதியில் நிலச்சரிவு காரணமாக இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதில் 19 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் 3 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். அசாமில் 1000க்கும் மேற்பட்ட மரப்பாலங்கள் சிமெண்ட் பாலங்களாக மேம்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். குவஹாட்டியில் புதிதாக கட்டப்பட்ட பாலத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். சரக்கு மற்றும் இதர போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மழைக்காலங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்படாமல் இருக்கும் நோக்கில் புதிய பாலங்கள் கட்டப்படுவதாகவும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறினார். ஆந்திராவில் தீயணைப்புத் துறைக்கு 252 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வாகனங்கள் வாங்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். குண்டூர் மாவட்டத்தின் உண்டவல்லி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 58 அதிநவீன தீயணைப்புத் துறை வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதல்கட்டமாக 33 கோடி ரூபாய் செலவில் 65 வாகனங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் 17 புதிய தீயணைப்புத் துறை அலுவலகங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் 36 தீயணைப்பு நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு கூறினார். மலேசியா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 13-21, 22-20, 21-18 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் மிங் ஹாங் லிம்மை வென்றார். உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2 நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி வரும் 27 மற்றும் 30ஆம் தேதிகளில் டாஷ்கெண்டில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி நவம்பர் 2ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல்கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 8:10:25 ஆகாஷ்வாணி. இப்போது ஒலிவிழா வருவது தேசபக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அமிர்தா பாடியுள்ள பாடல்

0: பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி போராளியா, அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, இறுதி வரை தாய் நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் நியோகி ஜெகநாத ஐயர்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
2: மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, கூறிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
1: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் நாளை மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.
3: இனி தொடர்வது தேசபக்தி திரையிசை. பாரத விலாஸ் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எம் எஸ் விஸ்வநாதன், பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி குழுவினர் பாடியுள்ள பாடல்

0: பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி பகத்சிங் சிறந்த பொன்னாடு,
1: பகத்சிங் சிறந்த பொன்னாடு. யாஹூ யாஹூ யூ ஆஹூ யாஹூ யாஹூ யூ ஆஹூ யாஹூ யாஹூ யூ.

திரையிசைகள் அடுத்து நாம் இருவர் படத்திற்காக டி கே பட்டம்மாள் பாடியுள்ள பாடல்.

நேரம் 8:36:40. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேசபக்தி திரையிசை. அடுத்த பாடல் ஜோஷ்வா ஸ்ரீதர் குரலில் நினைத்து நினைத்து பார்த்தேன் படத்திலிருந்து.

கிசான் சம்மான் நிதி மற்றும் கிசான் கிரெடிட் கார்டுகள், விவசாயம், பால் பண்ணை, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவளித்துள்ளன. வலுவான கலாச்சார அடையாள உணர்வில் வேரூன்றியிருக்கும் வளர்ச்சி வேகமானதாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் என்பதற்கு உலக வரலாறு சாட்சி பகிர்கிறது. கலாச்சார பெருமித உணர்வு தேசத்தின் உள்ளார்ந்த வலிமையை வலுப்படுத்துகிறது என்ற விழிப்புணர்வு நம் நாட்டில் இப்போது அதிகரித்து வருகிறது. நமது முன்னோர்கள் கல்வி, அறிவியல், கலை மற்றும் கலாச்சாரம், ஆன்மீகம், நன்னடத்தை ஆகியவற்றின் வளமான பாரம்பரியத்தை நமக்கு வழங்கியுள்ளனர். நமது பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் ஒருங்கிணைத்து நாம் முன்னேறி வருகிறோம். உலகின் மிகப்பெரிய தலை சிறந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பை இந்தியா உருவாக்கியுள்ளது. டிஜிட்டல் பணம் செலுத்துதல் இப்போது சிறிய கிராமப்புற கடைகளிலும் தெருவோர வியாபாரிகளிடமும் கூட சாதாரணமாகிவிட்டது. உலகின் பாதிக்கும் மேற்பட்ட நிகழ்நேர டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இந்தியாவில் நடைபெறுகின்றன. இந்திய மக்களும் அரசாங்கமும் இணைந்து உலக சமூகத்திற்கு டிஜிட்டல் புரட்சியின் முன்மாதிரியை வழங்கியுள்ளனர். நலத்திட்டங்களின் பலன்களை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களுக்கு வெளிப்படையான விதத்தில் அரசாங்கம் வழங்கியுள்ளது. நவீன உள்கட்டமைப்பில் இதுவரை இல்லாத விரிவாக்கத்தை நெடுஞ்சாலைகள், நீர்வழிகள், தொடர்வண்டி பாதைகள், வான்வழிகளில் நமது நாடு கண்டுள்ளது. இது புதிய நிறுவனங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி, வேலைவாய்ப்புகளை உருவாக்கி முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கிறது. என் அன்புக்குரிய சக குடிமக்களே, உலகின் பல பகுதிகளில் நிலவும் போரும் நிலையற்ற தன்மையும் ஒவ்வொரு நாட்டையும் பாதிக்கின்றன. இத்தகைய கடினமான சூழ்நிலைகளிலும் கூட நமது பொருளாதாரம் உலகில் அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக முன்னேறி வருகிறது. பொருளாதார கணிப்புகளின்படி இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் சராசரி உலக வளர்ச்சி விகிதத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் நமது பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தேசிய பாதுகாப்பின் அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. நவீன வளர்ச்சிப் பாதையில் முன்னேறிச் செல்லும் அதேவேளையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் உலக அளவில் ஒரு முன்னணி பங்கை இந்தியா வகிக்கிறது. நிலையான வளர்ச்சி இலக்குகள் 2030 சிலவற்றை திட்டமிடப்பட்ட காலத்திற்கு முன்பே நமது நாடு அடைந்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் வளர்ச்சியில் முன் எப்போதும் இல்லாத வேகத்தை கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா எட்டியுள்ளது. தேசிய நலனே நமது வெளியுறவுக் கொள்கையின் அடித்தளமாகும். அமைதி, ஒத்துழைப்பு, உரையாடல், வசுதெய்வ குடும்பகம் என்ற உயரிய சிந்தனை ஆகியவை நமது வெளியுறவுக் கொள்கையின் தூண்களாகும். பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பரஸ்பர உறவுகளை வலுப்படுத்தவும் பல நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் நாம் கையெழுத்திட்டுள்ளோம். உலகின் தெற்கு நாடுகளிடையே இந்தியா முன்னணி பங்காற்றி வருகிறது. உலக அரங்கில் நமது நாட்டின் மதிப்பும் செல்வாக்கும் உயர்ந்துள்ளது. விதிமுறைகளுக்கு உட்பட்ட சர்வதேச ஒழுங்கின் மீது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஐக்கிய நாடுகள் சபையிலும் பிற பலதரப்பு அமைப்புகளிலும் உலக சமூகங்களுக்கு உரிய பொருத்தமான பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்வதே நமது முயற்சியாகும். நமது நாட்டின் இந்த முயற்சிக்கு பல நாடுகள் வலுவான ஆதரவை வழங்கி வருகின்றன. என் அன்பான சக குடிமக்களே, இயற்கை வளங்களின் மீது நமக்குள்ள அதேவிதமான உரிமை எதிர்கால தலைமுறையினருக்கும் உள்ளது. எதிர்கால தலைமுறையினர் இந்த உரிமையை பயன்படுத்துவதில் நமது செயல்களால் சிறிதளவும் பாதிப்பு ஏற்படாதவாறு நாம் உறுதி செய்ய வேண்டும். அவர்களுக்காக இயற்கையின் வளங்களை இன்னும் செழுமையாக விட்டுச் செல்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நமக்குள்ள நம்பிக்கை நமது பாரம்பரியத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும்.

சாந்தாலி மொழியில் அமைந்துள்ள ஒரு எளிய பாடல் நமக்கு ஆழமான செய்தியை தருகிறது. பண்டிட் ரகுநாத் முர்மு எழுதியுள்ள இந்த பாடலில், ஒரு மரம் முற்றிலும் காய்ந்து போனதால் அதைக் கண்டு தேற்ற முடியாத அளவுக்கு ஆறாத துயரத்துடன் அழும் கிளியை பற்றி கவிஞர் விவரிக்கிறார். அவர் கேட்கிறார், என் அன்பு சகோதரர்களே, இறந்து கொண்டிருக்கும் ஒரு மரத்தைக் கண்டு கிளி மனம் ஆற்றாது புலம்புகிறது. மனித கலாச்சாரம் என்ற மரம் அழிந்து கொண்டிருக்கும் போது மனிதர்களாகிய நாம் துயரப்படுவதில்லையே, அது ஏன்? இயற்கையையும் மனித விழுமியங்களையும் பாதுகாப்பதில் அனைவரும் தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த பாடல் தரும் செய்தியாகும். செழித்து வளர்ந்த பசுமையான மரம் என்பது மனித சமூகத்தின் அறநெறி லட்சியங்களையும் நல்வாழ்வையும் குறிக்கிறது. தாயின் பெயரில் ஒரு மரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட், லைஃப் போன்ற இயக்கங்களின் உணர்வுடன் சுற்றுச்சூழலை பாதுகாக்க தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நமது பெண்கள் கல்வித்துறையில் சிறப்பாக செயல்பட்டு வருவதை காண்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதேபோல் வேளாண் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் ட்ரோன் தீதி முதற்கொண்டு விமானப்படையின் போர் விமான பெண் தலைமை அதிகாரி வரை பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா வென்ற மொத்தம் 13 தங்கப்பதக்கங்களில் 8 பதக்கங்களை பெண்கள் வென்றுள்ளனர். நமது பெண்கள் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்து வருகின்றனர். 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ளனர். 3 கோடி லட்சாதிபதி பெண்களை லக்பதி தீதீஸ் உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த இலக்கு தற்போது எட்டப்பட்டுள்ளது. இப்போது மேலும் 3 கோடி புதிய லட்சாதிபதி பெண்களை உருவாக்கும் இலக்கை நோக்கி நமது நாடு முன்னேறி வருகிறது. முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற்ற தொழில் முனைவோரில் சுமார் 1/3 பங்கினர் பெண்களாவர். பெண்களின் பொருளாதார தன்னிறைவுக்கான முயற்சிகளுடன் பல்வேறு துறைகளில் அவர்கள் தலைமை பொறுப்புகளையும் வகிப்பதை நாம் காண்கிறோம். வாக்குரிமையை பயன்படுத்தும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது நமது ஜனநாயக குடியரசின் குறிப்பிடத்தகுந்த சாதனையாகும். மக்களவையிலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33% பிரதிநிதித்துவத்தை வழங்கும் நோக்கத்துடன் நாரி சக்தி வந்தன் அதிநியம் சட்டம் 2023 இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதன் மூலம் தலைமைத்துவத்தில் பெண்களின் பங்கு அதிகரித்து அனைவரையும் மென்மேலும் உள்ளடக்கியதாக நமது ஜனநாயகம் மாற்றம் காணும். நமது நாட்டின் மக்கள் தொகையில் 65% பேர் 35 வயதிற்கும் குறைவானவர்கள். இந்த இளம் மக்கள் தொகையே நமது மிக மதிப்புமிக்க சொத்தாகும். நமது நாட்டின் இளைஞர்கள் திறமையானவர்கள், அர்ப்பணிப்புடன் செயல்படுபவர்கள், திறன்கள் நிறைந்தவர்கள். அடிமட்ட அளவில் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண இளைஞர்கள் உருவாக்கி வரும் புதுமையான நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை நான் கண்டுள்ளேன். சமூகத்தின் மீதும் தேசத்தின் மீதும் நமது இளைஞர்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை இது வெளிப்படுத்துகிறது. சராசரியாக வெறும் 28 வயதுடைய இளம் குழுவினரால் சமீபத்தில் வெற்றிகரமாக ஏவப்பட்ட ராக்கெட் விண்வெளி ஆய்வில் ஒரு புதிய கட்டத்தை தொடங்கி வைத்துள்ளது. பல இளைஞர்கள் சுயதொழில் பாதையை தேர்ந்தெடுத்து வேலை தேடுபவர்களாக மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாகவும் உருவாகி வருகின்றனர். இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பால் நமது நாட்டில் வலுவான புத்தொழில் சூழல், ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் உருவாகியுள்ளது. உலகின் முன்னணி நிறுவனங்கள் இந்திய இளைஞர்களின் திறமையாலும் அர்ப்பணிப்பாலும் ஈர்க்கப்பட்டு அவர்களுக்கு தலைமை பொறுப்புகளை வழங்கி வருகின்றன. இத்தகைய இளம் சாதனையாளர்கள் இந்திய இளைஞர் சக்தியின் புகழை உலகம் முழுவதும் உயர்த்தியுள்ளனர். இந்தியாவின் பிரகாசமான வளமான எதிர்காலம்

காலத்தின் மீது எனக்கிருக்கும் நம்பிக்கையை நமது இளைய தலைமுறையினர் மேலும் வலுப்படுத்துகின்றனர். நமது மாணவர்களே இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பவர்கள். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அரசும் சமூகமும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியிருப்பதைப் போலவே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சிகளின் மூலம் நமது மாணவர்களின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்கு பங்களிக்க வேண்டும். பொதுத் தேர்வுகள் நமது மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளுக்கான நுழைவாயில்களாக அமைகின்றன. இந்த தேர்வுகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அரசு விரிவான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை முற்றிலுமாக தடுக்கவும் தேர்வு முறையை மேலும் வெளிப்படையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இளைஞர்களுக்கு நம்பகமானதாகவும் மாற்றுவதே இந்த சீர்திருத்தங்களின் நோக்கமாகும். அரசின் முயற்சிகளும் உருவாகி வரும் பொருளாதார நடவடிக்கைகளும் இளைஞர்களுக்கு பல்வேறு புதிய வாய்ப்புகளை திறந்துவிட்டிருக்கின்றன. இத்தகைய புதிய வாய்ப்புகளை ஆராய்வதன் மூலம் நமது இளைஞர்கள் வெற்றிக்கான புதிய பாதைகளில் பயணிக்க முடியும். நமது இளைஞர்களின் உடல் நலனும் மனநலனுமே நமது நாட்டின் எதிர்காலத்திற்கான அடித்தளமாகும். நமது இளைஞர்கள் உற்சாகத்துடன் முன்னேறுவதற்கு அவர்களை ஊக்குவிக்கும் பொறுப்பு குடும்பத்தினருக்கும் சமூகத்திற்கும் உள்ளது. இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் நாட்டை கட்டி எழுப்புவதற்குமான ஒரு ஊக்குவிக்கும் வழிமுறையாக விளையாட்டுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றன. கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் அடித்தளத்திலிருந்து தேசிய அளவு வரை நாடு முழுவதும் சிறப்பான விளையாட்டுச் சூழல் உருவாக்கப்பட்டு வருகிறது. விளையாட்டை ஊக்குவிக்க அரசு இதுவரை இல்லாத அளவிலான முதலீடுகளை செய்து வருகிறது. இந்த முயற்சிகள் நல்ல பலன்களை தந்து வருகின்றன. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் நமது விளையாட்டு வீரர்களின் செயல்திறனிலும் சாதனைகளிலும் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. நமது நாடு உலகின் மிகப்பெரிய இளம் மக்கள் தொகையை கொண்டிருப்பதுடன் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கையும் இங்கு அதிகரித்து வருகிறது. மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 70 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 6 கோடி மூத்த குடிமக்கள் ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரையிலான இலவச மருத்துவ சேவைகளை பெறலாம். ஒட்டுமொத்த சமூகமும் மூத்த குடிமக்களிடம் அக்கறையுடன் நடந்து கொண்டு அவர்களுடனான உறவுகளை வளர்த்தெடுத்து அவர்களின் சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டும். என் அன்பான சக குடிமக்களே, மனித குலத்திற்கு எதிரான சக்திகளை எதிர்த்து நின்று உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டுவதில் நமது பாரம்பரியம் பெருமைக்குரியது. ஜூலை 26 கார்கில் வெற்றி தினத்தை, கார்கில் விஜய் திவஸ் நாம் அனுசரித்தோம். ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததை அதற்கு முன்பு மே 7 நாம் நினைவு கூர்ந்தோம். நமது ஆயுதப்படையினரின் இணையற்ற வீரத்தை நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்தோம். பயங்கரவாதத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகள் துல்லியமாக செயல்படும் இந்திய ஆயுதப்படைகளின் திறனை வெளிப்படுத்தி காட்டின. பயங்கரவாதிகளும் அவர்களுக்கு ஆதரவளிப்பவர்களும் எங்கு மறைந்திருந்தாலும் தங்களது செயல்களுக்கான விளைவுகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற உறுதியான தெளிவான செய்தியை அது வெளிப்படுத்தியது. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாட்டுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இண்டஸ் வாட்டர்ஸ் ட்ரீட்டி இடைநிறுத்தியது என்பது நமது விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு நாட்டின் நலனுக்காக எடுக்கப்பட்ட தீர்க்கமான நடவடிக்கையாகும். நக்சலிசம் என்பது நாட்டிற்கு மிகப்பெரிய சவாலாக பல தசாப்தங்களாக இருந்து வந்தது. நக்சலிசத்திலிருந்து இந்தியாவை விடுவிப்பதில் ஏற்பட்ட முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். ஒரு காலத்தில் நக்சலிசத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று உற்சாகமான சூழல் நிலவுகிறது. இந்த பகுதிகளில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதியில் நடைபெற்ற பஸ்தர் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில்
ஏராளம்

வீரர்கள் பங்கேற்றனர். பஸ்தர் பாண்டும் நிகழ்ச்சியில் பல கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அவற்றை ஏராளமான மக்கள் கண்டு களித்தனர். மராத்திய ராணுவ பாரம்பரியத்துடன் தொடர்புடைய தேசிய பெருமையை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட 12 கோட்டைகள் கடந்த ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டன. பகவான் புத்தர் தனது முதல் உபதேசத்தை வழங்கிய இடமான சாரநாத் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. பகவான் புத்தருடன் தொடர்புடைய ஆன்மீக சின்னங்கள் பாரத பூமியில் உள்ளன. மறுபுறம் நமது பெருமையையும் மகத்தான பாரம்பரியங்களையும் பாதுகாப்பதற்காக போராடி வரும் நமது வலிமையை வெளிப்படுத்தும் சின்னங்களும் பாரத நாட்டில் உள்ளன. என் அன்பான சக குடிமக்களே, ஒவ்வொரு இந்திய மக்களின் வளர்ச்சியும் நல்வாழ்வுமே வளர்ச்சியடைந்த பாரதத்தை விக்சித் பாரத் உருவாக்குவதின் உண்மையான நோக்கமாகும். தெலுங்கு மொழியில் எழுதிய சிறந்த தேசியவாத எழுத்தாளர் குரஜாடா அப்பாராவ் தமது பாடல் ஒன்றின் மூலம் காலத்தால் அழியாத தேசப்பற்று செய்தியை வழங்கியுள்ளார். உங்கள் நாட்டை நேசியுங்கள், நன்மைகளை வளர்த்தெடுங்கள். ஒரு தேசம் என்பது அதன் நிலம் மட்டுமல்ல, மக்கள் அனைவரும் சேர்ந்ததே தேசமாகும் என்பதுதான் அந்த செய்தியின் சாராம்சமாகும். சமூகத்தின் பங்கேற்புடனும் அரசின் முயற்சிகளுடனும் இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ள மக்களும் ஆரோக்கியமானவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் வளமானவர்களாகவும் மாறுவார்கள் என்பது எனது நம்பிக்கை. அனைவரையும் உள்ளடக்கிய இந்த தேசப்பற்று உணர்வுடன் சுதந்திர பாரதத்தை

0: இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ள மக்களும் ஆரோக்கியமானவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் வளமானவர்களாகவும் மாறுவார்கள் என்பது எனது நம்பிக்கை. அனைவரையும் உள்ளடக்கிய இந்த தேசப்பற்று உணர்வுடன் சுதந்திர பாரதத்தை வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற்றும் புனிதமான தேசிய இலக்கிற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வோம். நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: இதுவரை தேசத்தின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் தொடரும்.
2: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

0: நாட்டலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 10 மணி. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சி. நேயர்கள் நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதற்காக நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240290072. இணைப்பு எண் 04652, கூடவே 8903257039 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கும் அழைக்கலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் நேயர் சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: குடசேரம்புதூர்ல இருந்து சந்தன பாரதி பேசுறேன்.
0: சரியா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு நாடோடி அப்படிங்கிற படத்துல இருந்து.
0: சரியா.
1: நாடு அதை நாடு நாடா விட்டால் உனக்கு உனக்கு ஏது வீடு அப்படிங்கிற வரி வந்து, நாட்டை நேசிக்காதவங்க நாட்டை விட்டு வெளியேறு என்பதை உணர்த்தும் விதமான இந்த பாடல் இந்த நேரத்தில் தேவைப்படுது. போட்டு விடுவீர்களா?
0: சரி ஐயா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: ஆ சரி.

0: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா ட்ரூ RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்ட் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
1: BSNL ஓட புது செல்ஃப் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
2: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
1: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்கறாங்களே.
2: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.

0: பத்து மணி எட்டு நிமிடம். குமரி பண்பலை நூற்றுவொன்றில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலா மற்றும் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதாவது பழைய பாடல்கள், புது பாடல்கள் எதுவாக இருந்தாலும் கேட்டு ரசிக்கலாம். அதுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240790722. இணைப்பு எண் 046652, கூடவே 8903257039 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கும் அழைக்கலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம். நலமா இருக்கும் ஐயா? நலம் விசாரிப்பது யார் ஐயா? எங்க இருந்து பேசுறீங்க? சரி ஐயா, உங்களுக்கு
1: ராஜா பாடல். பொண்ணு கடை பக்கம் போனா கண்ணால பார்த்து துடிப்பது நானா, காதல் ஊட்டும் போதை ஊட்டும் பாவை நீதானே.
0: சரி ஐயா,
1: இனி காவல் வேணும் வேலி வேணும் காவல நான்தானே.
0: சரி ஐயா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: நன்றி மேடம். நன்றி.

0: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா ட்ரூ RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்ட்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
1: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு BSNL சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
2: மிக குறைந்த கட்டணத்தில் BSNL ஃபைபர்,
1: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
2: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
1: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
2: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
1: இன்றைய இணைவில் உங்கள் BSNL உடன்.
2: கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: நேரம் 10:14. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
4: அன்பான சுவரிக்கு அன்பு வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: மதுரையில இருந்து ஆண்டனி.
3: சரி ஐயா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
4: பட்டணத்தின் பூதம் ட்ரை பண்றது.
3: சரி,
4: உங்களோட
3: நினைவுகளை தட்டி எழுப்புற மாதிரி நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
4: தேங்க்யூ.

0: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வெயிட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம், TNC அப்ளை.
1: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
3: காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. நேரம் 10:22. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலாமூற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம் நிலாமூற்றம்.
4: வணக்கம் மேடம், நான் அருமனை கமலாசன், மாவட்டம்.
3: சரியா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
4: அம்மா, எனக்கு ஒரு சிலம் படத்துல பனி பொழந்த மலையின் மேலே படுத்து போலே என்கிற இனிய பாடல் வேணும்னா பாட்டு.

0: சரியா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: நன்றி நன்றி நன்றி.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம் நிலா முற்றம்.
2: குமரியிலே செந்தலாக ஒலித்துக் கொண்டிருக்கும் குமரி பண்பலை இனிய இரவு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: இனிமையான
1: பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
2: ரொம்ப நன்றி மேடம்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. நேரம் 10:35. நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 7 மணிக்கு 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி புதுடெல்லி செங்கோட்டையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூவர்ண கொடியினை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம். வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நன்றி.

0: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, தியேட்டர் எஃபெக்டா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
1: BSNL இன் சுதந்திர தின கொண்டாட்டம்.
2: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
1: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
2: இன்றைய இணைவில் உங்கள் BSNL உடன்.
1: இச்சலுகை 2026 August 12 முதல் September 12 வரை மட்டுமே.
2: கண்டிஷன் அப்ளை.
0: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு up to 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு up to 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு up to 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு up to 2 lakh பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு up to 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
3: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 times ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444066.
5: நேரம் 10:42. காற்றலைகளில் தமிழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
6: வணக்கம்.
5: வணக்கம்.
6: கணேசன் பேசுறேன்.
5: சரியா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
6: பாலும் பழவும் படத்துல.
5: சரியா,
6: சுஷீலா அவர்கள் பாடிய ஆலயமணியின் ஓசை நான் கேட்டேன்.
5: சரியா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
6: நன்றி அம்மா.

மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ? சக்தி இருந்தால்தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு, சரியா இல்லை என்றால் அதன் பேரை அறுத்துவிடு.

0: நேரம் 10:51. காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் இனங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நேயர்களின் நினைவிற்கு நாளை இரவு 9:30 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லி செங்கோட்டையில் ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: வணக்கம். நலமா இருக்கும்?
0: நலமா இருக்கும் ஐயா. நலம் விசாரிப்பது யார், எங்க இருந்து? சரி ஐயா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
1: படம் 3 முடி.
0: சரி ஐயா.
1: அந்த படத்துல
0: சரியா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மணிகண்டன், செட்டியார் மடம்.
0: சரி ஐயா, உங்களுக்கு என்ன பாடத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
1: அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.
0: சரி ஐயா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: என கலங்கர விளக்கம் படத்துல இருந்து சங்கே முழந்து.
0: சரி ஐயா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: நன்றி.

இதுவரை கேட்டு ரசித்தது நிலா மற்றும் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். உங்கள் எண்ணங்களை உயர்வாக வைத்து நம்பிக்கையோடு செயல்படுங்கள். வெற்றியின் கதவு தானாக திறக்கும். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கங்கள். இதுவரை உங்களோடு பயணித்தது அறிவிப்பாளர் எஸ் தங்க பிரியங்கா. இனி வருவது மனசு மயங்கும் திரையிசை சென்னை அஞ்சல்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11 மணி. நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இப்ப கேட்க போற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் இந்த மாதிரி இனிமையான இரவு வேளையில அருமையான பாடல்களை கேட்கறது தனி சுகம்தாங்க. எஸ், அந்த மாதிரி அழகான சுகமான பாடல்களை வழங்குவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி முதலாவது பாடலாக வருகிறது. காந்தாரா திரைப்படத்திற்காக ரிஷப் ஷெட்டி குரல்ல, மதன் கார்கே வரிகள்ல, அஜினேஷ் லோக்நாத் இசையில, ஹரிசங்கர் மற்றும் சின்மயி இவர்களின் குரலில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில. மனசு மயக்கக்கூடிய பாடல்களை வந்து வரிசையா நம்ம கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் டிராகன் திரைப்படத்திற்காக சிச்சிரா மற்றும் குழுவினர் குரல்ல, விக்னேஷிவன் வரிகளில், லியோன் ஜேம்ஸ் இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

நேரம் 11:10 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 96 திரைப்படத்திற்காக சின்மயி ஸ்ரீபாதா மற்றும் கோவிந்த் வசந்தா குரல்ல, கார்த்திக் நேஹா வரிகள்ல, கோவிந்த் வசந்தாவின் இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அண்ணாத்த திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் மற்றும் சித் ஸ்ரீராம் குரல்ல, யுகபாரதி வரிகளில் டி இமானின் அட்டகாசமான இசையில்

இந்த வேலையில் இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில், விவேகா வரிகளில், டி இமானுடைய அருமையான இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

நிறைவாக நீங்கள் கேட்ட பாடல் சீதாராமம் திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அமரக்காவியம் திரைப்படத்திற்காக சித்ரா மற்றும் சௌமியா மகாதேவன் குரல்ல, வெற்றி செல்வன் வரிகள்ல, ஜிப்ரானின் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

இனிமையான பாடல்களை மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அம்பிகாபதி திரைப்படத்திற்காக ஜாவத் அலி குரல்ல, வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் அற்புதமான இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி.

நிகழ்ச்சியில நிறைவாக நாம் கேட்ட பாடல் கல்யாண சமையல் சாதம் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் மற்றும் சின்மயி குரல்ல, சக்தி மற்றும் முத்தமிழ் வரிகள்ல, அரோரா இசையில. இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். எஸ், அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கும்கி திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் குரல்ல, யுகபாரதி வரிகள்ல, டி இமானுடைய அட்டகாசமான இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணை அலைவரிசைகளாக, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். நிறைவு பாடலாக வருகிறது கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக இளையராஜா குரல்ல, நாமுத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவோட இசையில். கேட்டு இணைந்திருங்கள். அடுத்தடுத்ததாக 12 மணிக்கு காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், 2 மணிக்கு தூங்காத வழிகள், 3 மணிக்கு இன்னிசை இரவுன்னு அடுத்தடுத்து உங்களுக்கு இனிமையான பாடல்கள் வரிசையாக கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: என் வாழ்க்கையில் வந்தது 3 லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர்.
2: பிரபா, நீ என்ன தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வர்றப்போ நான் சொல்றேன்.
3: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸ் துவைச்சு போடு, நகம் கிடைக்காதான்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இப்போ என்ன டைம்?
1: பரவாயில்ல,
2: நல்ல டைம் தான்.
0: அப்போ லெட் அஸ் ஸ்டார்ட்.
1: ஓ கம் ஆன், யூ ஸ்டார்ட்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

அன்னையும் தந்தையும் நான்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக மீரா என்ற திரைப்படத்திலிருந்து காற்றினிலே வரும் என்ற பக்தி பாடல் கேட்கலாம்.

நேரம் 4:10. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் திருவிடந்தை டிவி ஆனந்தன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். காஞ்சிபுரம் பி பரசுராமன் அவர்கள் தவில். முதலாவதாக கஜானன யுதம் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றியது. சக்கரவாக ராகம் ஆதி தாளத்தில்

நேரம் 4:20 இணைந்திருக்கிறோம் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருப்பது எந்த நேர்சினோ எனும் ஸ்ரீ தியாகராஜர் கீர்த்தனை சுத்ததன்யாசி ராகத்தில் ஆதி தாளத்தில்.

இணைந்திருக்கிறோம் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருவது சாரசாட்ச பரிபாலய எனும் ஸ்ரீ சுவாதி திருநாள் இயற்றியது பந்துவராளி ராகத்தில் ஆதி தாளத்தில்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்தே சதா பத்மநாபம் எனும் ஸ்ரீ சுவாதி திருநாள் இயற்றியது நவரச கன்னடா ராகத்தில் ஆதி தாளத்தில் கேட்கலாம்.

நேயர்கள் நாம் இதுவரை கேட்டது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் திருவிடந்தை டி வி ஆனந்தன் அவர்களின் நாகஸ்வர இசை, காஞ்சிபுரம் பி பரசுராமன் அவர்கள் தவில்.

நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இணைந்திருக்கிறோம் அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் தெய்வீக ராகத்தில். முதலாவதாக ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி.

சர்வஜ்ஞ சத்தன தவத்சல சர்வசேஷிம் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே க்ருத சர்வலோக சர்வஜ்ஞ சத்தன தவத்சல.

சரணம் சரணம் பிரபத்யே லக்ஷ்மீ மகீ ததனுரூப நிஜானுபாவ நீலாதி திவ்ய மகிஷீகர பல்லவானாம் ஆருண்ய சங்கிரமண தக்கில சாந்திர ராகௌ ஸ்ரீ வெங்கடேச சரணௌ.

ஸ்ரீவேங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே பார்த்தாய தஸ்ஸதுஷ சாரதினா த்வயைவ யௌதர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹதௌ.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. ப்ராய ப்ரபன்ன ஜனதா ப்ரதமாவகாஹ்யௌ மாது ஸ்தனாவிவ சிசோர மிருதாய மானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம்.